ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்காலத்தி, சிலந்தி, நாகம், யானை பூஜித்த தலம் என்பதால் சீகாலத்தி என்பர். நதி, நிதி, பர்வதம் என்ற முச்சிறப்பாலும் முதன்மை பெற்று திகழ்வதும் திருக்காலத்தியே. பஞ்சபூத தலங்களில் காற்றுக்குரிய வாயுலிங்கம் அமைந்தபதி. விராட்புருடனுக்கு விசுத்தி தானம், அதாவது கழுத்துப் பகுதி, தில்லை தரிசிக்க முக்தி என்பது போல திருக்காலத்தி பிரவேச முக்தி தலம். நவகோள்கள் சன்னதி இல்லை. மேலும் கிரகணம் முதலிய காலங்களிலும் தோஷம் ஏதும் அணுகாத்தலம். ஐஞ்சந்தி விநாயகர், பாதாள விநாயகர், புஷ்டி விநாயகர் சன்னதிகள் கணபதிக்குரிய சிறப்பான ஆலயங்களாம். செவ்வேள் பெருமான் தனித்திரு மாமலை மேல் குடிகொண்டுள்ளார். கனகதுர்கை மலை காண வேண்டிய ஒன்று. சுமார் 22 கிலோமீட்டர் சுற்றளவு உடைய காலத்தி மலையை கிரிவலம் வரும்பொழுது அரகர தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், பைரவ தீர்த்தம், பாரத்வாஜ தீர்த்தம் முதலிய புண்ணிய புனல்களை காணலாம். களிப்புற்று நீராடலாம். எண்ணற்ற சிவலிங்க திருமேனிகள் தென்திருக்கையிலையில் அல்லவா திருக்காலத்தி. காலத்தி கைலாச சிகரத்தில் வீற்றிருப்பவர் குடுமித்தேவர். கண்ணப்பர் கண்ணிடந்து அப்பி பொத்தப்பி என்ற புனித திருநாமம் பெற்ற இடமும் இதுவே. நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பொன்முகலி புனல் தழுவு காலத்தி திருமலையை கண்ணுற்று காதன்மையால் வணங்கிப் போற்றி கும்பிட்ட பயன் காண்பார் போல வில்வேடர் பெருமானை பரவி இருந்த காலத்து சந்தமார் அகிலோடு எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினார். அட்டமாசித்தி அருளவல்ல திருமலை திருப்பதிகத்தை பாடுவோருக்கு பாவம் பறையும் என்பது பதிகப்பலன். பண் கொல்லி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருந்து தேவன்குடி, பண் கொல்லி. திருச்சி

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருநின்றியூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை திரு

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பாசூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திரு அல்லூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் திரு சத்தியமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்திடம் நாவரசர் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை என விண்ணப்பிக்க பெருமான் திரு நல்லூர் வா என்று அழைத்து பூவார் அடிச்சவடு சூட்டிய பின் பாடி அருளிய பதிகம் திருச்சிற்றம்பலம் நினைந்து உருகும் மடியாரை

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆனைக்கா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் காந்தாரம், இராகம் நவரோஸ், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பொன்னூசல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பகர்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவாலி அமுதனார் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
0: நடுவு நிலைமை. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் நடுவு நிலைமை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்ற

கரிய சொல்லினே சூதல சொலக்கரிய ஜோதியா சோதில் கொழுந்தே.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் குறிஞ்சி நான்காவது கட்டளை நன்றுடையானை எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தேவார பண்களின் சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: மாணிக்கவாசகர் கோலா.

ஊமை பெண்ணை பேச வைத்தார் என்று வரலாறு. அந்த பெண்ண பலவிதமான 20 கேள்வி கேட்கிறார். அவர் 20 கேள்வியும் அவ பதில் சொன்னார். அவர் பதில் சொன்ன அந்த பெண் சொன்னதான் இவர் அப்படியே பாடி பதியமாக்கி விட்டார் என்று சொல்லுவார்கள். அதுல ஒரு கேள்வி, அவன் நஞ்சத்தை உண்டான் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். கோலாலமாகி குறைகளாய் அந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தானே நேடி. அந்த பெண் சொல்றாளாம், ஆளாலம் உண்டிலேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் காண்சாடலோ. அந்த பொண்ணு பதில் சொன்ன, இதுக்கு பேரு திருச்சாடல் என்று பேர். திருவாசகத்தில் இருக்கிற 20 பகுதி 20 பாட்டு அதுக்கு திருச்சாடல் பேர். இந்த திருச்சாடல் அப்படிங்கிற பகுதியை யார் ஒருவர் நன்றாக தினந்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். நம்ம வீட்டில் ஏதேனும் குழந்தை ஒன்று சரியாக பேச முடியாமல் இருந்தால் அதற்காக பெற்றோர்கள் இதனை அந்த குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு இந்த 20 பாட்டையும் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த குழந்தைக்கு நன்றாக பேசும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வரலாறு

கதை எழுதிய ஒரு ஐயர் ராமமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர், அவருடைய குழந்தை அப்படி இருந்ததாகவும் அப்படி தான் பாடியதாகவும் அந்த குழந்தை அவன் பேசினதாகவும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். சுருங்க சொல்ல போன நான் கூட தினந்தோறும் இந்த பதியத்தை சொல்றேன். ஏன் தெரியுமா? நான் மேடையில ஒழுங்கா சொல்லணும். எழுத்து எழுத்தாக நான் சொன்னாத்தான் அது காதல போய் விழும். எழுத்து எழுத்தா நான் சொல்லும் போதே எல்லாரும் சாமனான் தானே அப்படி எழுதி போறாங்களே. நான் இப்படியே சொல்லாம சொல்லிவிட்டேன்னா யாரு இருப்பா? ஒத்துன்னு இருக்க மாட்டாங்க. இந்த அற்புதமான பதிகத்தை நாம ஓதினமையானால் சொற்சோர்வு இல்லாமல் சொற்பிழை இல்லாமல் ஒழுங்காக வாக்கு வரும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். இந்த கேள்வியை கேட்டபோது அந்த பொண்ணு அதுதான் சொல்லுச்சு. ஐயோ, அவன் விஷத்தை சாப்பிடலன்னு சொன்னா கண்டிப்பா இந்த உலகம் எல்லாம் அழிந்து போயிருக்குமே. பெருந்தேவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களே போய்விடுவார்களேன்னு சொல்லும் போது அப்புறம் நீங்களும் நானும் எங்கே போய்விடுவோம்? அந்த சொல்லுகிற பதில் அதுதான். ஆனால வேலையை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்ல ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே வானம் துளங்கில் என் மண் கம்பம் ஆகில் என் மால்வரையும் தானும் துளங்கி தலை தடுமாறில் என் மீனம்படில் என். இந்த தண்ணி இந்த கடல்ல இருக்கிறது அத்தனை இந்த தண்ணீர் மீன் எல்லாமே வற்றி போச்சுன்னா மீனம்படில் என் விரிசுடர் வீடில் என் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்ல ஒருவர்க்கு ஆட்பட்ட உத்தமர்க்கு என்று சொல்லுகிறார். அப்பருடைய திண்மையான உள்ளம் நமக்கு இந்த பாடலிருந்து கிடைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நல்ல

பெரியவர்களே, நாம இப்போ எங்க இருக்கிறோம்? ராஜராஜ சோழன் மிகச் சிரமப்பட்டு நம்பியாண்டார் நம்பியினுடைய உதவியினாலே அந்த தேவாரத்தை எல்லாம் சிதம்பரத்தில் எடுத்து அதிலே காணப்படுகின்ற பண்களை எப்படி பாடுவது என்று நடராஜ பெருமானை கேட்டபோது நடராஜ பெருமான் சொன்னானாம், திரு எருக்கத்தம்புலியூர் என்ற ஊர்ல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று ஒருவர் இருந்தார். அவர் தான் திருஞான சம்பந்தருக்கு யாழ் வாய்ச்சவர். அவர் பரம்பரையில வந்த பெண்ணொருத்தி இருக்கிறாள், அவளை கேட்டு நீ தெரிந்து கொள் என்று சொல்லவும் அங்கே போய் அவளை அழைத்து கொண்டு வந்து தில்லச்சி சிதம்பரத்தில் அவளை அமர செய்து மரியாதை எல்லாம் செய்து இந்த பண்களை எல்லாம் பாடச் சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ராஜராஜ சோழனும் நம்பி ஆண்டார் நம்பியும் என்ற இடத்து நாம இருக்கிறோம் இல்லைவா? அப்படி வரும்பொழுது அந்த பெண் புறநீர் புறநீர்மை என்ற பண்ணை பாடி காட்டினாள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். காந்தாரம், பேந்தை காந்தாரம், கௌசிகம், இந்தளம் வரையிலையும் நாம பார்த்திருக்கிறோம். சென்ற மாதம் தக்கேசி என்ற பண்ணை அவள் பாடி காட்டினாள் என்று சொல்லி நான் திருப்புன்கூர் பதிகத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அந்த திருப்புன்கூர் பதிகம், அந்த பதிகத்துல 10 பாட்டுல பாத்தீங்கன்னாலும் 10 பாட்டிலையும் 10 வரலாறு சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 2வது பாட்டை மாத்திரம் பார்த்து விட்டு மறுபடியும் மேலே போவோம். அந்த தக்கேசி என்ற பண் காம்போதி ராகத்தில் தான் பாடப்பட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்ததையும் இந்த தமிழிசை சங்கம் காம்போதியில் தான் பாடப்பட வேண்டும் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள் இல்லவா? ஆமா, அதனால்தான் நான் அந்த காம்போதி ராகத்தில் பாடி காட்டுறேன். பையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலே மாநிலம் தருகோம், உய்யக்கொள்க மற்றங்களை என்ன ஒளிகொள் வெண்முயிலாய் பறந்து எங்கும் செய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னீர் வேலி குண்டருணும் செய்கை கண்டு உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புங்கூருளாலே. இந்த பாட்டுல ஒரு வரலாறு இருக்கிறது. ஏயர்குமன் கலிக்காம நாயனார்னு ஒருவர் இருந்தார் அந்த ஊர்ல, 63 நாயன்மார்ல ஒருவர். அவருடைய கதையை நான் இப்ப சொல்லவல்ல, இந்த பாட்டுக்குரியதை மாத்திரம் சொல்லிவிடுவேன். அவர் என்ன பண்ணினார், திருப்புன்கூர் இறைவனை கேட்டார், சுவாமி மழை இல்லை அதனால விவசாயம் நடைபெறவில்லை, மக்கள் எல்லாம் பட்டினியாக கிடக்கிறார்கள், மழை பெய்யச்சை என்று கேட்டார்கள். இப்போ தேவாரத்துல மேகராக குறிஞ்சி என்று 7 பதிகம் இருக்கிறது. திருஞான சம்பந்தர் ஒருவர் தான் அந்த பதிகத்தை அந்த பண்ணை பாடியிருக்கிறார். மேகராக குறிஞ்சி அது நீலாம்பரி ராகத்தில் பாடப்படுகிறது. அந்த 7 பதிகத்தையும் ஆண்டவன் திருச்சன்னிதிலே இந்த ஓதுவார்களை நிறுத்தி அந்த ஓதுவார்களுக்கு நல்ல மரியாதையோடு, ஓதுவார்களுக்கு மரியாதை கோயில்ல கொடுக்கறது இல்ல, அதை நான் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஓதுவாருக்கெல்லாம் நல்ல மரியாதை செய்து அவர்களே திருஞான சம்பந்தர் எண்ணி எண்ணி இந்த 7 பதிகத்தையும் ஒழுங்காக பாடச் செய்தால் மழை பொழியும், நிச்சயமாக பொழிந்து நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இந்த சுவாமிகிட்ட கேட்டபோது அந்த மழை பெய்ததான், அந்த ஏர்கவன் கலிக்காம நேர வேண்டினார், மழை பெய்தது. மழை ஜாஸ்தியா மழை பெய்த போது 12 வேலி எழுதி கொடுத்தாராம் அந்த கோயிலுக்கு. அப்புறம் மழை ஜாஸ்தியா பெய்து விட்டது, அப்புறம் மறுபடியும் இன்னொரு 12 வேலி தர இந்த மழையை நிறுத்தும் என்று சொன்னாராம். 12 வேலி மறுபடியும் கொடுத்தாராம். அந்த 24 வேலி இப்ப அந்த சாமிக்கு இருக்கான்னு பார்த்தா ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம். அது விட்டுருவோம். இந்த வரலாறு இந்த பாட்டில் இருக்கு. பையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம், உய்ய கொள்க மற்றங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும் செய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னீர் வேலி

அவருக்கு அடுத்த பாட்டிலே அவரே சொல்லிவிடுறார் சுந்தரமூர்த்தி சாமி சாமியே, இந்த 12 வேலியை கொடுத்தவர் ஏயர்கவன் கலிக்காம நாயனார் என்று அடுத்த பாட்டு மதியத்தில் வருகிறது. அந்த வரலாறு என்ன மாதிரி சொல்லுகிறார்கள் பாருங்க இல்லையா. ஏதோ நல்லீலம் இயர்கள்

என்று வருகிறது. அப்ப அந்த 12-24 வேலியை கொடுத்தவர் ஏயர்கோன் கலிக்காமநாயனார் என்று வரலாறு சொல்லுகிறார் சுவாமி. இந்த அற்புதமான இந்த தக்கேசி பண்ணை அந்த பெண் பாடிக்கொண்டிருக்கிறாள். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர்ல சங்கிலி ஆச்சியாருக்கு ஒரு சபதம் செய்கிறார், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு. பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார். திருவாரூர் சிவனை நினைப்பு வந்தது, புறப்படுறார். இந்த பந்தம், இந்த சத்தியம் எல்லாம் அந்த அன்புக்கு கீழே அடிபட்டு போகிறது. திருவாரூரை நினைத்தார் இவர். பத்திமையும் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தினோய் அதுவிதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன், முத்தினே மனிதன்னை மாணிக்கம் உழைத்திருந்த

என்னுடைய தோடனுமாய் யாசையும் துரிதுகளுக்கு உடனாகி மாலை ஒன்றன் பறவையை தந்து ஆண்டானே மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னார் ஊர் இறைவனையே நம்பி ஆரூரன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேர். அவருடைய தாய் தந்தையர் அவருக்கு இட்ட பெயர் நம்பி ஆரூரன். ஆரூரன் பெருமானுடைய திருநாமத்தை பெற்ற ஒருவர். அதனால ஆரூருக்கு போகணும் நினைச்சார். இந்த சத்தியம், இந்த கட்டுப்பாடு எல்லாம் தகர்ந்து போய்விட்டது. புறப்பட்டார். அதை விட்டு திருவொற்றியூர் எல்லையை தாண்டினார். இரண்டு கண்ணும் போய்விட்டது, இரண்டு கண்ணும் போய்விட்டது. ஒரு சத்தியம் தவறினார், அதற்காக ரெண்டு கண்ணு போச்சு. இன்னைக்கு நாம கொண்டாட்டிக்கிட்ட ஒரு பொய், பிள்ளைகிட்ட ஒரு பொய், ஆபீஸ்ல ஒரு பொய், இதாண்டமானா ஒரு பொய், அந்தாண்டமானா ஒரு இத்தனை பொய் சொல்றமே, நம்ம கண்ணு போகுதா? போகாது. கவலையப்பட வேண்டாம், எத்தனை வேணும் சொல்லிக்கணும். ஏ அப்படின்னு கேட்டா, அது தூய உடல், மாசற்ற உடல், ஒரு குற்றம் இல்லாத உடல், அது சிவனே அவன் என்று பேசப்படுகிறது. அதுக்கு அந்த குற்றம் இருக்கலாமா? இப்படி சத்தியம் தவறினால இந்த தண்டனையை கொடுத்து அந்த குற்றத்தை நீக்கி விடுகிறார் சிவன். அப்போ பாடினது இந்த தக்கேசி பண்ணுதான். நான் கொண்டு வந்தது அதற்குத்தான். இந்த தக்கேசி பெண் அவ்வளவு மிக வருத்தப்பட்டு அவர் கண் தெரியாமல் கடந்து திண்டாடும் போது பாடியது இந்த தக்கேசி பண்ணுதான்.

சரித்திரத்தை எப்படி ஒத்துகிறார் பார்த்தீங்களா? நான் வான் உலகத்தில் இருந்தவன், ஏதோ சிறு தவறினாலே இந்த அழுக்கு உடலுக்கு வந்து சேர்ந்தேன், அது நான் படப்பாளது ஒன்று ஒத்துகிறார் பாருங்க. நாம ஒத்துக்குவோமா? வாசப்படி இடிச்சு விடுதுன்னா படி இடிச்சு விடுதுன்னு சொல்லுங்க. இத தவறினால்தான் இந்த பிறவியை வந்து சேர்ந்தேன் என்று உட்கிடை. அடுக்குமை கொடுவும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பானது ஒன்று, ஆனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிங்கள். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன், நான் பிழை செய்கிறவன் தான், ஆனால் உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன். கண்ணு ரெண்டும் தெரியலையா? இந்த நிலையில என்ன உறுதி சொல்றாரு பாத்தீங்களா? இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு துன்பம் செய்ய மாட்டோம், இடப்பாடு செய்ய மாட்டோம், ஆனா தெய்வத்திற்கு செய்ய தவறுவதே இல்லை. நம்ம வீட்டுக்குன்னு சொன்னா நாம இந்த தேங்காய் வாங்குறது, பழம் வாங்குறது, எல்லா பொருள் வாங்குறது நம்ம வீட்டுக்குன்னா ஒண்ணு தினசாத்தான் வாங்குறோம், நல்லதா வாங்கி விடுவோம். கோயிலுக்குன்னு பார்த்தா கடவுளே கடவுளே அப்படித்தானே வாங்கி விடுகிறோம் இல்லையா? ஆமா அது பிழைதானே. ஆனா சுவாமிங்க என்ன சொல்றாரு, பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே, வழிக்கு வீடின் உன் திருப்பெயர் அல்லால் அறியேன் மற்ற மறுமாற்றம் ஹரி. நான் வழிக்கு கீழே விழுந்தாலும் கூட சிவாய நம நம சிவாய என்ற சொல்ல தவிர வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேன். கயப்பாக்கும் சதாசிவ செட்டியார்னு ஒருவர் இருந்தாராம், தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு உடையவர் அவர். அவர் தோற்றுவித்ததுதான் இந்த சைவ சமய பக்த ஜன சபை. தேவாரத்தை பதிகம் பதிகமா சொல்லித்தான் கேட்பாரா அந்த செட்டியார். அந்த செட்டியார் ஒரு தடவை வழிக்கு கீழே விழுந்தாராம். விழுந்த போது எல்லாரும் ஓடி போய் தூக்குனாங்களாம். நான் எனக்கு அடிபட்டு போச்சு, அது போனா போயிட்டு போகுது, நான் தாங்கிக்கிறேன் அந்த வழிய, நான் விழும்போது என்னடா சொன்னேன் அப்படின்னு பக்கத்துல சிவாயன மண்ணு விழுந்தீங்கன்னு சொன்னாராம் பக்கத்துல ஒருத்தன். ஆஹா, என் பிறவி இன்னைக்கே சரியா போச்சு. அப்ப சிவாயனம என்ற சொல்லு என் நெஞ்சில ஓடிக்கொண்டிருந்ததுனாலதான நான் சொன்னேன், அந்த மந்திரம் என்னை காப்பாற்றும் என்று சொன்னாராம் அந்த சதாசிவ செட்டியார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதத்தான் சுந்தர் சொல்றார், வழிக்கு வீடில் திருப்பெயர் அல்ல அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க, என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையா ஊரன்னூர் உரைவா. என்னுடைய கண்ணுக்கு ஒரு மருந்து சொல்லப்பா, ஒரு மருந்து சொல்லு, என்னால தாங்க முடியலன்னு சொல்றார் சுவாமி. படித்தலைப்படுவான் முயல்கின்றேன், உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன், சுழித்தலைப்பட்ட நீர் அது போல சுழல்கின்றேன், சுழல்கின்றது என் உள்ளமும், கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்ய ஒற்றியூரன் நூறு உரைவாரே. இந்த பைத்தியங்குடி நாயை கொண்டு விடணும்னு நினைக்கிற நாயை எப்படி கட்டுவான்? ஒரு கயர்ல, இந்த கயறில் இந்த கயத்தை கட்டி இந்த நாய் கழுத்துல இப்படி இருக்கும், இதுக்கு இன்னாண்ட கம்பரை கட்டி விடுவான், கம்பளை கட்டினா இதை விட்டுட்டு போவான். இது இதை கடிக்கிறதுக்கு பார்க்கும் இப்படி இப்படி, அதை கடிக்க முடியாது, அதை கம்பை பிடிச்சி இழுத்துட்டு போவானா. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த நாய் பிடிக்கிறவன் சங்கிலியை போட்டு அப்படி தூக்கி போட்டுருவான் பாத்தீங்களா, அவன் இரும்பு கம்பியை போட்டுருவான் அப்படி. இந்த ரெண்டு கம்பை பிடிச்சி இழுத்துட்டு போறத நான் பார்த்திருக்கிறேன். அதைத்தான் சாமி சொல்றாரு, கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகரை இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யாய் ஒற்றியூர் என்னும் ஊருருவானே என்று கதறுகிறார். அந்த தக்கேசி பண்ணலதான் அவர் கதறுகிறார். அந்த கண் இரண்டும் தெரியாத நிலையிலே வட திருமுல்லை வாயிலுக்கு போகிறார் தரிசனத்திற்கு. கண்ணு தெரிந்தவனே கோயிலுக்கு போறதில்லையே, கண்ணு தெரியாத நிலையிலே அங்க போகிறார் சுவாமி. அப்ப அவர் சொல்றார், அவருடைய திட்பமான உள்ளத்தை சொல்லுகிறார், திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்து ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். இந்த அப்பர் சொன்னது போல இருக்கு பாத்தீங்களா, திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோழிச்சு திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுத்துயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்பது.

அங்க போய் ஆண்டவனுடைய திருநடனத்தை சொல்லுகிறார். இந்த ஜதி பிழையாமல் இசை பிழையாமல் ஆடுகிறவன் அல்லவா நீ? உன்னுடைய பத்திரி பார்த்து விருப்பப்படுகிற அளவுக்கு நீ பாடுகிறவன் அல்ல ஆடுகிறவன் அல்லவா என்று சொல்லுவது மாட்டான். திருப்புகழ் விருப்பான் என்று வருகிற சொல் எண்ண வேண்டிய ஒன்று. திருப்புகழ் என்ற சொல் இந்த திருப்புகழ் வருவதற்கு முந்தியே இருக்கிறது. இந்த சொல் அப்பவே இது கையாளப்பட்டிருக்கிறது. தர்மபுர ஆதீனத்தில் 10வது மகாசன்னிதமாக இருந்த சிவஞான தேசிகர் பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அதிலே அவர் என்ன பண்றார், இது திருவருட்பா என்று பெயர் வைத்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் தட்சிணாமூர்த்தி திருவருட்பா, காசி துண்டிராஜ விநாயகர் திருவருட்பா என்று அதுக்கு பேர். தட்சிணாமூர்த்தி திருவருட்பாலு உங்களுக்கு தெரியும், அது நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். அப்படி இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் முன்னையே இருந்ததுதான், பின்னாலே அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். திருப்புகழ் விருப்பால் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று வருகிற பகுதியும் இந்த தக்கேசி பண்ணில் தான் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போகிறார், அவருக்கு கண் தெரிகிறது. கண் தெரிந்த போது இந்த தக்கேசி பண்ணி தான் பாடுகிறார். ஏன்னு கேட்டா, அப்ப நான் எடுத்துக்கொண்டது தக்கேசி பண், இப்ப தக்கேசி பண்ண அந்த பெண் பாடிக்கொண்டிருக்கிறாள் இல்லவா. இப்படி இந்த அற்புதமான தக்கேசி பண்ணை அந்த பெண் பாடிக்கொண்டு இருக்கிறாள் என்பதை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாடி காட்டினேன். அடுத்தது அவள் பாடி காட்டுறது சாதாரி என்று தொடங்கும் பண். தேவாரத்தில் சாதாரி என்ற பண் நிறைய வருகிறது. அதத்தான் திருவிளையாடு புராணத்தில் சொல்லும் போது சாதாரி பண்ணை அவர் பாடி காட்டினார் என்று வருகிறதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. சாதாரி பண்ணிலே மிக நன்றாக நமக்கு தெரிந்த ஒரு பதிகம், தலையே நீ வணங்காய் என்ற ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதியும் முத்திக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்றுதான் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் சந்தேகம் உண்டு. இந்த பதிகத்தை திருப்பூந்துருத்தியில் இருந்து அவர் பாடினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அங்கே ஒரு மடம் கட்டி கொண்டு ரொம்ப நாள் இருந்தார் சுவாமி திருப்பூந்துருத்தியில. அங்க இருக்கும்போதுதான் பல அற்புதமான பதிகளை பாடினார். அதுல தலையே நீ வணங்காயும் ஒன்று. தலையே நீ வணங்கிவிடு என்று சொல்லுகிறார் அந்த தலையை.

தலையானே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்க. தலை தலை தலைன்னு கொண்டு வர்றாரு பாத்தீங்களா, தலையே நீ வணங்க தலையாலே தலைமாலை தலைக்க நின்று. சிரசுல தலைமாலை அணிந்து கொள்றது உண்டு. இந்த ருத்ராட்சம் கண்டத்திலே அணிவது, கழுத்திலே அணிவது, சிக்கையில அணிவது, கையில அணிவது என்றெல்லாம் வருகிறது. நான் சென்ற மாதம் அதனை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த ருத்ராட்சத்தெல்லாம் அப்படி அணியிறது. அப்படி ருத்ராட்சம் அணிந்தவர்களை நல்ல பாம்பு பார்த்தா கூட கெட்ட போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். என்ன போல நாட்டுப்புறத்துல இருக்கிறவனா பாம்புக்கு அச்சப்படலாம். நான் வீடு வாங்கினேன் குன்றத்தூர்ல, அது சுத்தி எல்லாம் ஒரே காடு. இப்ப கொஞ்சம் நகரமாக ஆய்கொண்டிருக்கிறது. அப்ப என் தோட்டத்துல நல்ல பாம்பு சர்வசாரமா போகும். ஆமா, நான் அந்த ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு அங்க போவேன். ஏன் இது ஏதாவது நம்மள தொந்தரவு பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு. அது எத்தனையோ பாம்புகள் ஏண்டா இங்க இருக்குன்னு கேட்டவனே போயிடும் அப்படின்னு நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, அந்த தலைமாலை அணிந்து கொண்டு இன்னொரு பொருளும் உண்டு. தலையே நீ வணங்காய், தலையாலே பலி தேறும் தலைவனை. பிரம்மனுடைய கபாலத்தை எல்லாம் மாலையாக போட்டுக் கொண்டிருக்கிறானாம் சிவன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எத்தனையோ பிரம்மன் போய்விடுவான், எத்தனையோ திருமால் போய்விடுவான், இவன் தான் ஈர் இல்லாதவன் என்று உருவோட தேவாரம் சொல்லுகிறது அல்லவா. 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்லுவார் சட்டம் வகுத்த நாவுக்கரசர். ஆமா, அது போல தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். அவன் ஒரு காலத்துல பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கொண்டு போனான் பிச்சைக்கு. யாரிடம்? தார்காவலத்து, அதாவது ஆணவம் மிகுத்த தார்காவலத்து மகரிஷிகள் இடத்திலேயும், ஆணவம் மிகுத்த தார்காவலத்து பத்திரிகள் இடத்திலேயும் பிச்சை எடுக்க போனான். அந்த ஆணவத்திற்கு, ஆணவத்தை எடுக்கத்தான் பிச்சைக்கு போனானே தவிர உன் உண்பதற்காக பிச்சை எடுக்க போகவில்லை என்பது நாம எண்ண வேண்டிய ஒன்று. அதைத்தான் சாமி சொல்றாரு,

0: சிவனம் இறை சம்பவள எரிபோல் மேனிப்பிரான் துறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. செவி கேட்கலன்னா மந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு பாக்கலன்னா மந்தம்னு சொல்லுவாங்க. செவியோ கண்ணோ கேட்கலன்னா அவனுக்கு அறிவும் மந்தமா போயிடும். ஆமா என்று சொல்லுவார்கள். இல்ல கண்ணு மந்தம் காது மந்தம்னு சொல்றாங்க, அது இது இந்த உறுப்பு போனாலே அவனுக்கு அறிவும் மந்தமா போய்விடும் என்று சொல்லுவார்கள். எனக்கு சில வேளையில் இந்த காது வந்து அடைச்சிடும், அப்ப புத்தியே வேலை செய்யாது. நானே பார்த்திருக்கேன், ஆமா 2 மாதத்துக்கு கூட எனக்கு காதே போயிட்டு இருந்தா சொல்லிவிட்டாரு ஒரு டாக்டர். அப்புறம் ஒரு டாக்டர் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் ஒரு மருந்து தரேன் கொண்டு போட்டு பாருங்க சார். சரியா படு தப்பிச்சு கடவுள் என்னென்ன கொஞ்ச நாளைக்கு தேவாரம் பாட வச்சிருக்காம போது. ஆமா ஆக செவிகள் கேள்மின்களும் சிவத்துண்டு செய்வதற்கு இதெல்லாம் உறுதுணை. நீ இப்படி செய்துவிடு செய்துவிடுன்னு இப்படி இந்த பதிகத்தை நம்ம பாடிவிட்டால் நம்முடைய தலையும் கண்ணும் செவியும் மூக்கும் வாயும் நன்றாக இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இதை சொல்லிவிட்டதுனால அது செய்துவிடும் அந்த தொழிலை. அப்படி சிவனுக்கு அதை ஆக்கிவிட்டால் அது நன்றாக இருந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். செவிகள்ோ சிவன் எம்மரை தம்பவள எரிபோல் மேனி பிரான் திறன் எப்போதும் செவிகால் முரலாய். இதற்கு என்ன எழுதுகிறார்கள், இந்த வண்டுதான் முரல்கிறது என்று சொல்லுகிறது இல்லையா. கழுதை கத்துகிறது, குதிரை கணக்கிறது, யானை பிடிர்கிறது என்று சொல்லுவது போல் வண்டு முரல்கிறது என்று சொல்லுவார்கள். அது இசை இல்லையா. இங்க மூக்கே நீ முரலா என்றால் இந்த மூக்குனால வருகிற ஒலி வண்டுக்கு சமானம் என்று சொல்லுகிறார் சாமி. மூக்கே நீ முரலா, அதுக்கு மூக்குனாலேயே பாடிவிட்டா ரொம்ப தப்பு. மூக்கு இல்லாட்டினா பாடவே வராது. பாடி காட்டுனா சரியா வராது. ஆமா மூக்கு ஒலியும் வாய் ஒலியும் சேர்ந்து வரும்போது அது நன்றாக இருக்கும். வாய்னாலே பாடிவிட்டாலும் ரொம்ப தப்பு. எப்படி பாட முடியும், நிச்சயமா பாட முடியாது. இந்த மூக்கும் வாயும் சேர்ந்து வரும்போதுதான் பாலும் டிகாஷனும் போல. ஆமா பாலும் சர்க்கரையும் போல, பாலும் தேனும் போல. மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனே, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனே. மூக்கே நீ முரலாய் வாயே வாத்து கண்டாய், மதையானை உரி போர்த்து பெய்வாள் காட்ட கத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். எளிய வழிபாடு. உன்னை தேங்காய் பழம் வாங்கிட்டு போ, ஒரு புஷ்பம் வாங்கிட்டு போ கோயிலுக்கு ஒண்ணு போய் பாடிவிடு, நினைத்து விடு, கண்டு விடு, கும்பிட்டு விடு. எவ்வளவு எளிய வழிபாடு பார்த்தீங்களா. ஆமா அதுக்காக வந்து விளக்கு போடுறதோ கோயிலுக்கு அர்ச்சனை பண்றதோ தப்பு என்று நான் சொல்லிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இல்லைன்னா இந்த வழிபாடே போர்மானது என்பதுதான் கருத்து என்று நான் நினைக்கிறேன். வாயே வாழ்த்து கண்டாய், மதையானி உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர்வும் தலை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை. நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழீர். இந்த உறுப்புக்கெல்லாம் சரியா இருந்தா தானே அந்த தொண்டு செய்ய முடியும் இல்லையா. ஆமா கை நல்லா இருந்தாதானே ஒரு தூக்கி கும்பிட முடியும், என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாதே இல்லையா. கையோ காலோ நம்ம செயல் இழந்து விட்டதுன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கடவுளை நாம கேட்டுக்கிறது நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா என் சீரடிக்கு வைப்பாய் அப்படின்னு கேட்டார் திருப்பூர் சந்நிதி முறையில. ஆமா இன்னொரு பாட்டு நோயொரு பக்கம் துயரொரு பக்கம் நுழைந்த கழிப்பே ஒரு பக்கம் என்னை அழைக்க நொந்தேன், என்னை நீ ஒரு பக்கம் வெறுத்தால் என் செய்வது, நேய வள்ளி ஆயொரு பக்கம் மண்ணும் பரணாபுரி ஆண்டவனே என்று கூட ஒரு பக்தர் பாடினாரே. ஆமா நாம கடவுளை கேட்டுகிறது செல்வம் அப்புறம் கல்வி அப்புறம் குடும்பம் அப்புறம் இந்த உடலை நோயிற்று அடராமல் என்னை காப்பாற்றி விடு என்பதுதான் நாம முதல்ல கேட்கிறது. பாக்கியெல்லாம் சம்பாரிச்சு விட முடியும், இதை சம்பாதிக்க முடியாது தானே. பாரியார் சாமி சொல்லுவார் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரலாம் ஆனா ஒருத்தர் மாத்திரம் வரக்கூடாது, அது டாக்டர் அப்படிம்பார். எவ்வளவோ சொன்னார் அவர், அப்படி அவர் சொல்லுவார் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரலாம் டாக்டர் மாத்திரம் வரக்கூடாதுன்னு. அந்த கருத்து தானே இது அல்லவா? ஆமா,
1: கைகால் குப்பி தொடீர் கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்தபர்மனை கைகால் குப்பி தொடீர் ஆக்கையார் பயனின் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாது ஆக்கையார் பயனின் கால்களார் பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோகரணன் சூடா கால்களார் பயனின் உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லா நமக்கு உற்றார் அருளரோ இருமான் திருப்பன் ஈசன் பல்கணத்தெண்ணப்பட்டு திருவானேந்திரன் தேவடி

0: எட்டி கண்டுகொண்டு திருமாலோடு நான்குவனும் தேடி தேவனா தேவனே நான் மயிலாப்பூர்ல பார்த்தேன், திருவொற்றியூர்ல பார்த்தேன்னு சொல்லல, இங்கேயே கண்டுகொண்டு இங்க இருக்கிறான் இவன், இங்க தேடி கண்டுகொண்டு திருமாலோடு நான்குவனும் தேடி தேவனா தேவனே என்னுள்ளே தேடி கண்டுகொண்டு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருக்கழிப்பாலை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கௌ

அவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே எதிர்புள் மொழியாகிறந்தே தும் அவர்க்கு அதிரும் வினையாயின

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர். நீ எதை வைத்து ஆடுகிறாய்? பெருமான் அபிஷேக பிரியர். ஆனா இவருக்கு என்ன தெரியுமா, கொற்றணும் தண்ணிய காலையில ஒரு தரம், ரெண்டாம் தரம் ஒரு தரம், உச்சி காலம் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம், ரெண்டாம் காலம், 6 தண்ணிய கொட்டு. அதனால புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. எங்க பூஜைக்கு என்னன்னு கேட்டா, 2 பூவுப்பா, தண்ணி கொட்டு, சந்தனம் எல்லாம் பாடலாம் அப்புறம் இருக்கட்டும் பண்ணிடலாம். பெருமான வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணு, தண்ணியை எடுத்து அதை பாரு, என்னமோ பெருமானே பெருமானே பெருமானேன்னு கொட்டு. அதை கொண்டே மகிழ்வான் பெருமான். வெறும் தண்ணியை கொட்டினாலே மகிழ்வான். அதனாலதான் இப்ப கூட பாலும் தண்ணியா இருக்கு. ஏன்னு கேட்டா, தண்ணியா கொட்டினாதான் நமக்கு புண்ணியம்னு தெரியுது. அதனால பாலில் தண்ணி கலப்பது எதுக்கு? திருக்கெல்லாம் திருமந்திரம் படித்ததுனால புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு. சிவ சிவ திருமேனி மேல அந்த பால் அபிஷேகம் பண்ணோம்னா வெண்மையே தெரியுது. ஏன் தண்ணீர்ல பால் கலந்தது? பால்ல தண்ணி இல்ல, தண்ணியில சிறிது பாலும் கலக்கப்படும், சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். நீங்க நல்ல அபிஷேகம் பண்ணும்போது தெரிஞ்சு போகுது, காசு சாப்பிட்ட பிறகு பால் தெரியுது, அது போல அபிஷேகம் பண்ணும்போது தெரியும். பால் பண்ணும்போது நல்ல அருமையான பாலா இருந்த அந்த திருமேனியில அப்படியே வெண்மையால காட்சி அளிக்கும். இது வச்சவனே ஒண்ணும் இல்லையே சிவ சிவ. ஏன் அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது? ஊரை சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம கொடுத்து வைத்த புண்ணியம் அவ்வளவுதான். ஆனா அப்ப அப்படி இல்லை. ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர். அருமையா நெய் அபிஷேகம் என்ன, பால் அபிஷேகம் என்ன, தயிர் அபிஷேகம் என்ன, பண்ணி அபிஷேகம், நல்ல அன்பாகவும் நல்ல செம்மையான சந்தனம். இப்ப நம்ம சந்தன அபிஷேகம் பண்ண முடியாது, என்ன பண்றோம்? இவ்வளவுண்டு போய் கரைச்சிக்கிறாங்க, கரைச்சிட்டு அதை முழுசு ஊத்துறதுக்கு முடியல. அதனால இப்படி இப்படி 2 தலையில சுட்டு சுட்டி இது ஊத்து தண்ணிய. அதே போல ஆமா, தினமும் சந்தன அபிஷேகம் பண்ண முடியுதா? கிடையாது. அதே போல இந்த வந்து இந்த திரவியம் அறிக்கையா, திருமஞ்சன திரவியம் இருக்கு, அதை வந்து நூல் உண்டு போடுறது, அதை கலைக்கிறது, அப்படியே 2 சொட்டு விட்டு விடு தண்ணிய. தண்ணியாவது விடப்பா, கொஞ்சம் 2 குடம் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு விட்டு நம்ம ஆளு தண்ணியை கொட்டினாலே போதும் அவருக்கு. நம்ம அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது நம்ம. எனவே ஆடினாயினர் நெய்யோடு பால் தையல், அந்தனர் பிரியாத சிற்றம்பலம், தில்லைவாழந்தர்கள் அங்கேயே தையிருப்பாங்க. அப்படிப்பட்ட அருமையான இடம் நாடினாய் இடமாம். நீ எங்கே நல்லா தேர்ந்தெடுத்து சிற்றம்பலத்தை நாடினப்பா. ஏன்னா இங்க இருக்கிற தில்லைவாழந்தர் நல்ல அருமையான வழிபாடு, தினமும் நல்ல வழிபாடு செய்வோம். அதனாலதான் இன்னைக்கு அந்த 6 நடராஜ அபிஷேகம் 6 சிறப்பாக கொண்டாடுறது. ஏன்? அவர் அபிஷேக பிரியர். இது மாதிரி நல்ல தில்லைவாழந்தர்கள் விடாம நல்ல அந்த நெய்யும் பாலும் தயிருமா இருந்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிருக்காங்க இல்லவா? அதை 6 மிக சிறப்பாக இன்னைக்கு வழிபாடு செய்யறோம் இல்ல. என்ன அப்படிப்பட்ட இடத்தை நாடினா இடமாம், நரும் கொண்டே நெய்ந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் அப்படின்னார். இப்ப பெருமான் பாட்டை கேட்கிறவர் மட்டுமல்ல, தானும் பாடுவார்னு. நீங்க அதனாலதான் ஜாக்கிரதையா பாடணுங்கிறது. ஏன்னா அவருக்கு பாட்டே தெரியாது, ராகமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு எதுன்னு சொல்லிவிடலாம். அவர் நல்லா அருமையா பாடினாய் மறையோடு பல்கீதமும் அருமையா பாடுவார். நடனாட தெரியுமா ஆடுவார், பாட தெரியுமா பாடுவார். மடாராடாடா என்ன சார் உங்க வீட்டுக்கு பக்கத்து கூடாவது சிவபெருமான் கூட? ஆமா, பாட தெரியுமா அவ்வளவு அருமையா பாடுவார், ஆட தெரியுமா அவ்வளவு ஆட தெரிவார்னா என்ன உங்க பகுத்து விடா சிவபெருமானோடு? இல்ல சார், எல்லாம் நம்ம நாங்க மாதிரி இருக்கிற மயிலாடுதல் தான், சிவகாசி மாதிரி தான் அங்கேயும் இருக்கு, எல்லாம் மக்கள் தான் இருக்கிறாங்க. பின்ன எப்படி பாடினா அருமையா பாடுவார், இசையோட பாடுற நல்ல நடிப்பார் இப்படி தெரிந்தாரு. திருமுறைகளாலதான் பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் ஞானசம்பந்தர். எங்க பெருமான் பாடும்போது ஏன் சார் ரசிகர்ல என்ன பாட முடியாதுன்னாரு, அதுக்கு சிவபோதங்கள் தான். சிட் டவுன் போனால் உட்காந்துரும். இவர் பாற நேரம் பாடி ஆற நேரம் ஆற வரைக்கும் ஆ அருமை அருமை அருமை அப்படின்னு சொல்லுமா. பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும்ப்பா. அதனால தான் அவர் பாடர் சடை நெடு அருமையான தேவாரம் அல்லவா மாதர் மடப்பிடிங்கிறது. அது மாதிரி இவையெல்லாம் சொன்னதுனால நமக்கு ஒரு பாடமும் தெரியும் இசை கேட்கவும் தெரியும் தெரியும் இல்லைன்னு நம்ம வீட்டுக்கு அடுத்து விட சிவருமான் விடு. அப்படி இருந்தால் நாம ஏன் இப்படி சந்தில் நிற்கிறோம்? நம்ம வீட்டுக்கு அடுத்து விட்டுருக்காரு சிவருமானா இருந்தா ஆறார் ஆறாரா உங்களுக்கு எல்லாம் கடிதம் போட்டு எல்லாம் குறைச்சி எல்லாருமே சிவகாசி ஐயா நீங்க சிவ காசி அல்ல இது சிவ லோகமே இங்கே இருக்குது வாங்க இங்கேயே போயிடுவோம் நல்லா சேர்ந்து போட மாட்டோமோ ஏன் இப்படி பிராணம் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம் அப்படிலாம் இல்லை அல்லவா. எனவே பாடி நாய் மறையோடு பல்கீதமும் அருமையான வேதமும் பாட தெரியும் பல்வேறு அருமையான பாடலும் பாட தெரியும்பா. பல்சடை பனி கால் கதிர் வெந்திங்கள் சூடி நாய் தலையில கங்கையும் பிறையும் இவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்காய். ஆருடாய் சுருங்கயம கொள்வினையே நான் செய்த அந்த பழமையான வினை தன்றன்னாரு சாமி அது நீ ஒரேடியா போக முடியாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கொடுத்துரும் அந்த வினையெல்லாம் நீங்க முடியாது செய்யுது சுவாமி என்று போய் வேண்டுகிறேன் அல்லவா. இந்த பதியத்தை பாடிக்கொண்டு போகிறார். இதுல மூன்றாவது பாடல் பாருங்க. மூன்றாவது பாடல் ஒன்னு இப்ப பெண்டிங்கில் வச்சேன்ல என்னது தில்லை மூவாயிரவர்களும் கணநாதர்களாக தோன்ற அந்த காட்சியை கண்டு ஞானசம்பந்தர் திருச்சிற்றம்பலம் சென்றார் சென்று இந்த பதிகத்தை பாடினார் என்பது சேக்கிடார் தருகிற வரலாறு. அதுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டோம் பக்தர்கள் ஆகிய நாம் கன்னத்தில் போட்டுக்கிட்டோம் அடாரடா தில்லைவாடந்தர்லாம் சிவகங்களா காட்சி எடுத்தேன்னு. ஆனால் ஆராய்ச்சி மாணவன் கையை கட்டிக்கிட்டான். ஐயா இப்படி சிவகணங்களாக காட்சி அளிக்க கண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று பையன் கேட்கிறான். அதுக்கு இந்த மூன்றாவது பாடல் ஆதாரம். அதுக்காக சொல்றேன் இப்போ பாருங்க மூணாவது பாட்டு நீலத்தார் கழுத்து நீலத்துகார் கரியமிடற்றார் நீல நிறம் பொருந்திய கரிய கழுத்து இருக்குமா யாருக்கு தில்லைவாழந்தனருக்கு ரொம்ப ஒரு அன்பர் ஒரு ஒரு ஒரு ஓரிரு ஆண்டுகள் நம்ம தில்லையில் போய் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யும்படியான ஒரு பேர் இருந்தது. அப்போ ஒரு சிவ அந்த தில்லைவாழன் படித்தவர் அவர் இப்போ போனாலும் கூட ஐயா நான் உங்கள் மாணவனியா அப்படி நான் திருநீர் தரும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுயா நீங்கள் தருணியா திருநீர் அப்படின்னு சொல்கிற ஒரு கருவர் தில்லைவாழன் ஆனால் அதெல்லாம் போட்டே நீங்கள் சிவ இப்போ நடராஜ பெருமானை தீண்டி வழிபாடு செய்கிறீங்க அப்படிலாம் சொல்லப்படாது யானார் இல்லையா நான் அவங்க மானவன் தானையா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பாவம் அது அவருக்கு பக்கா கருப்பாக இருக்கார். அதனால் இங்கே இப்போ என்ன சொல்கிறார் ஐயா தலைமுதல் கால் வரை ஒரே சிவப்பு இங்கே மட்டும் கருப்பு கழுத்து மட்டும் நீலத்தார் மிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் தில்லைவாழந்தர்களுக்கு ரெண்டு கண்ணு உடையங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். நெற்றி மேல் உற்ற கண்ணினார் நெத்தி கண் உடையவரா சிவ சிவ பற்று சூலத்தார் எந்த தில்லைவாழந்தர் கையிலையும் விபூதி பையதான் இருக்குமே தவிர கையில சூலமா வச்சுக்கிட்டு இருக்குது சிவ சிவ சூலம் கையில வச்சிருக்கான். சூலத்தார் சுடலை பொடி நீர் அணிவார் அவங்க எல்லாம் குழைச்சிட்டு 16 இடங்கள்ல திருநீர் அணிஞ்சிருப்பாங்க. இது உடம்பெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியா இருக்கான். சுடலை பொடி நீர் அணிவார் சடையார் திருச்சடை வச்சிருக்காங்களாம் குடுமி வச்சிருக்கிறாங்க ஜடை எங்க வச்சிருக்கிறாங்க சிவ சிவ சடையார் சீலத்தார் தொழுது ஏத்து சிற்றம்பலம் இப்படிப்பட்ட பண்புனை உடையவர்கள் ஆகிய தில்லைவாழந்தர்கள் ஏத்துப்படியான திருச்சிற்றம்பலம் என்றுங்கிறார். இந்த பாடலை அடித்தளமாக கொண்டுதான் சேக்கிழார் பெருமான் ஐயா தில்லைவாழந்தனர்னா ரெண்டு கண் தவிர நெற்றி கண் இல்லே உடம்பெல்லாம் சிவப்பு அல்லது உடம்பெல்லாம் கருப்பா இருக்குமே தவிர கண்டை மட்டும் கருப்பா இருக்காது கையில சூலம் இருக்காது உடம்பெல்லாம் 16 இடங்கள்ல திருநீர் அணிந்திருப்பாங்களே தவிர உடம்பெல்லாம் திருமே அணிந்திருக்க மாட்டார்கள். எனவே தில்லைவாழந்தனர்கள் சிவகணநாதர்களாக காட்சியளிக்க அதை கண்ட எங்கள் ஞானசம்பந்தர் வணங்கி சென்ற பிறகு இந்த பாடலை பாடினார் என்று வரலாறு வைக்க காரணமாயிற்று. எனவே பெரிய புராண வரலாறு எதன் எந்த அடிப்படையில் வரப்பட்டது திருமுறைகளினுடைய அடித்தளத்தில் இருந்து பாடப்பட்டது. குறிச்சுக்கடா இந்த ஞானசம்பந்த தேவாரம் பிகச்சி எடுத்துக்கிறியா என்ன ஆமாம் சார் இது ரொம்ப நாளாக தகராறுங்க எப்படி இந்த தில்லைவானந்தனர் வந்து இந்த மாதிரி சிவகணங்களாக காட்சியளிக்க ஞான சம்பந்தர் கண்டு பாடினார்னு சேக்கலா சொன்னதுக்கு என்ன ஆதாரம்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. என்ன வச்சுக்க, இந்த பாட்டில் மூணாவது பாட்டு குறிச்சு, ஏன் தில்லைவானந்தர்களை நெற்றிக்கனுடையர் என்றும் ஜடையுடையர் என்றும் கையில் சூளமுடையவர் என்றும் என்று குறிப்பதனால், ஞான சம்பந்தர் திருக்கண்களுக்கு இவர் சிவகணநாதராக காட்சியளித்தார் என்ற வரலாற்றை எங்கள் சேக்கலார் சொன்னார். அப்ப வரலாறெல்லாம் இப்படிப்பட்ட வரலாறு, திருமுறையினுடைய அடித்தளத்தில் எழுந்த வரலாறு. சிலவற்றிற்கு நமக்கு இன்னைக்கு காரணம் தெரியாம இருந்தா நம்முடைய மூளை காரணம், ஆனா நூலில் குறையில்லை. முனிவாசர் சொல்றார், உன்னாலடியா பதந்தந்தாய், பெருமானே நீ தந்ததை நல்லா தந்திருக்கிற, ஏன் புத்தி யான் அது அறியாதே கட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு ஆரந்தேன். பெருமான் தந்தா எல்லாம் அழகா தந்திருக்கார், நம்ம அறிவு பின்பற்ற முடியல. நாம் என்ன பண்ற, ரொம்ப அருமையான திருவாசகம், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உன்னுடைய கருணைக்கு உன்னுடைய பேற்றுக்கு எதுவும் எந்தவித குறைச்சலும் இல்லப்பா, என்னால் அவ்வளவு ஆப்பாம், உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன். திருவாசகம் உண்மையிலேயே கண்ட உருக்கும்னா உருக்கத்தான் தம்பல் அல்லவா அப்படி. எனவே இந்த அருமையான இன்னைக்கு சேக்கலார் வரலாற்றுல சில

ஆயினரு நெய்யொடு பால் தயிர் என்றெடுத்து ஆர்வத்தால் பாடினார். இதெல்லாம் படிச்சு இப்படி சொன்னோம்னு வச்சுங்க, ரொம்ப நம்ம பதினஞ்சு பதிகமெல்லாம் பண்ண முடியாது, மாதத்துக்கு நாலு பதிகம் பாடலாம். இப்போ இந்த பத்து பதினஞ்சு பதிகம் படித்தாலே நமக்கு ஏழரை ஆண்டு ஆகும் முடிப்பதற்கு. சிவ சிவ நமக்கெல்லாம் ஆயுள் என்ன அப்படியே பகவான்மா நீட்டிச்சிருக்கிறானா அது தெரியல, எல்லாத்துக்கும் நீட்டிச்சிருக்கேன், எங்களுக்கெல்லாம் சொல்ல முடியல எனக்கெல்லாம். அதனால் இருபத்தஞ்சி பதிகம் போகணுங்கிறது என்னென்னு கேட்டால் நெட்டி போகிறோம், யோக்கியதையாக படித்தா இருபத்தஞ்சி பதிகம்லாம் போகப்படாது, இல்லை ஒரு ஐந்து பதிகம் போகிறோம். ஏன்னா சேக்கலாரையும் வச்சுக்கிட்டு இவரையும் வைத்துக்கொண்டு அப்படிலாம் பதுசாக போனோம்னா போகணும். ஆனால் இந்த பாட்டு ஆடினா

0: இந்த பதிகத்துல எத்தனாவது பாட்டுன்னு சொல்லல, உனக்கு அது கூட தெரியாத மக்கு பேல நீ பாத்து படிச்சு பாத்துக்கிறான். அப்ப ஆமா, ஏன்னா அப்படி எடுத்து உரிச்சு சொலைய உரிச்சா கொடுப்பாரு அந்த பதிகத்துல ஒரு பாட்டுல, நீ படிச்சு கூடாத.
1: பதிய பாட்டு ஒன்றில் நீடு வாழ்த்தில்லை நான் மறையோர்தமை கண்ட நிலையெல்லாம் கூறுமாறு கோத்து.
0: தாம் சிவகணநாதராக கண்ட காட்சியை அந்த பாட்டுல அப்படியே வடித்து காட்டிருக்கிறார். கோத்து இந்த ஆடி நாயினருங்கிற பாடலை பாடினார். அதுதான் வேத வாக்கிரமக்கு அடாரா இந்த பாட்டுல, இந்த பதியத்துல ஒரு பாட்டுல சொல்லியிருக்கார். அது எந்த பாடல் படிச்சு பார்த்தா மூணாவது பாடலாக தெரிகிறது. இந்த மூணாவது பாடலை வைத்துக் கொண்டுதான் தில்லைவாழ்ந்த சிவகணநாதராக தோன்ற அவரை வழிபாடு செய்து பின்னர் இந்த பதியத்தை பாடினார் என்று வரலாறு செய்வதற்கு இந்த மூன்றாவது பாடல் காரணம் என்று தெரியும். இப்படி எல்லாம் நினைத்து ரொம்ப அருமையா தில்லையை பணிந்தாராம். பணிந்து பிறகு அங்கிருந்து புறப்பட போகிறார். எங்கன்னா அப்படியே அந்த நதிக்கரை வழியா அப்படியே போகணும்னு நினைச்சாராம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூட வர்ற இருக்காரா, அவர் வந்து அவருக்கு ஒரு விண்ணப்பம் செய்தார். ஞானசம்பந்தத்தை பெருமானே, ஞானசம்பந்தனுடைய திருவடி பல திருப்பதிகள் பெறுது அடியே அப்படிதான் சொல்லியிருப்பாரு. எங்க ஊருக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். மக்கு பையன் அர்த்தம், அவர் அடியவராக மாட்டார். அதனால ஞானசம்பந்தத்தை எப்படி பேசணும், வாய் குளரணும், தடுமாறணும், என்ன மிகப்பெரியவர் அவர். அதனால என்ன, திருவடிப்பட்ட இடமெல்லாம் சிவமனும் கமழும். சும்மா சொல்லும் என்ன என்ன ஒண்ணும் இல்ல, அடியனுடைய பதி திரு இருக்கத்தும் புலியூர் அங்க வந்து திருவடிப்படணும் என்று கேட்டுக்கொள்றார். யாரு, திருநீலகண்ட யாழ்ப்பாணர். தாம் பிறந்தது திரு இருக்கத்தும் புலியூர் விருதாயலத்துக்கு பகுதியில் இருக்கு. எங்கேயும் படுகிற திருவடி அங்கேயும் படணும்னு கேட்டார். அப்படி கேட்டுக்கொண்டதனால் இவர் எங்கிருந்து தில்லையிலிருந்து தொடர்கிறார் தம்முடைய பயணத்தை. ரொம்ப அருமை இதெல்லாம். ஒளியும் ஒளியில காட்டினோம்னா காட்டிட்டே போலாம் இத. ஆமாம் ஆமா, அருமையா.
1: இருந்தடங்களும் பர்ணமும் கடந்து போய் எருக்கத்தம் புலியூரில் மருங்கு சென்றுற.
0: இப்பொழுது இதே என்ன உடனே பரப்பிட்டார். சரி நம்ம அந்த இடத்துக்கு ஞானசம்பந்தர் என்ன சொல்லியிருப்பார், சரி அடிய என்னுடைய கால் படட்டும் என்று சொல்லியிருப்பாரா?
1: ஓ, நீர் தோண்டிய இடமா திருக்கத்தம் புலியூரா, அப்படியானா நானும் சென்று காண வேண்டும் என்று சொல்லிட்டாரு. தவிர
0: தலை உச்சி கொளுத்து இல்லை. உச்சி கொளுத்தா ஞானசம்பந்தர் ஆகார். நம்ம போல ஒரு ஆள் சிட்டவன் உட்காருங்க, ஞானசம்பந்தரா இப்படி உட்காருங்களேன், ஏல அப்படித்தான் உட்காருங்களேன்னு சொல்லிவிடலாம்.
1: வைங்களா, இவர் இப்படி சொன்னவனே, அப்படியா நீர் அவதரித்த பதியா திருக்கத்தம் புலியூரா, அப்படியானா செல்வோம்.
0: நான் கொடுத்து வச்சோம் சுவாமி அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படியாக திரியிருக்கத்தம் புலியூர் சொல்லுகிறார். இதோ திரியிருக்கத்தம் புலியூர். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், ஜம்முன்னு இப்ப ஞானசம்பந்தரோட செல்லுகின்றவர்கள், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவியாரோட நாம் போகின்றவர்கள். இப்ப திரியிருக்கத்தம் புலியூர் இதோ வந்து விட்டது. அத அங்க கோவில்ல பெருமானை அருமையா பாடுகிறார்.
2: உடையான் மயோடும் உடனாயிடு கங்கை தடையான் எருக்கத்தம்

முலையாளை பாகம் இசை வைத்து சீராவரு காலன் சினத்தை அழிவித்தான் ஏறான் எருக்கத்தம் புலியோரிரையானே வேறா நினைவாரே விரும்பாவினைதானே புகு நகுவெண் தலையேந்தி நானாவிதம் பாடி புகுவானையம் பெய்ய புலி தோல்வியற்கிட்டு தகுவான் எருக்கத்தம் புலியோர் தகைந்தங்கே.

நிறையாமதி சூடி நிகழ்முத்தின் சொத்தே இறையான் நெருக்கத்தும் புலியோரிடங்கொண்ட கரையார் விடற்றானே கருத கெடும் வினையே புத்தர் அருகருதும் பொய்கள் புறம் போக்கி துறையும் சோதே உமையோடும்.

0: இந்த பதியம் பாடும் பொழுது தென்னிலங்கை யாழ்ப்பாணர் எப்படி இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? ஒளியும் ஒளியில காட்டினா. ஏன்னா தில்லையில வந்த உடனேயே என்ன வேண்டிக் கொண்டார்? அடியேனுடைய பதி திரு இருக்கத்தம்புலியூர் அங்கே எழுந்துடணும்னு கேட்டுக்கிட்டார். கேட்ட உடனே இவரும் அதை மனமிறங்கி நேராக தில்லையிலிருந்து திரு இருக்கத்தம்புலி வந்தார். வந்தவர் இப்பொழுது அந்த ஊருக்கு வந்த உடனேயே இவருக்கு எப்படி இருக்கும்? உள்ளமெல்லாம் குளிர்ந்திருக்கும். நம்ம வேண்டுகோள் படி நம்முடைய ஊருக்கு ஞானசம்பந்தர் அடிவரோடு கூட எழுந்தருளினார் என்று இருக்கும். கோவிலில் பாடும்போது அப்படியே தன்னையெல்லாம் மறந்து இந்த யாழ் கூட கொஞ்சம் லேசாக தான் வாசிச்சிருப்பார். ஆமாமா, தனக்கு இருக்கிற மகிழ்ச்சியினால வாசிக்க கூட வச்சிருப்பார், வாசிச்சிருக்கார். இங்கே ஒரு குறிப்பு, இதான் நாங்கள் பெரிய புராணத்தில் இப்போ வருகின்ற உரையில தர்மியாதீன வழியில் வரப்போகுது. 12 திருமுறைகளும் உரையோடு 16 வால்யம். ஞானசம்பந்த திருமுறை 3, திருநாவுக்கரச திருமுறை 3, 3, 3, 6, சுந்தர திருமுறை 7, திருவாசகம் தனி, திருக்கோவையார் தனி, ஆகவே 7, 2, 9 இல்லை. 9 திருமுறை 1, 1 இல்லவா, எத்தாச்சு 10. 10 திருமுறை ஆகிய திருமூல திருமந்திரம் 3 தந்திரமாக தனித்தனியாக 3 வால்யூமாக வருது, 3 இதாக வருது இல்லைங்களா, அது ஒரு 3. 13, 11 திருமுறை 1 புத்தகம் வருது, 14. பெரிய புராணம் 2 காண்டமாக 2 வருது, 16. இன்னும் 16 இருக்கு, 16 வால்யூமாக வருது. அதனால் இப்படி இப்படி வச்சோம்னு சொன்னால் இந்த அளவு இன்னும் கூட உயரும். அதில் 12 திருமுறையே நீங்கள் கொஞ்சம் எழுதுங்கன்னு சொல்லிச்சு, எழுதுங்க. எழுதும் போது இந்த இடத்துல வருகின்ற பொழுது ஒரு குறிப்பு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ நம்முடைய ஞானசம்பந்தரோ அப்பர் சுவாமிகளோ சுந்தரரோ தம்முடன் வந்து வழிபடுகின்றவர்கள் யாரேனும் குறிப்பிடத்தவந்தர் வந்தால் அந்த குறிப்பிடத்தவந்தரில் பதிகத்தில் வைத்து பாடுவாங்க, பதிகத்தில் வைத்து பாடுவாங்க, தான் பாடின பதிகத்தில் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக திருநாவுக்கரசர் அப்போது யாரோடு கூட 2 பேரும் சேர்ந்து வழிபாடு செய்கிறாங்க, எங்கே திருப்பழனத்தில் கூட அப்போதையாக நிற்கிறார். பின்னால இவர் பாடுகிறார் அருமையான பதியம் இல்லை, எது சொல்மாலை பயில்கின்றேங்கிறதுல அதில் பாதியத்தில் ஒரு இது என்னது, வஞ்சித்தன் வளைக்க வந்தான் வாரானே ஆயிரி. பெண்பால் அகப்பொருள் அந்த பாட்டெல்லாம் ஒவ்வொரு பாட்டு தான் படிக்கணும், அவ்வளோதான் ஒரு மணி நேரம் சொல்லணும். அது இல்லைன்னா மகா பாவம்னு அர்த்தம், பாவத்தை தான் செய்யறோம், என்ன பண்ணுறோம். வஞ்சித்தன் வளைகவர்ந்தான் வாராணியே ஆயிடினும் இல்லை ஏண்டி, என்னை ஒரு காலத்தில் வந்து பார்த்து நான் உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னான்டி, அவன் இன்னி வரைக்கும் வல்லடி. அப்படி வராதனால என்னன்னு கேட்டா, அவனை நினைச்சதுனால என் உடம்பு மெலிஞ்சு மெலிஞ்சு போய் வலையெல்லாம் ஃபிட்டாக போட்டேன்னா இப்போ தானா கலகல்னு கீழே விழுந்துருது. வஞ்சித்தன் வளைக்க வருந்தான் வாராணியே ஆயிடி. சரி, அவனுக்கு எவ்வளவு என்னமோ வரல, ஆனாலும் பஞ்சீக்கால் சிறகன் பரந்தார்க்கும் பழனத்தான். திருப்பழம் எப்படின்னு கேட்டா, நல்ல இந்த இதெல்லாம் பறவைகள் வண்டுகள் எல்லாம் ரொம்ப அருமையா எப்பொழுது நீங்காரம் பண்ணி கொண்டே இருக்கும்படியான திருப்பழம். அந்த பழனத்துல பின்னால யார் இருக்கிறா? அப்புறிகள் நிற்கிறார். இவர் பாடுகிறார். அதனால இந்த அப்போதிகளை ஒரு வரி, அஞ்சி போய் களிமெலிய அழல் ஓம்பும் அப்போதி என்று இவர் பாடியிருப்பார். இதெல்லாம் ஒளி ஒளியில காட்டணும், மகாபாவிகள் காட்ட மாட்டான், போறான் நான் காட்டுறேன். இந்த வரி படிக்கும்போது என்ன சொல்லியிருப்பார் நாவுக்கரசர், உண்மையிலே சொல்றேன். அவர் பின்னால இந்த அஞ்சி போய் களிமெலிய அப்போதின்னு சொன்னவன் அவர் எப்படி இருந்திருப்பார்? மக்கு பயிரெல்லாம் நீங்கெல்லாம் படிச்சு யோகியதையா காட்டணும்னு அந்த அப்போது எப்படி காட்டணும்? அந்த மெய்ப்பாடுவன அப்போதின்னு சொன்ன உடனே அப்படி காட்டணும், ஏன் அடியேன பாடுகிறார் அப்படி நிற்க மாட்டார். ஆஹா, நம்ம நம்மை பற்றி நாவுக்கரசர் பாடுகிறான்னு சொன்னா அப்போது ஆகார். இந்த வரி பாடும்போது பின்னால் இவர்கள் என்ன பண்ணணும்? அப்படியே கருவிகரணங்கள்லாம் தழுதெழுத்து நம்மை பற்றி இது இது இது. ஆனால் நாவுக்கரசர் பாடும்போது இப்படி பா பெருமானி பார்த்து பாட்டு எப்படி பண்ண, அஞ்சி போய் களிமெலிய அடல் ஓம்பும் அப்போதி என்று பாடியிருப்பார். மகாபாவிகள் இதெல்லாம் காட்டப்படாதா, நாடுக்கு போயிடுமாடா, நாடா போயிடும் அப்படி பாடிப்பார். குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் ஓடியே, அருமையான பதியம். இது நான் பொருளெல்லாம் சொல்லல. இப்ப அப்போதிரிகள் பின்னே இருக்கின்ற பொழுது அப்போதிரிகள் வைத்து பாடியிருக்கிறார் நாவுக்கரசர். அதுபோல சிறு தொண்டர் கூட வருகிறார், ஞான சம்பந்தர் பாடுகிறார்.
1: பைங்கோட்டு மலைப்பள்ளியில நிறைய இருக்குது,
2: எல்லா பாட்டு நிறைய பாட்டு
0: சொல்றேன், எல்லா பாட்டுலயுமே சொல்றது சரிங்களா. கல் உயர்ந்த தோழி நான் சொல்லுவேன், சிறுத்தொண்டர் ரொம்ப அருமையான தொடக்க முடியுது.
1: பைங்கோட்டு மலர் பொண்ணு,
0: பைங்கோட்டு மலர் பொண்ணுங்க ஒரு ரெண்டு பாட்டு தாழ்ந்தோம். அழிக்கானல் உணர்த்துணையோடு உடன் வாழும் அன்னங்காள் அன்றில் எப்படி செங்காட்டங்குடி அப்படியே கல்ல தோண வேணாமா. இன்னைக்கு இருக்கிற திருச்செங்காட்டங்குடியில் ஏழாம் நூற்றாண்டு இருந்த திருச்செங்காட்டங்குடி, ஞான சம்பந்தரும் சிறுத்தொண்டரும் கூட இருந்து வழிபாடு செய்த திருச்செங்காட்டங்குடி அன்னங்காள் அன்றில் அகன்றும் போய் வருவீரே. ஏப்பா நீங்கெல்லாம் அங்கே ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணு ஆணும் பெண்ணு ஆணும் பெண்ணுமாவே சேர்ந்திருப்பீங்க, நீங்கள் பிரியவே மாட்டீங்க. ஏ ராஜா? ஆமாம், பிரிய மாட்டோம். சரி, எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் பிரிஞ்சு வரலாமா? என்ன சரி, கல்னவில் தோல் இது எப்படி பாடியிருப்பார்? ஞான சம்பந்தி நிற்கிறார், பின்னால சிறு தொண்டு நிற்கிறார். கல்னவில் தோல் சிறு தொண்டன், இது பாடும்போது சிறு தொண்டு எப்படி இருந்திருப்பாரு? இதையே நம்ம அடியணி பற்றி, இது எதுக்கு அடியணி பற்றின்னு அவர் கை. கல்னவில் தோல் சிறு தொண்டன் கணபதி சரமே.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: தலம் திரு கஞ்சனூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருப்பாச்சிலாச்சிராமம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் வான்

அமரர்கள் ஏறியே ஆரியனுக்கு உறவு, அமரர்கள் ஏறியே. ஆடு பாம்பணிந்து அம்பலத்து ஆடிய அழகர் பாடு பாப்பல பகர்ந்து மற்று இம்மையில் பயனும் கூடு மேலையில் பயனும் கோதனைத்தையும் ஒருவும் வீடும் வாங்கும் வாணிகத் துரு விறகனை வியப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு தம்பிரான் தோழராகிய நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு அருமையான முறையிலே இந்த ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். மிக அழகான முறையிலே அவர் நமக்கு பல இடங்களிலே சைவ சித்தாந்த கருத்து

0: எல்லாம் வழங்கி கொண்டே வந்தார் என்று பார்த்தோம். இறைவன் நம்மோடு எப்போதும் ஒன்றாகவே இருக்கின்றார் அத்துவிதமாக என்பதை மிக அழகாக, ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையே பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று மிக அழகாக இந்த எல்லாம் ஆய் ஆய் என்று வருவது அவர் ஒன்றாக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. உடனாகி என்பதற்கு உடனாய் என்று சொல்லி வருகிறது. அடுத்து ஆண்டானை என்று வரும் பொழுது அவர் வேறாக இருக்கின்றார் என்று மிக அழகாக இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து உயிர்களுக்கெல்லாம் உபகரிக்கின்றார் என்ற அத்துவிதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த நிலையை இந்த பாடலின் மூலம் நமக்கு மிக அழகாக உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பாசம் என்று சொல்லும் பொழுது நாம் பதியினை பற்றியும் பசுவினை பற்றியும் ஓரளவுக்கு பார்த்தோம். அடுத்து பாசம் என்று சொல்லும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருட்கள். ஆணவம் அறிவை மறைக்கும், அது கேவல நிலையில சுத்தமா மறைச்சிரும் நம்மள, அதுக்கப்புறம் சகல நிலையில மாற்றி மாற்றி புரியும்படியாக மறைக்கும். ஒரு பொருளை நேரடியாக இதுதான் அதனுடைய தன்மை என்று உணராத வண்ணம் மறைத்து திரிபுணர்ச்சியை தரக்கூடியது. அடுத்து நம்மை அறியாமையிலேயே வைத்திருப்பதால் அந்த அறியாமையின் காரணமாக நாம் புதிது புதிதாக வினைகளை ஈட்டிக்கொண்டே இருப்போம், இருவினைகளை. அந்த வினைகளை சைவ சித்தாந்தம் கண்மம் என்று சொல்லுகின்றது. அந்த கண்மத்தினால்தான் நாம் பிறவிக்கே வருகின்றோம். அப்ப பிறவி நீங்கணும்னா வினை செய்யறத நிறுத்தணும். ஆனா எப்படிலாம் நம்ம வினையை ஈட்டிட்டு இருக்கோம், அந்த வினையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது நமக்கு புரிவதே இல்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும், அதாவது தெரிந்தும் தெரியாமலும், மனம் வாக்கு காயம் என்ற மூன்றாலும் நாம் வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வினை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 84 லட்சம் யோனி பேதம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அவ்வளவு பிறவி நம்ம எடுக்கிறோம், அதுல இப்படி வினைகளை எல்லாம் ஈட்டிட்டோம். நம்ம ஈட்டின வினையெல்லாம் பழவினையாக தொல்வினையாக இருக்கும், அது சஞ்சிதம் என்று அழைக்கப்படுகின்றது. நாம் செய்த வினைகள் எல்லாம் சஞ்சிதம் என்று அழைக்கப்படுகிறது. அதுல இருந்து கொஞ்சம் நுகர்வதற்காக நமக்கு இந்த பிறவிக்கு வழங்கப்பட்டதை நாம் பிராரத்தம் என்று சொல்லுவோம். அப்போ இது பிறந்தப்புறம் அனுபவிக்கக்கூடிய வினை பிராரத்தம். பல பிறவிகள்ல பிறந்தப்புறம் செய்து செய்து சேர்த்து வச்சுக்கொள்ள, அது இறந்தப்புறம் அது புறம் போய் சேர்ந்துருது. அது பூரா ஒரு பக்கம் சஞ்சிதமா இருக்கு. இப்போது மீண்டும் புதிதாக ஆகாமியம் என்ற வினையையும் நாம் சேர்த்து கொண்டே வருகின்றோம். ஆக இந்த வினையில் இருந்து என்றுதான் நாம் விடுபடுவது அப்படிங்கும் போது நமக்கு பல இடத்துல நம்முடைய திருமுறைகள் வந்து இறைவனிடம் விண்ணப்பத்தை வினை நீக்கும் பொருட்டு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சளைக்காமல் நமக்கு வினை நீக்கத்திற்காக பல இடங்களிலே பாடல்களை வழங்கி இருக்கின்றார்கள். இப்போ வினை அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். நம்மால் ஈட்ட, உயிர்களால் ஈட்டப்பட்ட ஒன்றுதான் வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த வினைக்கு ஏற்ப நமக்கு நன்மை தீமைகள் எல்லாம் கிடைக்கின்றது, அதாவது இன்ப துன்பங்கள் நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் நாம் செய்த வினைகள் தானே தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு அந்த வினை பயன் யாரால் ஊட்டப்படுகிறதோ, ஒருத்தரால நமக்கு ஒரு மனக்கவலை வருதுன்னா அவங்க மேல கோபப்பட்டு திருப்பி நம்ம ஒண்ணு அவங்கள கோபப்படுவோம், அந்த ஒரு எண்ணமே நமக்கு ஒரு பிறவியை கொடுக்கும், ஒரு பாவமாயிரும். அல்லது அவங்கள திட்டுவோம், அதுவும் பாவமாகி நமக்கு பிறவியை கொடுக்கும். அல்லது நமக்கு இந்த துன்பத்தை அவங்க செஞ்சுட்டாங்க, பதிலுக்கு அவங்களுக்கு எப்படி துன்பம் செய்யலாம் என்று யோசித்து ஒரு துன்ப செயலை செய்வோம், அல்லது அதன் மூலமாகவும் நாம் பிறவிக்கு வருவோம். அப்ப இந்த மூன்றும் நாம் செய்கின்ற தவறு. இந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. ஆனா எப்படியோ வாழ்க்கையில இது இந்த பொறுப்பா இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா அடுத்தவங்க மேல பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கோபம் இதெல்லாம் நமக்கு வரவே வராது. அப்படி வராம யாவர்க்குமாம் இன்னுரை தானேன்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி, அப்படி இனிமையாக பேசிக்கொண்டு மற்றவர்களை புண்படுத்தாமல் வாழ பழகி கொண்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக வினையும் கிடையாது, துன்பம் கிடையாது. முதல்ல பிறவி வருது, பிறவி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல வந்து நம்ம பாவத்தை நிறைய செஞ்சாதானே நமக்கு துன்பமே வரும். அப்ப நம்ம வந்து துன்பம் வராம இருக்கணும்னா பாவம் செய்யாம இருக்கணும். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு எது காரணம்னா நம்ம செய்த வினைகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அழகா சங்க இலக்கியமும் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்போ இந்த நினைவு வந்து நம்ம மனசை விட்டு மாறவே கூடாது. என்னாலதான் எனக்கு இன்ப துன்பம் வருகிறது, யாரும் இதற்கு கர்த்தா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருந்தாச்சுன்னா பூசலே இல்லாம வாழ்க்கையை எளிதாக கொண்டு போறோம். அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்க இருக்க போகுது, இது திருமணத்துக்கு பின்பு டைவர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வரும், வரவே வராது. அப்போ அருளாளர்கள் எல்லாமே நமக்கு இந்த கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பாக்கோம். அப்போ இதுவரைக்கும் நாம எடுத்த பிறவிகள்லாம் அப்ப உள்ள நம்முடைய உடம்பெல்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் இறந்த உடம்புகள். அந்த இறந்த உடம்புகளால் நுகர்ந்தது போக மிச்சம் இருக்கிறது. ஏன்னா நம்ம செஞ்சதை கொடுத்துட்டே வந்திருக்கார் இல்லையா, அந்த உடம்புகளால் நாம் நுகர்ந்து முடிச்ச மிச்சம் இல்லையா. அப்புறம் பிறந்த உடம்பால இப்ப நம்ம முகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுவும் ஒழிய இன்னும் நம்ம புதுசு புதுசா நுகர போறோம். சொல்லலாம் சொல்லுவோம் நமக்கு, அதாவது இதுதான் விதிங்கிறதெல்லாம் புரியுது, தியரி புரியுது, ஆனா பிராக்டிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்ப இன்னும் நுகர வேண்டிய வினைகளும் பாக்கி இருக்கு சரியா. அப்போ இறந்த உடம்புகளால் அனுபவித்தது இப்ப பிறந்த உடம்பால எடுத்து அனுபவித்து கொண்டிருப்பது, இது போக மிச்சம் இருக்கக்கூடிய வினைக்கு தொல்வினை பழவினை சஞ்சிதம் என்று பெயர். இப்ப நம்ம நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டு, நுகர்தல் என்றால் அனுபவித்தல், அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அல்லவா, அதற்கு பிராரத்துவம் என்று பெயர். இந்த வினையை அனுபவிக்கும் போதே மேலே வந்து நம்ம புதுசா வினை ஈட்டுகின்றோம் அல்லவா, தினந்தோறும் ஏற்றும். அது மனம் வாக்கு காயம் மூணு, அதுல தெரிந்தும் தெரியாமலும் ரெண்டு இருக்கு. அதுல இப்போ ஒரு வழிபாடே நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழிபாட்டுல வந்து நம்ம இது எல்லாமே இறையருளாலும் குருவருளாலும் நிகழ்கிறதுங்கிற உணர்வோட செஞ்சாத்தான் நம்ம தப்பிச்சோம். அங்கேயும் எனக்கு எவ்வளவு பாடல் தெரியும், நான் எவ்வளவு தலம் போயிருக்கேன், நான் எவ்வளவு விருட்சங்கள் வச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு பூவும் எனக்கு எவ்வளவு பத்திரங்களும் கிடைக்க தெரியுமா, நான் எவ்வளவு நேரம் பூஜை பண்றேன்னு தெரியுமா, என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நினைச்சோன்னா இது எல்லாமே தவறுதான். இந்த மாதிரி ஒரு தன்முனைப்போட தவறுகள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமா அதுவும் நமக்கு வினையாக மாறிவிடும். எல்லாமே பெருமா நினைச்சாதான் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல இருக்க பூவை கூட பறிச்சு நம்ம வச்சிருக்க சுவாமி மேல போடுறதுக்கும் நிச்சயமா அவரோட அருள் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அந்த இவ்வளவு எவ்வளவு காலமாவோ நம்ம போற வார பாதையில எல்லாம் பார்த்திருப்போம் அந்த பூக்கள் எல்லாம் இறைவன். ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஊமத்தம்பூவும் தும்பப்பூவும் எடுத்துக்கிடுவோம். நம்முடைய சிறு பிராயம் முதல் கொண்டு நம்ம எல்லாம் எங்க போனாலும் வந்தாலும் தெருவில் அதை பார்த்திருப்போம். அப்ப அது ஊமத்தன் செடியாகவும் தும்பை செடியாகவும் நமக்கு தெரிஞ்சுது. ஆனா இன்றுதான் அதை கூட அந்த தும்ப பூவெல்லாம் பொடி பொடியா கிராமங்கள்ல பறித்து அப்படி ஒரு பூவுக்குள்ள ஒரு பூ அப்படி வட்டமா சொருகி அதை முறுக்குன்னு சொல்லி எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் விளையாடுவோம். இவ்வளவுதான் நமக்கு அந்த நூலை பத்தி அப்ப தெரியும். ஆனா நமக்கு பக்குவம் வரும்போதுதான் சுவாமி புஷ்ப விதி மூலமாக இவை இரண்டும் எவ்வளவு மேன்மையானது சிவபூஜைக்கு என்று உணர்த்துகின்றார். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளா இருந்தாலும் அது நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கின்றோம் இல்லையா. அந்த தும்பப்பூவை சுவாமி சரசுல வச்சாச்சு அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்பது சொல்லப்பட்டிருக்க. ரொம்ப ரொம்ப உயர்ந்த பூ வந்து தும்பை பூ சிவ பூஜையில. நம்ம தர்மயாதீனம் 26வது சன்னிதானம் நித்திய பூஜையில கண்டிப்பாக தும்பை பூ இல்லாம பூஜையே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க, அப்ப நம்ம புதுசாக ஆகாமியத்தையும் சேர்த்து கொண்டிருக்க புது வினை. அப்ப பிறந்த உடம்பால் முகந்து நின்ற வினைகளை அந்த உடல் விடுற வரைக்கும், அதாவது ஆயுள் எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம அதை நுகர்ந்து கொண்டே இருக்க போறோம். அதை துய்த்தல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது துய்த்து தீர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுகர்தல் துய்த்தல் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அது வரைக்கும் இந்த ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடுறோம். ஆனா இறை வழிபாடும் நல்லொழுக்கத்தில் தலை நிற்றல் அப்படிங்கிற விஷயங்களோட நம்ம இருந்தோம் என்றால் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு பதிக பாராயணம் பண்ணி நாமத்தை சொல்லி சிவ புண்ணியங்களை செஞ்சா நமக்கு வந்து வினையே இருக்காதா, பாவமே இருக்காதா அப்படின்னு ஒரு ஐயம் வரும். அது இருப்போம், இல்லாமல்லாம் போகாது. ஆனா இந்த வழிபாட்டினால் அல்லது இந்த நல்லொழுக்கத்தில் தலைப்படுவதால் அது வல்வினை மெல்வினையாக மாறிடும். ஒரு பழமொழி உலகியல்ல சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சும்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், இன்னொரு பழமொழியை சொல்லலாம், தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம். தம்பிரான்ங்கிறது நம்முடைய சிவபெருமான் தான். தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம்ட்டு. இப்ப மோசமான ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்திருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ, அது எந்த பிறவில செஞ்சதோ தெரியாது. ஆனா சாமி அதை இந்த பிறவில நம்மால் எவ்வளவு தாங்க முடியுமோ அதற்கு தகுந்த நல்வினையும் அதற்கு தகுந்த தீவினை, அந்த ரெண்டின் பயனான புண்ணிய பாவங்களை இன்ப துன்பமாக நமக்கு ஊட்டுவிக்கின்றார். அதுவும் நம் பொருட்டு, நம் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் பொருட்டு தான் நமக்கு அவர் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வல்வினை தாக்குனா நம்மால தாங்கவே முடியாது. அது அப்படியே வல்வினையாக நம்மை தாக்காமல், அது இப்போ நம்ம வந்து தினந்தோறும் காலையில இருந்து இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அப்புறம் நமக்கு வேண்டாத மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் காதுல விழும், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்ணில் படும். அப்ப இதெல்லாம் எதுக்கு நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பார்த்தாவது நம்ம திருந்திக்கிடணும். நம்மை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, எவ்வளவு மோசமான கஷ்டங்கள் எல்லாம் எல்லாரும். இப்ப நமக்கு ஒரு நோயினா நம்ம வருந்து, ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என் காலெல்லாம் எப்படி வலிக்குன்னு நம்ம வருத்தப்படுவோம். ஆனா நம்மை விட மோசமான ஒரு நோயாளி இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது அப்ப இறைவன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கல, ஏதோ நம்ம செஞ்ச ஒரு வல்வினையே மெல்வினையா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். இறைவன் என்ன செய்தாலும் நம் நன்மைக்குத்தான் என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு உறுதி வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அது நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடல்கள்ல எக்கச்சக்கம் இருக்கும். பல இடங்கள்ல அவர் நமக்கு நல்லா அதை சொல்லிக்கிட்டே போவார். இப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு இடையறாத ஒரு இறை உணர்வு நம்மிடம் இருக்கும் என்றால் வினை நமக்கு வல்வினையாக தாக்காமல் மெல்வினையாக வரும். சரி பரவாயில்ல, இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம், சுவாமி நம்ம கூடவே இருக்கார், கங்காணியாக இருக்கின்றார், எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பர் ஈசனாக இருக்கின்றார், நமக்கு கூடவே இருந்து நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள கடத்தேத்தி கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நான் சொல்லிட்டார்ல, இவரே முதல் பாட்டுல சொல்றார்ல, மனத்துள் வைத்தாய் அப்படின்ட்டார். நான் ஏன் பித்தான்னு திட்டுனாரு, இவர் தானே திட்டுனாரு. அப்ப வந்து பொது நிலையில இறைவன் அவருக்கு அருள் செய்திருக்கின்றார். அப்புறம் அவரு சிறப்பாக தன்னை அவர் மனசுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம், நான் இப்படி பேசிட்டேன்னா உனக்கு அடிமையா இருக்க முடியாதுன்னு வாதிட்டுட்டனே அப்படின்னு சொல்லி, அதனால அதுக்கப்புறம் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லுகின்றார். எல்லாமே இறைவன் உணர்த்தினால்தான் நாம் உணர முடியும், அவரை வழிபட முடியும் என்பதை இந்த பாடல் நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவா அந்த பதிகம்புரம் சொல்லியிருப்பார் மகுடமாக. அந்த மகுடமே நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்தால இந்த மாதிரி வழிபடணும், அதுல பாடணும், பாடுதல் வந்து சரியை, அப்புறம் சரியை பண்ணி உங்களுக்கு தெரியும், நந்தவனம் வைக்கிறது, பூ பறிக்கிறது, பூ தொடுக்கிறது, சுவாமிக்கு கொண்டு பூவெல்லாம் சேர்க்கிறது, அழகிடுதல், மேலுக்கிடுதல், இது போன்ற பல பணிகள் நமக்கு அதுல வந்துகிட்டே இருக்கு. பாடுவது என்பது இந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம் என்பதுல முதலாவதாக வரக்கூடிய சரியை. அப்ப பண்ணோட பாடணும். முதல்ல தனிப்பாடல்கள்லாம் மிகுதியாக பாடியிருக்கலாம், சரியா? ஆனா என்னைக்கு நமக்கு திருமுறைன்னு ஒண்ணு அறிமுகம் ஆயாச்சோ, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இவருடைய பாடல்கள்லாம் நம்ம கையில கிடைச்சுன்னா நிச்சயமா ஒரு பண்டே நான் செய்த பாக்கியத்தால்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பாக்கியம் பண்ண போய் தான் நம்ம இன்னைக்கு திருமுறைகளை கையில தொட்டு சிந்திக்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கிறோம். சரி, அதுல பாருங்க, மிக அழகாக பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் அப்படின்னு சொல்றாரு. திரு பைங்கிலி அப்படிங்கிற தலத்துல, அதாவது அவரை நம்ம வந்து பரவுதல் அப்படின்னா வழிபடுதல், அவரை வழிபடணும், பாடணும், ரெண்டும் செய்யணும். வழிபடணும், வழிபாட்டுல கண்டிப்பா பாடல் இருக்கணும். என்னதான் அவசரம்னாலும் அனுஷ்டானம் பண்ணும் போதும் சிவபூஜை பண்ணும் போதும் கண்டிப்பாக பஞ்சபுராணம் பாட வேண்டும். அப்படி பாடுற யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் இறைவன் மிக அழகாக பற்று, அதாவது அந்த வினை பற்றை அறுத்து விடுகின்றார் என்று மிக தெள்ள தெளிவாக நமக்கு அந்த பாடலிலே அவர் உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்த்திரு. பைங்கிலி என்ற தலம் மிக அழகான ஒரு வரலாறு தெரியும் நமக்கு. இவருக்கு பொதிசோறு கொடுத்துட்டு கோயில் வாசல் வரைக்கும் இவரை கொண்டு வந்து விட்டுட்டு போவாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த தலத்து பாடல்ல தான் அவரு மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு, அதாவது பாடணும், திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி நம்ம பாடணுங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது அழகா குறவம் நாரிய குழலினார் வளை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அறிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் என்று அப்படி சொல்றாரு மிக அழகாக. யார் நாள்தோறும் இறைவனை பாடி வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய வினைகளை பற்றறுத்து வினைப்பற்று அறுத்து விடுவார். உலகப்பற்று அறுக்கணும், வினைப்பற்று அவர் அறுத்து விட்டுருதார். அப்படி வினைப்பற்று அறுபட்டால் அப்புறம் நமக்கு பிறவிங்கிறது நிச்சயமாக இருக்காது என்பதால் மிக அழகாக அந்த கருத்தினை அந்த பதிகத்திலே அவர் நமக்கு பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தே வினைகளும் விண்டன. இறைவனுடைய பாதத்தை நினைக்கணும். நேத்தே நான் சொன்னேன் இல்லையா, இறைவனுடைய நாமம் அருமருந்து. திருமூல தேவநாயனார் சொல்லும் போது அவருடைய திருவடிகள் வந்து மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்ற, மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எங்கே பிராந்தன் இணையடி தானே என்கிறார். அப்ப திருவடி வந்து மருந்தாக இருக்கின்றது என்பதை நமது திருமூல தேவநாயனார் சொல்கிறார். அவர் நாமம் மருந்தாக இருக்கின்றது, அவர் நாமமே மருந்தவை மந்திரம் என்ற பாடல்ல அவர் நாமமே சிந்தைசை நன்னஞ்சமே என்று ஞானசுந்த பெருமான் பாடியிருக்கின்றார். அடுத்து திருந்து தேவன்குடி தலத்துல அவருடைய வேடமே நமக்கு மருந்தாக இருக்கு. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் திருந்து தேவன்குடி தேவதே வைத்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடம். அருந்தவத்தோர் தொழக்கூடிய வேடம் சிவவேடம். அந்த சிவபெருமானுடைய வேடத்தை பார்த்தா அதே நமக்கு மருந்தாவும் மந்திரமாகவும் வேலை செய்கிறது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருப்பார். அந்த வகையிலே இறைவனுடைய நாமத்தை நினைக்க வேண்டும் என்று பார்த்தோம், இறைவனுடைய புகழை பாட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து அவருடைய பாதங்களை நாம் திருவடிகளை நினைக்க வேண்டும். அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடியை நம்ம அப்படி இந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடியை மனசுல எப்போதும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பர் சுவாமியும் சொல்லுவாங்க இல்லையா, நனைந்தனைய திருவடி என் தனை மேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. நம்ம அவரை நினைக்கணும்னு நினைச்சா நமக்கு இது நடக்கும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஏன் இப்படி நைய வைக்காரு, நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அடுத்த வரியிலே பதில் இருக்கு, முதல் வரியில கேள்வி ரெண்டாவது வரியில பதில். அதே மாதிரிதான் இவரு சொல்றாரு, நீங்க அவர் பாதங்களை நான் நினைச்சேன், நினைச்சவனோ என்னோட வினைகள்லாம் நீங்கி விட்டது என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது யார் அவரை பக்தியோடு வழிபடுகின்ற, பாவித்தல் அப்படிங்கிறது பாவனையோட வழிபடுறது. அப்படி யார் அவரை பக்தியோட வழிபடுகிறார்களோ பாவிக்கின்றார்களோ அவங்களுடைய பாவத்தையும் வினையையும், பாவம்ங்கிறது அதாவது செய்யும் போது வினை, செய்த பின்பாக அங்கே நமக்கு சேர்ந்து இருக்கும் போது அது பாவம் என்று வரும். ஆக இது இரண்டையுமே நீக்கி விடுகின்றார் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடலிலே தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதாவது மடித்தாடும் அடிமை கண் இன்றியே என்று நமக்கு தில்லையிலே பாடினார் அல்லவா, அந்த பதிகத்துலதான் சொல்றார். தடுத்தாட்டி தருமனார் தமர்சக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் அப்படின்ட்டு. நிச்சயமாக அடியார்களுக்கு வந்து அதாவது எமலோகம் போகக்கூடிய வேலையே இருக்காது, அவங்களுக்கு நரக தண்டனை இருக்காது, இறைவன் நம்மை தடுத்து ஆட்கொள்வார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி விழுந் திருவினாரை தருமனார் தமர்சக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் கிட்டேயே வர முடியாது. தெரியாத அன்பர் நாளும் உழுகணும், நாளும் உழுகி தெரியாத அன்பராய் சென்று முன் அடி விழும். அதாவது அவர் முன்னால விழுந்து வணங்கணுங்கிறது மீண்டும் மீண்டும் நமக்கு பல பாடல்கள்ல அவரு வலியுறுத்தி சொல்லி கொண்டே போகிறார் என்று நான் அது அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அப்படிங்கிறாரு. அதாவது கருமை நிறம் உடைய கூட்டுவனுடைய ஏவலர்கள் நம்மை கட்டுனா அந்த கட்டை அறுத்தெறிஞ்சிருவாராம் சுவாமி. நம்ம கண் கூட பார்த்தோம் மார்க்கண்டேயருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு இல்லையா. இவர் கொண்டு கயரை போடுறாரு, அவர் ஒரே மிதிதான். காலனா இருந்து எல்லாருக்கும் காலத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த காலன், காலகாலனாகிய சிவபெருமானால் அவனுடைய உயிரே போய்விட்டது. கண்கள்லாம் விழுந்து கண்கள்ல இருந்து குருதி கட்டி அவன் உயிரே போயிட்டு திருப்பி அவனுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கால சம்ஹார மூர்த்தி அப்படின்ட்டு, கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாடும்போது இறைவனை காலகாலன் என்று நமக்கு பதிவு செய்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானா நம்ம எவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டோட அவரை வழிபடணும் அப்படிங்கறது நமக்கு தெளிவா உணர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னியானை உருமன்ன கூட்டத்தை உருண்டோட உதைத்து உதைத்துகந்து உலவா இன்பம் தருவானே என்று சொல்கிறார். அதாவது அந்த யமனை வந்து அவர் உதைச்சாரு, உதைச்சதோட மட்டுமில்ல மார்க்கண்டேயருக்கு நித்திய தன்மையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி உய்தாடி தெரியாதே உள்ளமே ஒளி கண்டாய் ஊன் கண் நோட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பர்கான் நெஞ்சமே நம்மை நாளும் பைத்தாடும் அரவினன் படர் சடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்றே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். மனசுக்கு அறிவுறுத்துறார். படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பையும் விரிஞ்ச ஜடையும் உடையவனாகிய சிவபெருமான் நல்ல ஒளிமயமா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அடைந்தவர்களுடைய பாவத்தை அவர் நீக்குகின்றார். பாவம் தீர்க்கும் பித்தாடினே சொல்லியாச்சு. அப்போ யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை தீர்க்கின்றார் அப்படின்னு நீக்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அழகாக பித்து கொண்டு ஆடுகின்றார், பெரும்பற்ற புலியூர்ல இருக்கின்றார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாம் என்ன பெற வேண்டும் என்றால், நமக்கு எதனாலும் குறைவில்லாத ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்மை நாள்தோறும் இறைவன் தாங்கிக் கொண்டே இருக்கின்ற, இதை பார்த்துதான் எல்லாரும் அவங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லைன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க புகழுதாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா இறைவன் நம்மை அங்கனம் ஆட்கொண்டு நம்மை காக்கின்றார் என்பதை மிக அழகாக அதிலே சொல்லி, அதனால உடம்பு மேலேயே உன்னுடைய கண்ணோட்டத்தை வைக்காம அதை முற்றிலும் ஒழித்து விட்டு இறைவன் மேல உன்னோட கண்ணோட்டத்தை செலுத்து என்று மிக அழகா, உய்த்தாடி தெரியாதே உள்ளமே ஒளிகண்டாய் உன் கண் ஓட்டம் அப்படிங்கிறார். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பு வந்து ஜடம், இதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கவே வேண்டாம். அந்த உயிர் உள்ள இருக்க உயிர் அழியாதது, நித்தியத்தன்மை உடையது, சித்து பொருள். இந்த ஜடப்பொருளுக்கு கொடுக்காம அந்த சித்து பொருளை நம்ம மனசுல எடுத்து இந்த பிறவி எதற்கு தரப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு, இது போன்ற ஞானிகளோட வாக்குல சொல்லப்பட்டதை பின்பற்றி அந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அமைதியான வாழ்க்கையை கழிக்கணும். இதுக்கு காட்டுக்கு போக வேண்டாம், ஏதோ மலையடிய வாரத்துல அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம். நம்ம வீட்டுல இருந்தாலுமே ஒரு தவ வாழ்க்கையை தெளிவாக வாழ்வதற்கு இதெல்லாம் நமக்கு துணை செய்கிறது அப்படிங்கறத நமக்கு தெளிவா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த பதிகத்துல. அடுத்து பாருங்க, பக்தராய் பாவிப்பார் பாவமும் இணை போக விட்டானே, அதுதான் நம்ம இதுல முந்தி சிந்திச்சது. ஆக இந்த பதிகத்தை நம்ம கற்றானும் குலையுமார் அன்றியே கருதுமா கருத கிட்டார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பர்கான். அதாவது அவருடைய சம்பந்தப்பட்ட நூல்களை நாம் எப்போதும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டு, கல்தானும் குலையுமாறு என்று சொல்லுகின்றார். கல்லு கூட குலையுமா, அதோட தன்மை தன்னோட தன்மை மாறி உருகுமா. அப்படி தன்னை நினைக்கக்கூடிய முறையில யாரு இருக்காங்களோ அப்படி வல்லவராய் இருப்பவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த வகையிலையும் குறை இருக்காதான். சில பேருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனா இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. அவங்க எல்லாம் வருந்துவாங்க, வருந்தவே வேண்டாம். நம்ம வழிபாடு நம்ம மனதால ஒரு அக வழிபாடு முதல்ல செய்து கொண்டே வரணும்னு இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே வரணும். அந்த இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே வந்தோம் என்றால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய பெருமான் அதை கண்டு இந்த ஆன்மாக்கு பக்குவம் இருக்கின்றது. அதனால இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய வல்வினியை மெல்வினையாக்கி அதனை வழிபாடு செய்ய வைப்போம் என்று அவரே நமக்கு வழிபாட்டினை வகுத்து கொடுத்து விடுவார். அதைத்தான் மிக அழகாக எந்த குறையும் இல்லாம அவர் நம்மை ஆட்கொண்டு வைத்துக் கொள்ளுவார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு சொன்னார் என்று பார்த்து, அடுத்து நாடுடைய நாதன்பால் நன்றென்றும் செய்மனமே நம்மை நாளும் தாடுடைய தர்மனார் தமர்சக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது தலைமையை உடைய கூட்டுவனுடைய ஏவலர்கள் பல நாளும் நம்மளை வந்து செக்குல போடணும், ஒவ்வொரு நோயா வருது. இந்த இப்ப ஏதோ நமக்கு ஆயிரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அதுல இருந்து நம்மளை யார் காப்பாத்திட்டே வர்ற, அந்த எந்த கணத்துல எல்லாம் நம்ம பயப்படுறோமோ. ஒரு டெஸ்ட் எடுத்திருப்போம் டாக்டர்கிட்ட போய், அதுல அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் மாறுதலா ஒண்ணு வந்திருக்கும், இவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளவு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இப்படி இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு நம்மை அறியாமலே ஒரு அச்சம் வரும். ஆனா அது மாதிரி நமக்கு என்ன வந்தாலும் இவரை நாம் சிக்கனை பிடித்து கொண்டோம் என்றால் அவர் நம்மை தடுத்தாட்கொள்வார் என்பதுல எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடையாது என்பதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லி இந்த பதிகம் போறவுமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை அதாவது சிதம்பரத்துக்கு பாடிய பதிகம் மடித்தாடும் அடிமை கண் என்று அந்த பதிகத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படித்து அதனுடைய பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருவண்ட பகுதியின் திருவண்ட பகுதி என்பது அண்டப்பகுதி என்று தொடங்குகிறது. அண்டப்பகுதி என்று அது தொடங்குகிறது. அது 182 வரிகளை உடையது. ரொம்ப நுட்பமான செய்திகள், ரொம்ப நுட்பமான செய்தி, ரொம்ப கருத்தான வாக்கியம். அது வந்து சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது என்பது அதுக்கு தலைப்பு. தூல சூக்குவத்தை பயந்தது. தூரம் என்றால் பெரியது, சூக்கம் என்றால் சிறியது. யாரே சௌரமான் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உலகம் எவ்வளவு பெரியது, அண்டங்கள் அதுக்கு மேல பெரியவன், அணுவு எவ்வளவு சிறியது அதுக்கு கீழே சிறியவனா இருக்கான். இது அவன் ஒருத்தனாலதான் அப்படி இருக்க முடியும், நம்ம இப்படிதான் இருக்க முடியும், நம்ம இருக்கிற மாதிரிதான் இருக்க முடியுமே தவிர, இப்ப 6 இருக்கிறமா 7 அவளம்னா ஆக முடியும். அது போல ஆன்மாக்கள் அப்படி இருக்க முடியாது, கடவுள் தான் அப்படி இருக்க முடியும். அண்டத்துக்கு அப்பாலான், அண்டத்துக்கு அப்பால், அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலைக்கு அப்பாலை, பாடுதுங்காரம்மானாய் என்பது திருவாசகம். அதனாலே அணுவுக்கு அணுவாக இருக்கிறான். அணு என்பது கண்ணுக்கு தெரியாதது, அதுக்கு அண்டங்கள் எப்படி இருக்குது என்று கேட்டால் அளவில்லாதது. அந்த அண்டங்கள் எல்லாம் விட பெரியவனாக இருக்கிறான். அதாவது தூலம் சூக்கம், தூலம் என்றால் பெரியது, சூக்கம் என்றால் சிறியது. ஆகையினால அதை பத்தி வியந்தது என்பது இந்த திருண்ட பகுதி. ரொம்ப நுட்பமான செய்திகள் நிறைய வருது. இதுல எப்படி சொல்றாருன்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். அண்டங்கள் என்றால் உலகங்கள். எத்தனை உலக அண்டங்கள் இருக்குது, அளவில்லாத அண்டங்கள். சூரபன்மனுக்கு மாத்திரம் 108 யுகம், 108 அண்டங்கள் அவனுக்கு கொடுத்திருந்தது, மாத்திரம் 108 அண்டங்கள் சூரபன்மனுக்கு. அது இல்லாம நிறைய, அதனால புவனம்னு சொன்னா 224 புவனம்னு சொல்லுது. அது பெருசு அண்டங்கள், அதுக்குள்ளே அது எண்ணில்லாத அண்டங்கள், எண்ணில்லாத அண்டங்கள். அப்படிப்பட்ட அண்டங்கள் அளவில்லாத அண்டப்பகுதி. அது எப்படி இருக்குன்னா, உருண்டை வடிவாக இருக்கு. அண்டங்கள் எப்படி இருக்குது, உருண்டை வடிவாக இருக்கு. பூமி எப்படி இருக்குது, பூமி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க விஞ்ஞானி, உருண்டை வடிவாக. இப்ப இந்த கோழி முட்டைக்கு ஒரு பெயர் தெரியுமா, என்ன பேரு கோழி முட்டைக்கு? அண்டம்னு தான் பேர். கோழி முட்டைக்கு அண்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, கோழி முட்டைக்கு அண்டம். அது போல அண்டங்கள் எண்ணில்லாத உருண்டை வடிவாக இருப்பது, அது மாதிரி எவ்வளவு அளவில்லாத அண்டப்பகுதியின் உண்டை பிறகு அளப்பருந்தன்மை. அந்த அண்டத்தினுடைய அளவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அண்டத்தினுடைய அளவை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பிருத்திவி அண்டம், அப்பு அண்டம், தேய் அண்டம், வாயு அண்டம், ஆகாயத்தினுடைய அண்டா, அதுக்கு மேல 36 உங்களுக்கு அண்டங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட அண்டங்கள் இன்னில்லாத அந்த பகுதியில் உண்டை பறக்கும் அளப்பருந்தன்மை. அளப்பருந்தன்மை என்றால் எந்த அளவினாலும் அளக்க முடியாது, எந்த அளவினாலும் அளக்க முடியாது. விஞ்ஞானிகள் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறான்னா, ஒரு அளவு தான், எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க இயலாது. அண்டகோஷ படலம்னு கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியர் பாடுறார், சுக்கராச்சாரியார் சொல்றாரு சூரபன்மனுக்கு அண்டகோஷ படலம். ஆகையினாலே அப்படி எண்ணில்லாத அண்டங்கள் உருண்டை வடிவாக இருக்கிறது. அளப்பருந்தன்மை, காட்சி வனப்பெருங்காட்சி, காட்சி வளம் மிகுந்த பெரிய காட்சியுடைய. அது ஒவ்வொரு அண்டங்கள் இருக்கின்ற வளத்தை சொல்லி முடியாது, ஒவ்வொரு அண்டங்கள் இருக்கின்ற வளத்தை சொல்லி முடியாது. வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கு ஒன்று நின்றலில் மகரின், இந்த அண்டத்துக்கு அந்த அண்டத்துக்கு ஒன்றுனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். அதனுடைய அழகை சொல்ல போனால் 101 ஏற்படுகிறது. 101 என்பது அளவில்லாத சொல்லு. ரொம்ப பணம் வச்சிருக்கான்னு என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், கோடீஸ்வரன் சொல்லும். அதிகமாக பணம் இருக்குன்னு என்ன சொல்லுவார்? லட்சாமி சொல்ல மாட்டாங்க, கோடீஸ்வரன். அதுக்கு மேலே என்ன சொல்லுவது? கோடிதான் கடைசியிலையும் கோடிதான், ஒரே கோடி வரும். பல கோடிக்கு அதிபதி கடைசியில் எத்தனை கோடிகளும் வர? 100 கோடி வரும். ஆகையினாலே கோடி தான் முடிவு, கோடி தான் முடிவு. அது 10 கோடி, 20 கோடி, 50 கோடி, 100 கோடினு சொல்லுவோம். கோடி தான் ஆனால் ஆகையினாலே ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பதறியும் 100 கோடியில் மேற்படும் இருந்தது. அப்படி 100 கோடி ஆகையாலே 100 கோடிக்கு மேற்பட்டதாக விரிந்து விளங்குகின்றது என்று சொன்னால் அளவில்லாமையை குறிப்பதற்கு கோடின்னு சொல்லுவது. அளவில்லாமையை குறிப்பதற்கு கோடியின் 100 கோடியில் மேற்பட விரி, அதற்கு மேற்பட்டு விரிந்தார், மேற்பட விரிந்தார். அப்படிப்பட்ட அண்டத்தை சொன்னாரா? எவ்வளவு சொன்னாரு? அளவில்லை அண்டம், அளவில்லை பெருமை, அளவில்லை அளவு, அளவில்லை அண்டம், அளவில்லை பெருமை, அளவில்லை. அப்படிப்பட்ட அண்டங்கள் இல்நுழை கதிரின் துண்ணனு குறையா. இல்நுழை என்று சொன்னால் வீட்டில இந்த சாளரம் சன்னல் இருக்குது, இல் என்றால் வீடு, நுழை கதிரின், இல்நுழை கதிரின், அந்த சாளரத்து வழியாக கதிர்கள் வருதுவாரு, கதிர்கள் சூரிய ஒளியில கதிர், அதுல சிறு சிறு துகள்கள் பறக்கும். பார்த்துட்டீங்களா? சாலத்துக்கு வழியாக வருகின்ற அந்த ஒளியிலே சிறு சிறு சிறு துகள்களா தெரியும். அது என்ன, அதுக்கு என்ன அளவை சொல்றோம்? அவ்வளவு சின்னதா இருக்கும். இல்நுழை கதிரின் துண் அணு புறைய சிறியவாக, இத்தனை கோடி அண்டங்கள், இவ்வளவு பெரிய அண்டங்களும் அந்த சாளரங்களிலே வருகின்ற துகள் இருக்குதுவாரு, அந்த தன்மையை அடையும்படியாக இவன் பெரியவனாக இருக்கிறான். எல்லாம் விளங்குதே இல்லையா? அந்த துகள் எவ்வளவு சின்னது, இத்தனை அண்டங்கள் அந்த துகளுக்கு சமான ஆகும்படியாக இவன் பெரியவனாக இருக்கிறான். 10 போட்டா பெருசு, 100 போட்டா 10 சின்னம், 100க்கு பக்கத்துல 1000 போட்டா 100 சின்னம். அது போல அத்தனை கூடி அண்டங்களும் அவ்வளவு கூடி அண்டங்களும் சிறியதாக இருக்கும்படி, அணுவாக இருக்கும்படி இவன் பெரியவனாக. அண்டம் ஓர் அணுவாம் பெருமை உண்டு, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை உண்டு, அணு ஓர் அண்டமாம் சிறுமை உண்டு. திருவசைமா, அணுவு அண்டமாக இருக்கும்படி சிறியவனாக இருக்கிறான், அண்டம் அணுவாக இருக்கும்படி பெரியவனாக இருக்கிறான். இதெல்லாம் நீங்க வேற எங்கேயும் கேட்க முடியாது. இந்த நூல்கள் அப்படி சொல்றது, அண்டங்கள் அணுத்தன்மையாக தெரியும்படியாக பெரியவனா இருக்கிறான். விளங்குத? அண்டங்க அணு வந்து அண்டமாக இருக்கும்படி சிறியவனாக. திருவசைப்பா, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு, அணு ஓர் அண்டமான் சிறுமை கொண்டு அடியேன் உண்டவன் உனக்காம் என்பது திருவசைப்பா. ஆகையினாலே அண்டப்பகுதியின் உண்டை பறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றொருக்கு ஒன்று நின்றலில் பகுதி 100 கோடி மேற்பட விரிந்தார். அப்படிப்பட்ட அண்டங்கள் இல்நுழை கதிரின் அந்த சாளரத்தின் வழியாக வருகின்ற அந்த ஒளியில் வருகின்ற கதிரினுடைய துகள் இருக்குதுவாரு, இல்நுழை கதிரின் அணு புறைய, புறையன்னா அந்த அந்த துகளுக்கு சமானமாகும்படியாக சிறியவாக பெரியோர் தெரியும். அப்படி சொல்லி அவனுடைய பெருமையும் சிறுமையும் அதனால அவனுடைய பருமனும் சொன்னாரு, துலத்தையும் சொன்னார், சூக்மத்தையும் சொன்னார். அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும். வேதியன் என்று சொன்னால் பிரமா, மாலவன் என்று சொன்னால் விஷ்ணு. வேதியன் தொகை, தொகைன்னா கூட்டம், பிரம்மனு கூட்டம், உருவரமா இல்ல, உருவரமா இல்ல, எத்தனையோ கோடி பிரமார்கள், கோடி பிரமர்கள், கோடி நாரணர்கள், கோடி உருத்தரர், அப்படி கோடி இந்திரர். அப்படி இப்ப விளங்குத? இப்ப இந்த நாட்டுக்கு தலைவர் எத்தனை பேர்? ஒரே ஒரு. இங்கே பார்க்கிற அதிகாரிகள் எவ்வளவு பேர்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். அது போல வந்து பரமேஸ்வரன் ஒருவனே கடவுளாக இருக்கிறார், அதற்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள் எண்ணில்லாதவர்கள். அது வேதியன் தொகையினார். வேதியன்னா பிரமா, வேதத்தை அவன் ஓதி அதன் மூலமாக பாசு பண்ணி வேலை வாங்கின முடியினாலே, வேதத்தை ஓதி அதிலே பாசு பண்ணி வேலை வாங்கின முடியினாலே பிரமாவுக்கு வேதியன். வேதியன் தொகை, தொகைனா கூட்டம், 100 கோடி பரமர்கள் நுங்கினார் வருது அல்லவா, அது மாதிரி 100 கோடி, 6 கோடி, 10 கோடி, இப்படிப்பட்ட பிரமா வேதியன் தொகை. மாலவன் மிகுதி, மாலவன் மிகுதி என்பது விஷ்ணுவுடைய கூட்டங்கள். விஷ்ணு எண்ணில்லாத, விஷ்ணு எண்ணில்லை, ஒவ்வொரு அண்டங்களுக்கு தனித்தனியா. இப்ப இந்த அண்டத்துக்கு அயால விஷ்ணு பிரமா வேற, அடுத்த அண்டத்துக்கு விஷ்ணு பிரமா வேற, இப்படி ஒவ்வொரு அண்டங்களுக்கு இருக்கிறாங்க. இப்ப இந்த வட்டத்துக்கு தலைவர் ஒருத்தர், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த மாவட்ட ஆட்சி அர்ச்சகரை விரும்புகிறார்கள் அல்லவா? அதனாலே இப்படி வேதி என்பவையோடும் மாலவன் முகுதியும் இப்படி பிரம கூட்டங்களும் விஷ்ணு கூட்டங்களும் முகுதியும் தோற்றமும் சிறப்பும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றுடுங்க தோற்றம். இப்படி வேதியர் கூட்டம் விஷ்ணுவின் கூட்டம் ஆகிய இந்த கூட்டங்கள் கூட்டங்களோடு மற்ற உயிர்களையும் தோற்றம் தோற்றம் என்றால் அந்த பிரம்ம விஷ்ணுக்களை எல்லாம் உண்டு பண்ணுவோம் பிரம்ம விஷ்ணுக்களை எல்லாம் உண்டு பண்ணுவோம் தோற்றம். சிறப்பு சிறப்பு என்றால் இடையிலே அவர்களை காப்பது இடையிலே அவர்களை அந்த விஷ்ணுவை சிவன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான் பிரமாவை சிவன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். சிவன் விஷ்ணுவை படைக்கிறான் பிரமாவை படைக்கிறான் உருத்திரனை படைக்கிறான் அவர்களை காத்து கொண்டு இருக்கிறான் யாரு குறிப்பிட்ட கால வரையில காத்து கொண்டு இருக்கிறான். தோற்றமும் சிறப்பு ஈற்றோடு உணவு ஈருன்னா முடியும் உணரிய கலந்த மாப்பீருளிங்கிறது பிரம்ம காலம் பிரம்மனுடைய கற்பம் விஷ்ணுவுடைய கற்பம் உருத்திரன் கற்பம் கற்பம்னா பிரம்ம முடிகின்ற வரையிலும் இருக்கிறது ஒரு கற்பம் அது பிரம்ம கற்பம். அது மேல விஷ்ணு முடிகின்ற வரையில் இருக்கிறது விஷ்ணு கற்பம் உருத்திரன் கற்பம். இப்படி கற்ப காலம்னா கொஞ்சம் அல்ல கொஞ்சம் அல்ல சதுர்யுகம் அவை 2000 தான் என்றால் சதுர்யுகம் 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம் ஒரு சதுர்யுகத்துக்கு 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுக ஆகிய 4 யுகத்துக்கும் 43,20,000 வருஷம். இந்த 43,20,000 வருஷம் 2000 போச்சுன்னா பிரமாவுக்கு ஒரு நாள் சதுர்யுகாவை 2000 தான் என்றால் சதுர்முகனுக்கு ஒரு திவசம் 2000 என்றால் ஒரு நாள் அதிலே 30 கொண்டது ஒரு மாசம் அந்த மாசத்துல 12 அந்த வருஷத்துல 100 பிரமாவுக்கு தினத்தில் ஒரு பகலிட்டானே அந்த பிரம்மதேவன் வாழ்கின்ற காலத்துல ஒரு பகல் 14 இந்திரர்கள் பதம் பிரம்மனுடைய ஆயுளிலே 14 இந்திரர்கள் வந்து ஆண்டு முடிந்து போவார்கள் இந்திரர்கள் அவர்கள் வயசு கொஞ்சம் 14 இந்திரர்கள் பதம் இந்த விதியடை இந்த கணக்குப்படி பிரமர் 1 நீங்கில் பிரமா 1 போனான் 1 பிரமா இறந்து போனான் பிரமர் 1 நீங்கில் விண்டுவனுக்கு ஒரு பகல ஆயுளியில் விஷ்ணுவுக்கு ஒரு இதெல்லாம் நீங்க கணக்கு கேட்டா சாமானியம் இல்ல எந்த கால குழந்தும் போட முடியாது கலெக்டரும் போட முடியாது கால் குழந்தும் போட முடியாது. இந்த விதி எடவே பிரமர் 1 நீங்கில் விண்டுவனுக்கு 1 வெளியில் மதி திருமால் 1 இறக்கும் காலம் 1 திருமால் இறந்து போன விஷ்ணு இறந்து மலர் அழக அவிழ்த்து உமையால் முடிக்கும் அவளுக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா இந்த கூந்தலை அவிழ்த்து முடிகிற நேரம் உமாதேவிக்கு சதுர்யுகம் அவை 2000 தான் என்றால் சதுர்முகனுக்கு 1 தகையார்வாணி பதிமகனும் தனத்தில் 1 பகலிட்டானே 14 இந்திரனும் பதம் போய் இந்த விதியடவே பரமர் 1 நீங்கில் விண்டுகனுக்கு 1 விடியில் துஞ்சும் மதி திருமால் 1 இறக்கும் காலம் மலர் அழகா அவிழ்த்து உமையால் முடிக்கணும். அதனால பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு காலம் கிடையாது காலாதி ஆகையினாலே இப்படிப்பட்ட கற்ப காலங்கள் இப்படிப்பட்ட ஊழிக் காலங்கள் சர்வமும் சக்கார காலம் சர்வசங்கார முகம் அப்படி சர்வசங்கார காலம் வரும்போது அது சர்வசங்காரங்கிறது வடமொழி அது மாப்பேருடையம் தொகையோடு மாணவன் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு உணரிய மாப்பேர் ஊழியம் நீக்கமும் நிலையும் நீக்கமும் நிலையும் அப்படிப்பட்ட ஊழிக்காலத்தை நீக்குவது நிலைத்தல் செய்வது ஆகிய சுக்கமுடு மூலத்து சூறை மாறுதத்து அந்த அந்த அந்த அந்த காலங்களிலே இந்த உலகம் அழிகின்ற காலத்துல அதை என்ன பண்ணுவான்னு சொல்ற அதனுடைய காரண காரியங்களை அழித்து காரணத்தை ஒடுக்கி வச்சிருக்கோம் காரணத்தை ஒடுக்கி வச்சிருக்கோம். அது எது போலன்னா ஒரு காணிக்கு போடுகின்ற விதைய ஒரு காணி நெல்லுக்கு உண்டான விதையை எதுல அடக்கி வச்சிருக்கிறோம் ஒரு சாக்குக்குள்ள அடைக்கும் இது சாதாரண உதாரணம். அந்த ஒரு சாக்கு நெல்லை போட்டா ஒரு காணி விளையும் ஒரு சாக்கு நெல்லை போட்டா ஒரு காணி முழுவதும் நெல்லாக இருக்கும். அது போல அதையால இப்ப ஆலமரத்தை என்ன பண்ணிருக்கிறான் ஒரு விதைக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க ஆலமரம் எவ்வளவு பெருசு பெருசு மரங்கள்லயே பெருசு உழுதுகளும் கிளைகளும் பருமனும் ஆலமரம் பெருசு அது அந்த ஆலமரத்தை எவ்வளவு விதைக்குள்ள அடக்கி வச்சிருக்கா இவ்வளவு பெரிய விதையா இருக்குது மரத்துக்கு தகுந்தாப்புல விதை கிடைக்கிறது இல்ல என்ன ஆளு பண்றோம் பழத்தை சூடுப்பா அதுக்குள்ள எண்ணி இல்லாத விதைகள் சூக்கமோட தூலத்து இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்கிறான் இப்ப ஆலவருஷம் போல உலகத்தை விரிச்சிருக்கிறான் இதை அழிக்கும் போது என்ன பண்றான் தெரியுமா ஆல விதைக்குள்ள மரத்து வச்சது போல மாயையில ஒடுக்கிறான் உலகத்தை ஆலம் விதைக்குள்ளே ஆலமரத்தை வச்சது போல, ஆலம் விதைக்குள்ளே ஆலமரத்தை உடுக்கியது போல, இவ்வளவு பெரிய உலகங்களை மாயை என்கின்ற சுக்குவத்தில் உடிக்கணும். சுக்கமுழு தூலத்து, சுக்கம்னா சிறியது, தூரம்னா புதுசு, சுக்கமுழு தூலத்து சூறை மார்க்கத்தை எளிய எரியது வழியில் கொடுக்க போயிருக்கும் உலகம். இப்படிப்பட்ட பிரம்மவிஷ்ணுக்கள் முதலான உயிர் வர்க்கங்களையும் அதற்கு மேலே இருக்கின்ற உலகங்களையும் உயிர்களையும் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், இந்த சூறை காற்று இருந்துவார், சூறை காற்று, சூறை மாறுதம், மாறுதம்னா காற்று, சூறை காற்றுன்னு கேள்விப்பட்டிருக்குல்ல, அடிக்கும் பாருங்க அது என்ன சொல்றது, சூறாவளி, சூறாவளி, இந்த சூறாவளி காற்றிலே சிக்கிய பொருள் எப்படி சொல்லணும், அதுபோல இத்தனை உலகங்களையும் விளையாட்டாக இப்படி படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், சூறாவளி காட்டுல சுக்கு சிக்கி அந்த குப்பைகளை போல இந்த உலகமும் உயிரோடு சுழந்து கொண்டிருக்கு. இவன் எப்படி இருக்கிறான்னா, இவ்வளவு காலம் இவ்வளவு உயிர்கள் இவ்வளவு வேலை அத்தனைக்கு வேப்பட்டிருக்கான்னா, இளையவனாகவே இருக்கிறான். சுக்கமுடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியில் படைச்சுக்க தெரியலையா, படைக்கிற அதிக சுதந்திரம் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் தலையை படைச்சுக்கலாம். அஞ்சுக்கு நாலு தானே இருக்குது. நடுவில் கிழிப்பார், நல்ல மலரின் மேல் நான்முகனார்களை ஒல்லை அறிந்தது என்று உந்திவரை உயிரால் அறிந்தது என்று உயிர்னா நகத்தனால கிழிப்பார். ஆகையினாலே படைப்போர் படைக்கும் படை காப்போர் காக்கும் கடவுள் காப்போம். அதே போல காப்பூருக்குதுவார் காத்தல் தொழில். இந்த காத்தல் தொழிலை யார் செய்தார்னா விஷ்ணு செய்கிறார். விஷ்ணு எப்படி செய்கிறார் என்று கேட்டால் அவருடைய சுதந்திரமா செய்கிறது. கையால உள்ளே இருக்கிற சிவன் அவரை காக்கும்படியான ஆற்றலை கொடுத்து காக்க வைக்கிறார். விஷ்ணு காக்கிறாரு. அவர் செது காக்கிறாரா, அவர் சக்தியில காக்கிறாரா, இல்ல உள்ளே பரமேஸ்வரன் இருந்து அவரை காக்கும் தொழிலுக்கு தகுதியுடையவராக ஆக்கி காக்கின்ற புத்தியை கொடுத்து காத்துக்கிட்டு. அதனால காப்பதும் சிவனே, படைப்பதும் சிவனே. படைப்பதும் சிவனே, காப்பதும் சிவன். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், ஒரே வரியில ஆக்கிறவாறு
3: விளையாட்டு. அதுல சிக்கிட்டு நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோ.

ஆயிழையாளோடும் ஆதிப்பர இடம் ஆயதோரண்டவையாரும் இரண்டுள ஆய மனந்தோரு ஆறு அறுமுகம் அவைதனில் ஆய மனந்தோறும் அறுமுகம் அவைதனில் ஏயவார் குழலி இனிது நின்றாளே நின்றனள் நேரிடையோருடன் நேர்

பெருமைக்கு நுண்ணறிவு ஆமே முன்னறிவாகும் நுழைபுலன் மாந்தர்க்கு பின்னறிவாகும் பிரா

சிவகதி சேர்வார்க்கு தன்னெறியாவது சன்மார்க்கம் ஆமியே. சன்மார்க்கமாக சமைதரு மார்க்கமும் துன்மார்க்கமானவையெல்லாம் துறந்திடும்பு நன்மார்க்க தேவரும் நன்னெறியாவதும் சன்மார்க்க தேவியும்

நல்லங்கொடியாய திரிசுடர் மாலை பிளங்கொழியாய திரிசுடர் மாலை துளங்கு பராசக்தி

மாயம் புணர்க்கும் வளர் சடையானடி தாயம் புணர்க்கும் சலநதி அமலனை காயம் புணர்க்கும்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இந்த திருமந்திரத்தில் இந்த முதல் பாடல் பாருங்க, கடவுள் வாழ்த்து. ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல கடவுளை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். சிவஞானம் போதத்தில் கூட கடவுள் வாழ்த்து உண்டா இல்லையா? கல்லால் நேல்மலை இல்லார் அருளிய கொள்ளார் இணைமலர் நல்லார் துணைவரே. அப்போ நம்ம ஒரு இறைவணக்கத்தை சொல்லி நம்ம சொல்றோம். இதுல முதல் பாடல் பாருங்க, ஒன்றவன் தானே. முதல் பாடல் இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இதுதான் இறைவணக்கம். முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு முதல்ல நம்ம ஒரு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனைன்னு ஒரு பாட்டு சொல்லணும். அது என்னது? அது விநாயகர் வணக்கம் வேணுமே அப்படின்னு விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிறோம். இது ஒன்றவன் தானே. ஒரு நாளைக்கு 30 பாடல் வரைக்கும் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 30 பாடல் நடத்திடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த ஒன்றவன் தானே அப்படின்னா நல்லா கேட்டுக்கணுங்க. சிவபெருமான் ஒருவனே கடவுள். இத பட்டினத்தார் தெய்வம் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. அதான சொல்ற என்ன சொல்றாங்க? தெய்வம் ஒரு பாடல் நம்ம நல்லா நடத்தினா கூட சைவ சித்தாந்தம் முழுவதும் சொல்லலாம் போல தெரியுது. ஒரே கடவுள் தானா? சைவத்தில் கடவுள் ஒன்று, இறைவன் ஒருவன். சார் பல வடிவங்களை வச்சிருக்கீங்க, வடிவங்கள் பல, கடவுள் ஒன்று. திருச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு கடை என்னென்ன ஃபேமஸான கடை திருச்சியில். ஐவசி தான் என்கிட்ட கேட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். அவங்களுக்கு திரும்பவும் கேட்ட மாதிரி ஒரு தெரியும். ஆனா சைவ சித்தாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாதான் ஞாபகத்துக்கு வரும். கேட்டுட்டோம் அப்படின்னு திருப்திப்பட முடியாது. நம்மன்னா பிஜி நாயுடுவா? பிஜி நாயுடு கடை. என்ன கடை பேரு? ஸ்வீட்டு கடை. உங்களுக்கு என்னங்க ஸ்வீட்டு பிடிக்கும்? அவ பாவ கேக் மாதிரி வாங்குறேன். உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? அல்வா பிடிக்கும். அது பராசக்தி மாதிரி இலகன உள்ளம், அது ஹார்டு. ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்? பால்காவா பிடிக்குது. ஒருத்தவங்களுக்கு லட்டு பிடிக்குது. வடிவங்கள் பல. ஆனா கடையோட பேர் என்ன கடை? ஸ்வீட்டு கடை தானே? என்ன கடை சொல்றீங்க? ஸ்வீட்டு கடை தான் பேரு. பேரு ஸ்வீட்டு கடை தான், ஆனா இருக்கிற வடிவங்கள் யாருக்கு வேணாலும் எந்த வடிவத்தை வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கிக்கலாம். யார் உங்களை கேட்டா? நீங்க விநாயகரை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டா என்ன, கிருஷ்ணாமூர்த்தியை கும்பிட்டா என்ன, யாரை கும்பிட்டா என்ன, பராசக்தியை கும்பிட்டா என்ன, யாரை கும்பிட்டா எல்லாம் ஒண்ணுதானே. கோவிலில் நுழைஞ்சிங்கன்னா துவாரபாலர் இருப்பார் வாசல்ல, அதை நம்ம அவரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அவரம்ப கண்டுக்கிறதே இல்லை, நேரம் வணங்க முடியும் மாதிரி உள்ள போவோம். அது குமரமா சல்யூட் வைக்கிறோமாங்கிறது அடுத்த விஷயம். சில பேர் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, பேசுற மாதிரி நடிப்பாங்க, அது வழிபாடு வரும்போது சொல்றேன். அந்த துவாரபாலகர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு கை காட்டுவார், ஒரே ஒரு விரலை காட்டுவார் பார்த்துருக்கீங்களா. ஏன் ஒரு விரலை காட்டுறாரு, உள்ளே உருவங்கள் பல இருக்கின்றன, ஆனால் இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு இங்க சொல்லிடுற. நாம அதை பார்க்காம என்ன செய்யறோம், உள்ள சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, பத்து மத்தியத்துக்கு நவகிரகங்களுக்கெல்லாம் ஒன்பது அர்ச்சனை, ஒன்பது கோள்களுக்கு ஒன்பது அர்ச்சனை. எத்தனை தெய்வங்களை கும்பிட்டாலும் சைவம் ஒரே தெய்வத்தை மட்டும்தான் வலியுறுத்துகிறது. We follow only monotheism, not polytheism. பாலித்தீசம் என்று சொல்லக்கூடிய பல கடவுள் கொள்கை சைவத்தில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், எடுத்த உடனேயே என்னதா கோடையடி மாதிரி பேசுறீங்க, ஸ்ட்ராங்கா தான் பேசுவேன். ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு, சைவ சித்தாந்தம் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த பொக்கிஷத்தை யார் ஒருவர் முழுமையாக படித்து உணர்ந்து விட்டால் எல்லா நூல்களினுடைய பொருளும் புரியும். இதான் ரகசியம், எல்லாம் உள்ளது. எந்த கேள்வி கேட்டாலும் அது உள்ள இருக்கும். இது போல இந்த யோகம் சம்பந்தமான ஒரு ரகசியங்கள் வேணும்னா சித்தர்கள்ட்ட போகணும். சிவவாக்கியர் நல்லா உணர்ந்து விட்டால் திருமந்திரம் எளிமையா புரியும், யோக பகுதி புரியும். ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் உண்டு. இதுல உள்ள கிளாரிஃபை பண்ணா, இதுல உள்ள கிளாரிஃபிகேஷன் அங்க இருக்கு, அதை பிடிச்சு கொண்டாடணும். நிறைய பறந்துபட்ட அறிவு இருந்தாதான் நம்ம ஒரு நுழையில் நுழைய முடியும், நேரடியா வந்து சொல்ல முடியாது. நீங்க எல்லாத்தையும் ஒன்னாவே பார்த்துக்கலாம், எல்லா பிரான்சஸும் நீங்க ஒரே இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். ஒன்றவன் நானே இறைவன் ஒருவன், கரெக்டா தெரியுது சார், கரெக்ட். ஒருக்கே இரண்டு அவன் இன்னருள், அவன் எப்படி இருக்கிறான், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். யாராவது சினிமாவில் சொன்னாதான் சித்தாந்தம் புரியும். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், ஒரு பாட்டு நடத்தினாவே நீ பொறுப்புல தெரியல. இன்னைக்கு மட்டும்தான் ஒரு பாட்டு, ஆனா அடுத்த பாடலாம் முப்பது பாட்டு, முப்பது பாட்டு குறையாம நடத்தினாதான் பாவம். எனக்கு என்னன்னா, கோயம்புத்தூர் சென்னையில இருந்தெல்லாம் வர்றாங்க பாவம், அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க. கவலையே படாதீங்க, நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு முழு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம், முழு ரிசல்ட்டு கொடுத்துருவோம். கவலையே காலையில் யாரோ அழகாக சொன்னாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. டிஸ்கண்டினியூ மீன்ஸ்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரம் விட்டு, ஒரு மாதம் விட்டு, ஒரு மாதம் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு கோஜெண்ட்டு கிடைக்காது. ஒரு பகுதி சொல்லி வச்சிருப்பேன், அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது திரும்ப இழுக்க முடியாது. டெய்லி வந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா நான் மேக்ஸிமம் நான் ஒரு முப்பது பாட்டு வரைக்கும் சொல்கிறேன். இந்த ஒரு பாட்டு முழுமையான சித்தாந்தம், இதில் முதல் பாட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இரண்டு அவன் இன்னருள்னு சொன்னால் ஒரே இறைவன் தான் இரண்டாக இருக்கிறான், சிவமும் சக்தியுமாக இருக்கிறான், அவனும் அருளும். எப்படி சார் இது, அவனும் அருளும் அது ஏத்துக்க முடியலையே சார், ஏத்துக்க முடியலையே. என்ன இருந்தாலும் அம்பாள் அம்பாள் தான், சிவன் சிவன் தான், அப்படி இன்னும் நம்ம மாறி வரல. இப்ப தானே சித்தாந்தம் படிக்கிறீங்க,
3: கொஞ்சம் பொறுங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னொரு 7-8 மாசம் போகட்டும். இப்பதான் சேர்ந்துருக்காங்க, இந்த வருஷம் தான் சேர்ந்துருக்காங்க. நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதா இல்லையா, அந்த ரத்தத்தில் ஆர்பிசி இருக்கும். WBC உண்டா, ஒயிட் பிளட் ஆர்பிசி இருக்கும். அப்போ வெள்ளை அணுக்களும் உண்டு, சிவப்பு அணுக்களும் உண்டு. ஏதாவது ஒன்று இருந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு வந்து வெள்ளை அணுக்கள் மட்டும் இருந்தால் போகிறோம் சார், இல்லைன்னா எனக்கு சிவப்பு அணுக்கள் மட்டும் இருந்தால் போகிறோம் சார், இது எதுக்கு சார் ரெண்டு வச்சுருக்காரு இறைவன்? என்ன வேணும் உங்களுக்கு, ரெண்டும் வேணுமா ஒன்று வேணுமா? குறைஞ்சா டிசீஸ் வேணும். ஒயர் எடுத்தீங்கன்னா இதில் ரெண்டு ஒயர் போகணும், பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஒண்ணு, ஒன்றானவன் உள்ளுக்குள்ள உருவில் இரண்டானவன், ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். பிளஸ் எதை குறிக்கும், சிவனை குறிக்கும், மைனஸ் எதை குறிக்கும், சக்தியை குறிக்கும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சேர்ந்ததாங்க ஒர்க் அவுட் ஆகும். சிவசக்தி இல்லாமல் உலக இயக்கம் இல்லை. ஒன்று சூரியன், இன்னொன்று சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள். உங்களுக்கு எது வேணும், சூரியன் வேணுமா கதிர்கள் வேணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கதிர்கள்லாம் வேணுமா? கதிர்கள் என்பவை சக்தி, சூரியன் என்பது சிவம். அப்ப சிவத்திலிருந்து சக்தி அடங்கி இருக்கிறது. சிவம் என்பது பொட்டன்சியல் எனர்ஜி, சக்தி என்பது கைனெடிக் எனர்ஜி. பிசிக்ஸ் படிக்காதவங்களுக்கெல்லாம் புரியல. அடங்கிய நிலையில் சிவம், அதுவே வெளிப்பட்ட நிலையில் சக்தி. புரியுதுங்களா? ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள். சந்தேகம் இருந்த தைரியமா குறிச்சு வச்சுக்கிட்டு கேளுங்க. சரி, ஒன்றானவன் இரண்டானவன் அழகா சொல்லிட்டார். நின்றனன் மூன்றினுள், நின்றனன் இப்ப தமிழ் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரகசியம் சொல்லவா, திருமந்திரத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் எளிமையான பாடல்கள். எல்லாரும் பயப்படாதீங்க, இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். நீங்க வெட்ட நின்று பயந்துட்டு இருந்தீங்க அவ்வளவு நாள் வரைக்கும், இது பயமா இருக்கும், பயமா இருக்கும் அப்படின்னு உள்ள நுழைஞ்சு சொல்லும் பொழுது எவ்வளவு எளிமையா இருக்கு. ஏங்க நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா கஷ்டமா இருக்கா? இறைவன் ஒருவன் தான், மூவராக இருக்கிறான். உலகத்தை படைத்து, உலகத்தை காத்து, உலகத்தை ஒடுக்கி. சிவபெருமான் ஒருவனே மூவராக இருக்கிறான். நீங்க என்ன கேக்குறீங்க? ஏன் சார், சைவ சித்தாந்தத்துல 5 பேசிட்டு இருந்தோம், இது என்ன திருமந்திரத்துல கூட சொல்றாரு? அங்க வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் 5 சொன்னமே, இங்க திருமூலர் 3 தானே சொல்றாரு, இன்னும் 2 என்ன ஆச்சு? முதல் பாட்டிலையா இப்படி சொல்றது? ஐயா நம்ம பேசுறது உலகத்தை பத்தி முதல்ல ஆரம்பிக்கிறார், இன்னும் உயிரிட்ட போகல. அவர் இறைவன் வந்து 5 தொழில் செய்யறாரு இல்லையா, அதுல உடம்புக்கு 3 வேலை, உயிருக்கு 2 வேலை. புரியுதா? உடம்புக்கு படைத்தல், உடம்புக்கு காத்தல், உடம்புக்கு அடித்தல், உயிருக்கு மறைத்தல், உயிருக்கு அருள்தல். அப்படி பிரிக்கணும். இப்ப சித்தாந்தத்துல புரியாததெல்லாம் இங்க புரியுமா? அப்பா அதுதான் என்ன செய்ய, சில பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லா கிளாஸுக்கும் வருவாங்க,
2: நான் போற ஊருக்கு எல்லா கிளாஸுக்கும் வருவாங்க, திருச்சிக்கும் வருவாங்க, கைலாசபுரத்துக்கும் வருவாங்க, தஞ்சாவூருக்கும் வருவாங்க, அந்த மாதிரி வர்றவங்களும் உண்டு. இப்ப சிவபெருமான் பாருங்க, படைக்கும் போது பிரம்மா என்ற பெயரில் இருக்கிறார், காக்கும் பொழுது விஷ்ணு என்ற பெயரில் இருக்கிறான், ஒடுக்கும் பொழுது ருத்திரன் என்ற பெயரில் இருக்கிறான், ஆனால் மூவரும் ஒருவரே. ரொம்ப சிரமமா இருக்கு சார் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஜெயபிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், ருத்ரன் ஒடுக்குகிறார், இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். அவங்களை தனித்தனியாவே பார்த்து பார்த்து பழகிட்டோம். அவங்க யாரா சண்டை போட்டிருக்காங்களா? யாராவது சண்டை போடுவாங்களா? சண்டை போட்டிருக்காங்களா? நீங்க சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்க, ஹீட்டு நேரம் உள்ள போதா, வயிற்றுக்கு போதா? டீ நேரம் தானே. இப்ப நீங்க டீ சாப்பிடணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ள இரண்டு உறுப்புகள் ஒழுங்கா இருக்கணும், ஒரு தட்பமும் ஒரு வெப்பமும் சமநிலையா இருக்கணும். தட்பம் அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? உடம்பு ஜில்லுட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? தட்பம் அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வெப்பம் அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்? காய்ச்சல் 104, இப்ப உடம்பு நல்லா இல்லை. அப்ப தட்பமும் இருக்கக்கூடாது, வெப்பமும் இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? ரெண்டும் சமமா இருக்கணும். அப்படி அது சமநிலைப்படுத்துறது தான் வர்ம புள்ளி, வர்ம மருத்துவம். சமயத்துல மருத்துவத்தை நேரா எங்க பேசணுமோ பேசி விட்டுருவேன், வானியலை எங்க பேசணுமோ உங்களுக்கு நேரடியா தொடர்பு பண்ற மாதிரி பேசி விட்டுருவேன். அக்கார்டிங் டு அவர் சைவ சித்தார் தான் ஆஸ் வெல் அஸ் திருமந்திரம், ரெண்டுக்கும் ரிலேட்டடா பேசி விட்டுருவேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, விஷ்ணு என்ற கடவுள் வேறு, சிவன் என்ற ஒரு கடவுள் வேறுனு நினைக்கிறீங்க, அதானே? இல்ல இல்ல, ரெண்டு ஒண்ணு தானே. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல உங்க உடம்புல இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நின்று கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறார். யாரு? நின்றுகிட்டே ஆடுறது நடராஜர். வெப்பம் தானே? அவர் தான் ஹார்ட், அவர் தான் இருதயம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு சயனத்துல, பள்ளி கொண்ட பெருமாள், பெருமாள் படுத்திருக்கிறார். அது குளிர்ச்சி தானே? அது உங்களுடைய இறைப்பை. இப்போ குளிர்ச்சி என்ற இறைப்பையோ அல்லது வெப்பம் என்ற இருதயமோ இல்லாட்டி என்ன ஆகும்? அப்போ ரெண்டுமே இருக்கணும். இதுதான் நடராஜர், நடராஜருடைய சிதம்பரம். ஒருத்தர் நடராஜா, இன்னொருத்தர் கோவிந்தராஜா. நடராஜர் ஆடிக்கிட்டே இருக்காரு, கோவிந்தராஜா படுத்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க, ஒருத்தர் ஆடும் போது ஒருத்தர் படுத்துட்டு இருந்தா கோவம் வரும்ல, அது ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஆடினா கோவம் வரும்ல? என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது கோச்சிக்கிட்டாங்களா, சண்டை போட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடல. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இப்படி போடுறதா, இப்படி போடுறதா, இவங்க அடிச்சுக்கிறாங்க. அதனால வந்து ஒண்ணுதான், இப்ப உடம்பை படைக்கின்ற பொழுது சிவபெருமான் பிரம்மா என்ற பெயரில் பிரம்மாவாக படைக்கிறார். உடல், உலகம், தனுக்கரண பூன போகம்னு சொல்றது உங்களுக்கு புரியறதுக்காக. உடம்பு உலகம்னு சொன்னேன், குறிப்பா உடம்புன்னு சொன்னேன். காக்கும் பொழுது உடம்பை காக்கிறான், உயிருக்காக உடம்பை காக்கிறான். அப்படி காக்கும் பொழுது அவருக்கு விஷ்ணு என்று பெயர். குறிப்பிட்ட கால எல்லை முடிந்தவரை உங்களை கேட்காமலே உயிர் வெளியில வந்துடும். உங்களை கேட்டுட்டுலாம் போவாது, கொஞ்ச நாள் இருக்கிறேன். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு ஏற்கனவே. அது வரைக்கும் காத்த உடம்பு என்ன ஆகுது? ஒரு கால எல்லாம் என்ன ஆகுது? ஒடுக்கப்படுதுல. அப்படி ஒடுக்கும் பொழுது ருத்ரனாக இருக்கிறான். இப்ப ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள்,
3: நான்கு உணர்ந்தான். ஒரு கேள்வி கேட்டாப்புல அடிமுடி தேடினது யாரு சார்? இப்ப அவரே அவரை தேடிப்பாங்களா? சிவபெருமானே பிரம்மா, சிவபெருமானே விஷ்ணு அப்படின்னு சொல்லினதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு சிவபெருமான போய் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏன் தேடணும்? நியாயமான கேள்வி இல்ல? சூப்பர் கேள்வி. இந்த பிரம்மா இந்த விஷ்ணு வேற, அடிமுடி தேடிய பிரம்மா விஷ்ணு வேற. இதை தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டல். இது நல்ல வேலை, அடிப்படையான கேள்வி. இது எங்கேயாவது இருக்கான்னா, நூறு கோடி பிரம்மர் நொந்தினர், ஆறு கோடி நாரணர் அங்கனே. எத்தனை பிரம்மா எத்தனை பேரு, நாரணர் எத்தனை பேரு, சரி இந்திரர் எத்தனை பேரு, இந்திரர் எத்தனை பேரு? இவங்களே நூறு கோடி ஆறு கோடின்னு கணக்கு போட்டாரு. நம்ம இந்திர லோக பதவியை பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம், இந்திர லோகமே வேணும். எண்ணிலிங்கிறார், எண்ணிலிங்கிறார், கடல் கரை மண்ணுங்கிறார், மணல் மாறுங்கிறார். ஆனால் ஈரி இல்லாதவன் ஈஸ்வரன் ஒருவனே. எப்படி ஈரி இல்லாதவன்? இறைவன் மட்டும்தான் ஒருத்தன். ஆனா பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இந்திரர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா, பெரிய இந்தியாவில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டை பார்க்கறதுக்கு கலெக்டர் தேவை, தாலுகா பிரிப்பாங்கல்ல அப்ப தாசில்தார் தேவை, அப்ப அவங்கவுங்க ஒரு வேலைக்கு ஒவ்வொரு நியமிக்கிறமா இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் போஸ்ட். எது புரியுதுங்களா? அதெல்லாம் போஸ்ட். இப்ப அவங்களுக்குள்ளேயே நிறைய போட்டிகள் உண்டு. நம்மளை பார்த்து நம்ம மேலேயே போட்டி போடுறவங்க யாரு? நாம்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு போறோமா, அவருக்கு அவங்களுக்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு போக முடியலையா? ஏன்னா அங்க சிவன் கோயில் இல்லையா? புவனியில் போய் பிறவாமையினால் அவமே போக்கு குன்றோம் நாளைங்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் வேற. காரண இல்ல, காரண தேவர்கள் இல்ல, அவர்கள் வந்து ஒரு காரணத்துக்காக காரியம் செய்து கொண்டு ஒரு போஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க அங்க வேலையை பார்க்கறாங்க. ஆனா கண்ட்ரோல்டு பை தி காட் ஒன்லி. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? இப்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்க வேற அவங்க வேறங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான். நான்குங்கிறது உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் இருப்பவன், உலக வடிவாய் இருப்பவன். நாலு தானே. அப்போ இந்த உலகம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆழமா படிக்கலாம், அந்த ஒரு பாட்டு நல்லா படிங்க. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே இவ்வளவு நுழைஞ்சு நுழைஞ்சேன்னா அதையெல்லாம் எடுத்து இந்த ஒரு பாட்டுக்கு நான் போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தா உங்களை எவ்வளவு நேரம் கணக்கு பண்ணி பார்த்துங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு இப்போது பாடம் 25-30 பாடம் வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு நான் உலக அதீதன் அப்படின்னு சொன்ன உலகத்தை கடந்து உலக காரணன், உலகத்துக்கு அவன் தான் காரணன். உலகம் என்பது ஜடம், உலகம் என்பது ஜடம் தானே? சித்தாந்தம் படித்தவங்க ஆமாங்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க பொறுமையா இருக்காங்க. உலகம் ஒரு ஜடம், மூணே பொருள் தான் இருக்கு. கீசி இட்டு ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். சிவஞான சித்தியார். இந்த உலகம் ஒருவன் என்ற ஆண் உடம்பு, ஒருத்தி என்ற பெண் உடம்பு, ஜடப்பொருள்களாகிய பொருள்கள், இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு அவனே காரணனாக, உலகத்தை மாயை என்ற ஜட ஆற்றலிலிருந்து உலகத்தை படைத்தான். எத்தனை சொன்ன படைத்தானே, ஆண்டவன் உலகை படைத்தானே சொன்ன மாதிரி என்னங்க? உலகத்தை வந்து படைத்தான். உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் இருப்பவன். உலகத்துக்கு எது சார் உயிர்? உலகத்துக்கு என்ன உயிர்? உலகத்துக்கு உயிராய் இருப்பவன், நம்ம அப்பர் சுவாமி ஒரு நம்முடைய தேவாக்கில் சொல்லியிருக்காங்க, உலகுக்கு உயிரானாய் நீயே. திருமந்திரம் படிக்கும் பொழுதே தேவாரம் எல்லாம் இதில் வந்துடும், திருவாசகம் ஃபுல்லாக வந்துடும், பெரிய புராணம்
2: 14 சாத்திரங்களும் வந்துடும். அவங்க சரியாக தான் நூலை எடுத்திருக்காங்க.
3: ஒரு நூலை ஒழுங்காக படித்தா எல்லாத்தையும் படிச்சிடலாம். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட, திருவாசகம் பேசிகிட்டு இருக்கும் போதே சொல்லுவேன், ஒரு நூலை ஒழுங்காக படிங்க எல்லாம் வந்துடும். உலகுக்கு உயிர், உலகு என்பது ஒரு ஜடம், உடம்பு என்பது ஒரு ஜடம். இப்போ ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜட பொருளும் ஒரு உயிர் பொருளும் சேரணும், அப்போ தானே இயக்கம் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு மைக்கு இருக்குன்னு சொன்னால் இது ஜடம், இதை நம்ம நகர்த்தி வைக்கணும், தானா நகரில் ஒரு உயிர் நகர்த்துக்கிறது. அப்போ ஒரு உயிரும் உடம்பும் சேர்ந்தால் இயக்கம், உயிரும் ஜட பொருளும் சேர்ந்தால் இயக்கம். அப்போ இயக்கத்துக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். இப்போ உலகத்தில் உள்ள ஜட பொருள்கள் எல்லாம் இயங்குகின்றனவா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஜட பொருள்கள் இயங்குகின்றனவா இல்லையா, அல்லது இயக்கப்படுகின்றவையா இல்லையா? எந்த ஒரு ஜட பொருளும் தானாக இயங்காது, அதானே எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் இந்த காலத்தில் ஒரு 10 கிளாஸாவது படிச்சிருப்பாங்க, ஒரு 10 வகுப்புல கூட இருக்கு, உயிர் உள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அது கேட்கிறாங்களா இல்லையா? அப்போ உயிரற்ற பொருள் நகருமா? அது எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, இதெல்லாம் நம்ம பிளானட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் தானா நகருதா, தானா இயங்குதா, அல்லது இயக்கப்படுதா? எதை சொல்றீங்க? இயக்கப்படுதுங்கிறது எப்படி எதை சொல்றீங்க? கரெக்டா, அது அது வேலை கரெக்டா செய்யும். 6 சூரியன் உதிக்கணும்னா உதிக்கும், சந்திரகிரகணம் இன்னைக்குன்னா கரெக்டா சந்திரகிரகணம் வரும், சூரிய கிரகணம் என்னன்னா அந்த நிலை கரெக்டா வருதா இல்லையா? என்னைக்கா ஸ்ட்ரைக் பண்ணுதா? ஆனா நம்ம இயக்குற உடம்பு இருக்கு பாருங்க, அது என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், இன்னைக்கு தூங்கிக்கலாம், வகுப்புக்கு வரலாம், வராமலும் போகலாம், சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். இது நம்ம உயிர், நம்ம உடம்ப இயக்குற லட்சணம். இந்த உயிர் போய் அண்டத்தை இயக்க முடியுமா? இப்ப நாம தூங்கின மாதிரி சூரியன் சூரியனை தூங்க விட்டா என்ன ஆகும்? நாம தூங்கின மாதிரி சந்திரனை தூங்க விட்டா என்ன ஆகும்? இப்போ அந்த ஜட பொருள்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள், பகல் இரவு, காலம், நீ மணி என்ன, 4, யார் சொன்ன 4 என்ன உங்களுக்கு, எதை வச்சு? இதாங்க அஸ்ட்ரானமி, இதுதான் அஸ்ட்ரானமி. நீ 4 யார் சொன்ன? 24 ஒரு நாளைக்குன்னு எதை வச்சு சொன்னாங்க? பகல் இரவுங்கிற எதை வச்சு? 12 365 இது எல்லாமே வந்து வானியலை வச்சு தானே, இன்னைக்கு கிழமையிலிருந்து நேரத்திலிருந்து எல்லாமே வானியலை வச்சுதான். வான சாஸ்திரத்துல தான் மிகப்பெரிய ஞானிகளா இருந்தாங்க, கலீலியோ, கெப்ளர், ஐசக் நியூட்டன், அவ்வளவு பேருமே ஜோதிடர்கள். நீங்க எல்லாருமே சயின்டிஸ்டா தான் பார்த்துருக்கீங்க, அவர்கள் மிகப்பெரிய வான சாஸ்திர நிபுணர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அரசாங்க ஜோதிடர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் சொல்லி, இப்போ அதுக்கு முன்னாடி பல யுகம் நிறைய பிளான் இருக்கு. இந்த இந்த கிரகங்களை எல்லாம் இயக்குவதற்கு ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் வேண்டும் இல்லையா? யார் அவர்? ஒரு உடம்பை இயக்குவதற்கு உயிர் தேவைப்படுவது போல அவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தையும் பேரண்டத்தையும் உலகத்தையும் இயக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ், ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் கடவுள். அவர் இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரெல்லாம் போய் கற்பனைலாம் பண்ணாதீங்க. படிக்கும்போது ப்ரோக்ரெசிவாக திங்க் பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்காதீங்க.
2: ஒரு ஞான நிலைக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுடைய அறிவு விசாலமா இருக்கணும். போய் எதுலையாவது போய் மாட்டியாதீங்க, சின்ன வட்டத்துல போய் மாட்டியாதீங்க. புரியுதா? கடவுள் எங்க பார்த்தாலும் இருக்கிறார், எல்லா இடத்திலையும் இருக்கிறார். அண்டம் கடந்த பொருள், அளவில்லாதோர் ஆனந்த வெல்ல பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் இல்லையா? அவரை பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்றீங்க, டப்பால போட்டு அடிச்சு பையில வைக்கிறீங்க. இதெல்லாம் சின்ன சின்னதா அடைச்சிங்கன்னா எப்படிங்க சித்தரா மாற முடியும்? நீங்கெல்லாம் யோகியா மாறணுங்கிறீங்க. ஐயா எனக்கு பயிற்சி கொடுங்க ஒருத்தங்க. ஐயா யாருங்க பயிற்சி கேட்டவங்க? வாங்க, 12 ஆண்டு காலம் குருகுல கல்வி கற்றுக்கணும். சித்தரா மாறணும்னு ஆசைப்படுறாங்க பாவம். உடனே நாளைக்கே அதெல்லாம் பார்த்து யோசனை பண்ணணும். அதுக்குதான் பார்த்து சொல்லணும், யோசனை திறப்பது நிறைய. அதான் விளம்பரத்தில போவாதீங்க. ரொம்ப நாள் ப்ராசஸ் வேணும், குருகுல பயிற்சி எடுக்கணும். என்ன ரொம்ப எச்சரிக்கையா செய்யணும், நம்மளுடைய அறிவு விசாலமா இருக்கணும். நிறைய இத பிராடு கும்பல் எல்லாம் அடையாளம் காட்டி விட்டுருவேன், எல்லாம் வந்துடும். இல்ல எல்லாம் வெட்ட வெளிச்சம் போடும். ஏன்னா இது வந்து இண்டிபெண்ட், இது வந்து நாம தனிப்பட்டவங்க நடத்துறோம். இதுல யாருக்கு எந்த கேள்வியை வேணாலும், எப்ப வேணாலும், எதை வேணாலும் நாம் விளக்க தயார். புரியுதுங்களா? இது நம்ம எல்லா கேள்வியும் எல்லா எவ்வளவு பேசிக்கலாம். இதுக்கிடையே அவங்க சொன்ன காலையில் சொன்னாங்க, திருமந்திர வகுப்பு எல்லாம் நம்முடைய வகுப்புனாங்க. இது நம்ம கிளாஸ் ஆளை வந்து இது அறிவு வந்து விசாலமா இருக்கும். அதை நீங்க எதை வேணாலும் கேட்கலாம், எந்த சந்தேகத்தையும் கேட்கலாம். இந்த உலகத்தை இறைவன் இயக்குவதால் உலகுக்கு உயிரானவன், உடம்புக்கு உயிர் போல உலகத்துக்கு உயிர் இறைவன். உலக அதீதன், உலக காரணன், உலகத்தை படைக்கிறான் இல்லையா? ஒரு பானைய வந்து குயவன் படைப்பதை போல உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இறைவன் படைக்கிறான், இன்க்ளூடிங் நம்ம உடம்ப முதகுண்டு. உயிர்களை இறைவன் படைக்கல. நல்லா நோட் பண்ணீங்க புதுசா வந்தவங்க. சைவ சித்தாந்தம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு கவலை இல்லை, சித்தாந்தம் தெரியாதவர்கள் நோட் பண்ணீங்க. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, இறைவன் உலகத்தை படைத்தான், இறைவன் உடம்பை படைத்தான். புரியுதுங்களா? அகரிணை பொருள்களை எல்லாம் படைத்தான். ஞாபகம் வச்சுக்க. நாலாவது, உலக வடிவாய் இருப்பவன். கடவுள் எங்க இருக்கிறாருன்னா உலக வடிவா தான் இருக்க. சொல்லாம் இல்ல, எல்லா உலகமும் ஆனாய் நீ என்ன இல்ல சினிமாவிலே சொல்லுவேன். நிறைய போட்ட இல்ல, அந்த இதுல பக்த மீரா, மீராவோட பாடல் காட்டினிலே வரும் கீதம். காட்டினிலே வரும் கீதம்னு பாட்டு, அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அந்த பாடல்ல இறைவன் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான். ஓடுகின்ற நதி, அடிக்கின்ற வீசுகின்ற காற்று, எல்லாத்திலையுமே இறைவனை பார்க்கக்கூடிய நிலை, அதுதான் ஞான நிலை. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன். வென்றனன்ங்கிறது முக்கியமான வார்த்தை இல்ல. ஐந்துங்கிறது ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகள். பொறின்னா என்ன, புலன்கள்னா என்ன? பொறிகள் புலன்கள், எது சரி எது தப்பு, பொறின்னா என்ன, புலன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொறி என்பது

0: புலன் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அறிவுன்னு வச்சுக்கலாம். பார்வை அறிவு, கேட்கும் அறிவு, பேசும் அறிவு, இது போல
1: என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
4: சேந்தனார் பாடிய திருவிசைப்பா, அடுத்த பதிகம் திருவடைக்களி பண் பஞ்சமம். இப்பதிகம் முருகன் மேல் பாடப்பெற்ற அந்தாதியாக அமைகிறது. தலைவன்பால் காதல் கொண்ட தலைவியின் துன்பத்தை விளக்குவது இப்பதிகம்.

மலைகளுக்கு அரசன் இமவான், அவன் மகள் பார்வதி தேவி, அவளுடைய மகனாகிய முருகப்பெருமான் எனக்கு அவனை காதலிக்கும் மயக்கம் கொண்ட மனத்தை கொடுத்தான். என் கையில் உள்ள சங்கு வளையல்களை கழலச் செய்து கவர்ந்து கொண்டான். அவன் விண்ணகத் தேவர்குலம் முழுவதையும் ஆட்சி செய்யும் குமரக்கடவுள், வள்ளியின் மணவாளனாக வாய்த்த வள்ளல், மீன்கள் பாயும் நீர்வளமிக்க திருவடைக்கடி என்ற திருத்தலத்தில் அடகிய குறாமரத்தின் நிழலில் எழுந்தருளியவன், வேலேந்திய திருக்கரமுடைய வேந்தன், அவன் மிகவும் சிவப்பானவன் என்று மெல்லிய தன்மைகளாகிய என் மகள் திருவடைக்கடி முருகன் மேல் கொண்ட காதலால் பலவாறு பேசுகிறாள்.

யானை மேல் வந்த முருகப்பெருமான் என் மகளின் மனங்கவர்ந்தான். இவளுடைய கச்சணிந்த இளமையும் மென்மையும் மிக்க கொங்கைகள் பசலை நிறம் பெற்று பொங்கி நிற்கின்றன. இவள் பேரழகை அவன் கவர்ந்து கொண்டான். அவனுக்கென்ன இளங்காலை, சோற்றுக் கவளங்களை உண்ணும் யானையின் மேல் வந்தான். சுற்றிலும் கவரி வீச வெண்கொற்ற குடையின் கீழ் தங்கக் குன்று போல் வந்தான். இவள் உள்ளம் கவர் கள்வன். அவன் ஒளி வீசுகின்ற மாளிகைகள் சூழ்ந்த திருவடைக்களி என்ற திருத்தலத்தில் அழகிய குறாமரத்தின் கீழ் கோயில் கொண்டு நின்றவன். நீலோர்பல மலர் போன்ற கண்களை உடைய வள்ளிக்கும் தெய்வ யானைக்கும் மணவாளன் மனங்கவரும் பேரடகன் அவனே நமக்குத் தலைவனாவான்.

தெய்வத்தன்மை உடையவர்களும் பவள நிறம் பெற்றவர்களும் இளமையான மணக்கோலம் கொண்டவர்களுமாகிய தேவமாதர் சூழ வருபவன் வெற்றி தரும் சேவல் கொடியோன் காலில் பணியும் அடியார்களின் காவற்காரப் பெருமாளாக பெரிய சேனை போல் காப்பவன் பொன் போன்ற என் மகளின் மணிமேகலையை திருடிக் கொள்வது நீதியோ? அந்த முருகன் இப்படி செய்வானோ? அவன் தேவர்களுக்கு மட்டும்தான் நல்ல தலைவனோ? திருவிடைக்களியில் அழகிய குறாமரத்தின் கீழ் நின்று அடியார்கள் அழைத்ததும் பறந்து வரும் சிறிய இறகுகளையும் நல்ல தோகையினையும் உடைய மாமையில் வாகனன் அல்லவா அந்த சுப்பிரமணியன்? என் மகளை காக்க வரமாட்டான்?

தானே சென்று சண்டையிட்டு வானவர் படைகளை மாய்த்த சூரன் மார்பை பிளந்தவன். மானேந்திய திருக்கரமுடைய சிவபெருமானாகிய வள்ளலுக்கு பிள்ளை. வேதங்கள் கூறும் ஆறு வகை புண்ணிய செயல்களாகிய ஓதல், ஓதுவித்தல், ஈதல், ஏற்றல், வேட்டல், வேட்பித்தல் என்பவை வளரும்படி தேன் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திருவடைக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலில் நின்ற தலைவன், பிள்ளைக்கு முதலிடம் கொடுத்து தான் அமர்ந்திருக்கும் கூத்தப்பெருமான், விரும்பும் இளைய யானையான முருகப்பெருமான், கொடி போன்ற என் மகளுக்கு துன்பம் தருவது நல்ல குணமாகுமா? அவள் காதல் நோய் என்று குணமாகுமோ?

என் மகள் நல்ல குணங்களை அணிகளாக அணிந்த சிறுமி, கொவ்வை செவ்வாய் உடைய மனந்தை, முருகன் மேல் கொண்ட காதலால் இவள் படும் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று அவன் நினைக்காமல் இருப்பது அழகாகுமா? பெருமை மிக்க கூட்டத்தாரான அந்தணர்களும் தேவர்களும் உலக மக்களும் உய்தியடைந்து ஈடேறவும், அடியனேன் வாழ்வுறவும், உறுதிமிக்க அழகிய மாடங்கள் சூழ்ந்த திருவடைக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலில் எழுந்தருளியவன், மாணிக்கங்களை அள்ளிக்கொண்டு வரக்கூடிய வெள்ளப்பெருக்கான கங்கையின் மைந்தன், கணபதிக்கு பின் தோன்றிய இளைய சுற்றமான அருமை தம்பி, இவள் துயரைப் போக்காமல் அந்த பெருமான் இருக்கலாமா? அது அவன் திருக்கருணைக்குத் தக்கதாகுமா?

வழிபடும் அடியார்களுக்கு மிக நெருங்கிய உறவினன். இளைய பிள்ளை, ஆணவ வடிவான அந்த கிரவுஞ்ச மலையை பிளந்த ஆண்மைக்காரன், குற்றமற்ற வேற்படை தாங்கிய ஞான செல்வன், வளைந்த இளம்பரை அணிந்த செஞ்சடை பெறுவான், சிறப்புக்கேற்ற திருக்குமாரன், மேக நிறம் பெற்ற திருமாலுக்கும் திருமகளுக்கும் மருமகன், நெருக்கமான இளம் சோலைகள் சூழ்ந்த திருவடைக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலின் கீழ் நின்றவன், மிக இளைய யானை போன்றவன், அத்தகைய முருகப்பெருமான் அடர்ந்த கூந்தலை உடைய என் மகளுக்கு மனமிறங்கி அருள்வானோ, வந்து மனம் செய்வானோ?

அன்புடன் எனக்காக இறங்கி வந்த சிவந்த சோதி வடிவமோ, கதிரவனோ, மின்னலோ, பவளக்கொடியின் கொழுந்தோ, பசிய பொன்னை உருக்கி ஊற்றிய சிவப்பு ஒளியோ, தூய்மையான மாணிக்கங்களின் தொகுதியோ, அடகுக்கு அரசோ என்று என் மகள் பலவாறு பேசுகிறாள். வேதம் அறிந்து வேத நெறி நிற்கும் அந்தணர்கள் வாழும் திருவிடைக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலில் நின்றருளும் முருகனை, கட்டுகள் அமைந்த வெம்மையான வில்லை கையிலேந்திய வலிமை மிக்கவனை காதலித்தாள். அழகிய சொற்களை இயல்பாகவே பேசும் என் மகள் அவன் மேல் மயங்கி அவன் தனக்கு அருள்வானோ என்று சந்தேகப்பட்டு இப்படி பலவாறாக அவனை பற்றி பேசுகிறாளே.

பலவகைப்பட்ட அசுரர்கள் மடியும்படி வந்து உளிஞ்சை மாலை சூடிக்கொண்டு மதிலை வளைத்து பெரும்போர் நடத்திய முயற்சி மிக்கவன் முருகப்பெருமான். புகை சூழ்ந்த தீயினால் முப்புறங்களையும் பொடியாக்கிய மேருமலை வில்லாளியாகிய சிவபெருமானுடைய புதல்வன், எல்லா திசைகளிலும் பரவிய புகழ்மிக்க திருவடைக்கடியில் திருக்குறா மரத்தின் நிழலின் கீழ் எழுந்தருளியவன், எண்ணிக்கையில்லாத மிகுந்த திருநாமங்களை உடையவன், அவன் மேல் கொண்ட காதலால் அவன் திருவடிகளை பெறுவதற்காக என் மகள் உடுக்கை போன்ற இடையுடையவள் பனை மடலால் செய்த குதிரையில் ஏறி தன் காதல் மிகுதியை காட்ட

மன உறுதி மிக்கவர்களும் வேத நெறியில் வாழ்பவர்களும் ஆகிய வேதியர்கள் வாழும் திருவடை களியில் அழகான திருக்குறா மரத்தின் கீழ் எழுந்தருளிய சிங்கம் போன்றவன் முருகன், பன்னிரு கண் மலர் மலர்ந்த மலர், அறுமுகம் கொண்ட அமுதம், அவன் மேல் கொண்ட காதல் மயக்கத்தால் என் மகள் மடலேறத் தொடங்கிவிட்டாளே என்று அறிந்த பின்னாலும் அவன் தன்னுடைய அழகிய திருமுடியில் அணிந்த மலர் மாலையில் உள்ள புறகிதழை கூட வழங்கவில்லையே. தன் மனத்தில் இடம்பெற்ற கானக்குரத்தியாகிய வள்ளினாச்சியாரிடத்திலும் முருகப்பெருமான் கடுமையான சொற்களையும் செய்கைகளையும் உடையவனாக அல்லவா தோன்றினான்? என் மகளுக்கு மட்டும் விரைந்து அருள் புரிவான்.

மெய்ப்பொருளான இறைவனை பற்றி கொண்ட அன்பர்களும், தெளிந்த அறிவுடன் வேத நெறியில் வாழும் வேதியர்களும், நிறைந்துள்ள திருவடைக் களியில் அழகிய குறாமரத்தின் கீழ் நின்றவன் முருகப்பெருமான். அவன் முன்கொண்டை போடப் பெற்ற அழகிய முடியை உடையவன், இளம்பிறை அணிந்த சடை முடியினையும் மூன்று கண்களையும் உடைய சிவபெருமானின் அழகுமிக்க குலக்கொழுந்தானவன். அவன் விரும்பி உரைகின்ற திருக்கோயிலையும், வளம் மலிந்த சிறு குன்றுகளையும், வளர்ந்தோங்கிய சோலைகளையும் கொண்ட மகிழ்வளிக்கும் திருப்பிடவூரில் வாழ்பவளும், மருண்ட மான்விழி பெற்றவளும் ஆகிய என் மகளுக்கு அருள் புரியாமல் போவானோ? அவன் யாவர்க்கும் இன்பம் தரும் இளநலம் உடையவன் அல்லவா? இப்பாடலில் குறிக்கப்படும் திருப்பிடவூர் திருவடைக்களியின் அருகிலுள்ள ஒரு சிற்றூராகும். இது திருக்கடைக்காப்பு போல பலன் சொல்லும்.

0: இறைவன் பொருள் சேர்ப்புகளை பாடுவதால் வளமிக்க திருவாயனை உடைய தலைவியின் தாயார் பாடும் மொழி போல தூய்மை தரும் மொழி பேசும் தேவர்கள் தலைவனான முருகனை, செடுமையான சோதி வடிவமான பெருமானை, செப்புரை என்ற ஊரைச் சேர்ந்த சேந்தனாகிய நான் பாடியிருக்கிறேன். இவற்றைக் கொண்டு செழுமையான சோலைகள் சூழ்ந்த திருவடிக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலில் நின்றவனும் எழுந்து விளங்கும் கதிரொளி போன்றவனுமான முருகனை போற்றினாலும் அப்படி போற்றுவதை கேட்டாலும் துன்பம் தீரும். மயக்கம் கொண்ட மனமே, இவற்றை பாடி உன் மயக்கத்தை தவிர்த்துக் கொள்வாயாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சுந்தரர் அருளிய தேவாரம் பண் தக்கேசி ராகம் ஹாம்போதி

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திரு பாச்சிலாச்சிராமம் பதிகை எண் 14 பண் தக்கராகும்.

கருதி இறகிலை திருவருள் காண்சாதா நம்ம பொய்கை தூள் தருமா புலியாகிறமர் புகையடிகள்.

பயனாக

அடியவர் கடியுமாரே பொறிமையாக

பாருங்க போதும் பாருங்க புகழா

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருநகரச் சிறப்பு.

மணியறிந்து விழுந்தது விளம்பி போற்றி இசைத்து புரந்தரன் மால் அயன் முதலோர் புகழ்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: போற்றி அருளுக நின். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடுத்து 20வது திருப்பாடல். இதோடு அவர்கள் நீராடுதல் முடிந்து அவர்கள் அனுஷ்டானத்திற்கு பூசை முதலியவற்றுக்கு சென்று ஆலய வழிபாட்டுக்கு செல்வார்கள். இந்த 20வது திருப்பாடலிலே ஒவ்வொரு தொடரிலும் பெருமானுடைய திருவடியையே போற்றி பாடி இந்த திருவம்பாவியினை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தடிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். முதல் 2 அடியில வரக்கூடிய போற்றி என்பதை நாம எச்சமாக கொள்ள வேண்டும். அடுத்த அடிகளில் வரக்கூடிய முதல் 2 அடிகளில் முதல் அடி போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமான் செந்தடிகள். ஆமாம், 2 அடிகள் தான், 2 அடிகள் தான். புத்தகத்தில் அது உள்ள தள்ளி எழுதியிருக்காங்க. இது 8 அடிகளில் வரக்கூடிய பாடல். முதல் 2 அடிகளில் வரக்கூடிய போற்றியை நம்ம வந்து எச்சமாக பொருள் சொல்லும்போது நமக்கு விளங்கிடும். மற்ற அடிகளில் வர்ற போற்றின்னா வியங்கோள், பொருள் சொல்லும்போது நமக்கு விளங்கிடும். நின் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்பது, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, எல்லா பொருளுக்கும் முதலாக விளங்கக்கூடிய உன்னுடைய திருவடி மலர்கள் எம்மை பேணி அருள்வதாகுக, எம்மை பாதுகாத்து அருள்வதாகுக. போற்றினா பேணி பாதுகாத்து, அப்படி பொருள் வருது பாருங்க, அதான் எச்ச பொருள். போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள், நின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி அருளுக, எல்லா பொருளுக்கும் முடிவாக விளங்கக்கூடிய செம்மையான தளிர்கள் போன்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருள்வதாகுக. எல்லா பொருள்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய உன் திருவடி மலர்கள் எம்மை பாதுகாத்து அருள்க. அது மாதிரி எல்லா பொருளுக்கும் அந்தமாக விளங்கக்கூடிய தளிர் போன்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருள்க. போற்றிங்கிறது அருள்க என்ற வினை கொண்டு முடிகின்றது. போற்றி அருள்க, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்க, நின் அந்தமான் செந்தடிகள் போற்றி அருள்க. அடுத்ததுலாம் போற்றி என்றதை நம்ம முடிவாக வைத்துக் கொள்ளலாம். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், இதை வந்து எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதற்கு ஏதுவாகிய பொன் போன்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. அங்க போற்றி அருள்கன்னு சொன்னார். இங்க போற்றி என்பதிலேயே போற்றி அருள்கிற பொருள் அடங்கிட்டது. 3 அடியில போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் வருது இல்லையா, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, போற்றின்னு சொல்றதே போற்றி அருளுக என்ற குறிப்பு வந்துட்டு, காத்தருள்க. அங்க போற்றி என்று சொல்லி அருள்கன்னு தனியா வந்தது. என்ன 3 அடியிலிருந்து போற்றி என்பதிலேயே அந்த அருள்க என்பதும் அடங்கி இருக்கின்றது. அவ்வாறு உரை கூறியுள்ளார். முதல் 2 அடியிலே சொல்லிட்டார், எல்லா உயிர்களுக்கும் ஆதியாக இருப்பதும் உன் திருவடி தான், அந்தமாக இருப்பதும் உன் திருவடி தான் சொன்னார். அந்த ஆதி அந்தம்னு தொகுத்து சொன்னதே 5 வகுத்து சொல்லி அருள்கின்றார். ஆதிங்கிறது எது, தொடக்கம் வந்து என்ன தொழில், முடிவாக இருப்பது என்ன தொழில் என்று வகுத்து சொல்கின்றார். தொடக்கமாக இருக்கின்ற தொழில் படைத்தல், முடிவாக இருக்கின்ற தொழில் அருளல், முடிந்த முடிவாக இருக்கின்ற தொழில். இடையில் வருகின்ற அழித்தல் என்பது முடிவான தொழில் ஆகாது. அழித்தல் என்பது உலகங்களை ஒடுக்குதல். ஒடுக்கின பிறகு மீண்டும் என்ன செய்வார், தோற்றுவிப்பார். அதான் தளிர் என்ன செய்யும், அது மேலும் வளரும். அதனாலதான் அந்தமாம் சென் தளிர்கள், ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படும், ஒடுங்கி மலத்த உலகாம் என்பது சிவஞான போதம். அதனால தளிர் வந்து அது மேலும் வளர்ச்சி அடையக்கூடியது. அதனாலதான் ஒடுக்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல தளிர்கள்னு சொன்னார்னு ஒரு நயம் சொல்லுவார்கள், அந்தமாம் சென் தளிர்கள்னு. என்ன அதே சமயத்துல இது ஒரு நயம் சொல்வார்கள். அடியே என்ன நினைக்கின்றேன் என்றால், அங்கு அந்தம் என்று சொன்னதை வந்து முடிவான அருளைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா முதல்லயே ஆதி அந்தம்னு சொல்லியாச்சு, திரும்பவும் வந்து தோற்றம் போகம் ஈராம்னு தனித்தனியா சொன்னா தோற்றம் சொன்னது மறுபடியும் ஆரம்பமா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அதான் ஆதியாம்னு முதலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்னது ஆதியாம் அந்தமாம்னு சொன்னது தொகுத்து சொன்னது. தொடக்கமாகவும் இருக்கின்றன அவனுடைய திருவடிகள், முடிவாகவும் இருக்கின்றன. தொடக்கங்கிறது என்ன, முடிவுங்கிறது என்ன, தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் இடையில வேற என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும் இல்லையா. அதைத்தான் தொடக்கம் என்பது படைத்தல் தொழில், தோற்றுவித்தல், படைத்தலை தோற்றம் என்று சொல்வார்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொற்பாதம், எல்லா உயிர்களுக்கும் பிறவி தோன்றுவதற்கு பிறவி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருளுக, போற்றி பாதுகாத்து அருளுக. எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி. அப்படி பிறவி எடுத்த உயிர்களுக்கு அந்த உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய வினைப்போகங்களை எல்லாம் என்ன தரக்கூடிய அந்த அழகிய திருவடிகள் எம்மை காத்தருள்க. போகமாம் பூங்கலர்கள் போற்றி, பூங்கலர்கள் அழகிய திருவடிகள். ஆக பிறவிக்கும் காரணமாக இருப்பது திருவடி தான். பிறவி எடுத்து வாழும் உயிர்களுக்கு உலக போகங்களை ஊட்டுவதும் அந்த திருவடி தான். எனவே பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. பிறவி எடுத்து வாழ்கின்ற உயிர்களுக்கு போகங்களை ஊட்டும் திருவடிகள் எம்மை காத்தருள்க. அப்புறம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். போகங்களை அனுபவிச்சு வர்ற உயிர்கள் இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒடுக்கத்தை செய்வதும் இந்த திருவடிகள் தான். ஆகவே எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்திற்கு ஏதுவாகிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க. அதான் எல்லா உயிரும் ஈராம் இணையடிகள். இணையடிகள் இரண்டு திருவடிகள். எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி. எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்தை செய்யக்கூடிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க. போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். அத மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி. என்னன்னா மால் நான்முகன், மால் என்பது திருமால், திருமாலும் நான்முகனும் காண இயலாத திருவடிகள் எம்மை காத்தருள்க. இல்லையா, அந்த இடத்துல

0: அவருக்கும் அந்த திருவடி தாமரை அறிய முடியாதா இருக்கின்றது. பிரம்மாவோ தாமரை மலரிலேயே இருப்பவர், ரெண்டு பேருக்கும் தாமரையோடு தொடர்பு உண்டு, ஆனா இந்த திருவடி தாமரை அவர்களாலே அறிய முடியாதா இருக்கின்றது என்று நயமாக சொல்லது பாருங்க. போற்றி நாள் முன்பும் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், அந்த இடத்துல புண்டரிகம்னு தாமரையை சொன்னார். போற்றி யாம் உய்ய, அவர்களுக்காக அவர்களுக்கு காண முடியாததா இருந்தா என்ன, அடியார்களாகிய யாம் உய்ய ஆட்கொண்டவர்களது அந்த திருவடிகள் இல்லையா. போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி, அடியார்களாகிய நாமெல்லாம் உய்யும் வண்ணம் அடிமை கொண்டு இன்பம் அருளுகின்ற, எங்குமில்லாததோர் இன்பம் அருளுகின்ற, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்து அதற்கேற்ப நம்மை கோதாட்டி செங்கமல பொற்பாதம் தந்து எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாக செய்கின்ற அந்த திருவடிகள், அதான் யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். பொன்மலர்கள் அந்த உய்ய ஆட்கொண்டருளும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல பொன்மலர்கள்னு சொன்னாங்க பாருங்க. ஏன்னா எத்தனை பிறவிகள்ல உய்ய முடியாம மீண்டும் மீண்டும் பிறந்தோம், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். வீடுறுதல் தான் என்னதை உய்தல் இல்லையா. ஆகவே யாம் உய்ய ஆட்கொண்டரும் பொன்மலர்கள் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் அந்த உய்ய கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த திருவடியை பொன்மலர்கள்னு சொன்னார். ஏன்னா செல்வமே இல்லாமல் வருந்துகின்ற ஓர் ஏழையானவன் அவனுக்கு ஒரு பொன்னாளாகிய ஒரு புதையல் கிடைக்கின்றது என்று சொன்னார். அப்போது அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரும். அத மாதிரி வீடு பேருக்கே வழி இல்லாம மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கின்ற ஆன்மாவானது அந்த பிறப்பிறப்பை எல்லாம் நிறுத்தி இல்லையா ஒரு நிலைபேற்றினை வழங்கி பேரின்ப அனுபவத்திலே அந்த ஆன்மாவை திளைக்க செய்யக்கூடிய ஒரு திருவடி கிடைத்தால் அது வறியவனுக்கு பெருநிதி வாய்த்தது போல அல்லவா. ஆகவே அந்த சமயத்தில் அதை பொன்னு தானே சொல்லணும். ஆகவே யாம் உய்ய ஆட்கொண்டரலும் பொன்மலர்கள் நாரு சிவபுராணத்திலையும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொன்னார். போற்றியாம் மார்கழி நீர் ஆடையரோர் என்பாவா, இத்தனை சிந்தனைக்கும் இடம் தந்தது இந்த மார்கழி நீராடல் அல்லவா. ஆகவே நாம் ஆடுகின்ற இம்மார்கழி நீர் எம்மை காத்தருள்க இல்லையா. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மார்கழி நீராடல் எமக்கு வாய்த்து இந்த சிவசிந்தனை மேன்மேலும் பெருகும் பொருட்டு எம்மை காத்தருள்க என்று சொன்ன இந்த அளவிலே இந்த திருவம்பாவி சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டு
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திரு கொடிமாட செங்குன்றூர் திருத்தலத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் வெந்த வெண்ணீரணிந்து பண் வியாழக்குறிஞ்சி முதல் திருமுறை திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிவாய் எனும் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்:
2: பண்ணினீர் மொழியால் அரக்கனை விரல்.
1: பாடியவர்
2: கனடா ஞானசெல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். சிவாயன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டரக பண்டிலே அமைந்த 9 திருப்பதிகம் திருமுதுகுன்றம் பொன் செய்த மேனியினர் பட்வரிசையிலே 26 திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகம். திருப்பொன்னூசல் தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் அருள் சுத்தி என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய 16வது திருப்பதிகம் இப்பதிகம். இப்பதிகத்தை நாள்தோறும் அர்த்தசாம வழிபாட்டில் அன்பர்கள் ஓதி இறைவனை வழிபடக்கூடிய அருள்தன்மை பெற்றது இப்பதிகம். இப்பதிகத்திற்கு பண்டைய பழமை பண்ணாகிய மேகராக குறிஞ்சி என்கிற நீலாம்பரி ராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

எது செய்வது என்ன செய்வதுன்னு தெரியல. வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து. பித்து தெரியும், மத்தருங்கிறது பிசாசு பிடிச்சவங்க. பித்துங்கிறது இயல்பா கீழ்பாகத்துக்கு அட்மிட் ஆகிறது. பிசாசுங்கிறது ராத்திரி எங்கேயோ ஆலமரத்தில் பிடிச்சதுங்கிறமல்ல அப்படி. பாவம் மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும். இங்க நாட்டவர் மருளவும் நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வேலைத ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுங்கான் அம்மானாய் பின்னால வரப்போகுது. அதனால இங்க நாட்டவர் மருளவும் அவரை படித்த மனுஷன் ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு இப்படி இந்த மாதிரி குடிக்கிறார் அப்படி. நாட்டவர் மருளவும் கேட்டவர் எப்பவும். இது நடந்த திருப்பரந்துர மதுரையில் இருக்கவங்க கேட்டு நம்ம தம்பியா திருவாதூர் தம்பி ஆமா அமைச்சரா இருந்தது குதிரை வாங்க போச்சு அதால ஆளா திருப்பெருந்துறையில என்ன இருக்கு பாத்தீங்களான்னு உன்ன சரியா நம்ம ஊர் தம்பியா அது கேட்டவர் எப்பவும் தடக்களில் ஏற்றா தடப்பெரு மதத்தின் மதம் பிடித்த யானை மதம் பிடிக்காத போது யானை பாகம் சொன்னதெல்லாம் செய்யும். குனியனா குனியும், வாழைப்பழத்தை வாங்கினா வாங்கும், தங்கட்ட கொடுனா கொடுக்கும், இல்ல வாழைப்பழத்தை உள்ள போட்டுக்க போட்டுக்கும், ரூபா வச்சு எங்கிட்ட கொடுத்துருவோங்க கொடுத்துருது சரியா. வாழைப்பழத்தை போட்டுக்கானா போட்டுக்குது, ஏன் அது வாழைப்பழத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு ரூபாய் தான் வாயில போட்டுக்க மாட்டேங்குது பயாத. வாழைப்பழமா எடுத்து எடுத்து போட்டுக்க போட்டுக்குது சிந்தை கொடுத்த உடனே எங்கே அப்படின்னா இது எது நல்ல யானை மதம் பிடிச்சு போச்சுன்னா தெரிவத்தர் யானை வெள்ளித்தறிவு காணுங்க செய்வான். ஆமா நம்ம பெரியவானத்திலே இருக்குது என்ன பாடுபட்டு விட்டது அஞ்சு பேர் யானையை வெள்ளித்தறிவு காணுங்க. அதனால கடற்கரையில தேற்றா தடப்பெரு மதத்தின் மதம் பிடித்த யானை இதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கறதோ வாழைப்பழத்தின் குரல் தெரியாது என்ன செய்தா நினைச்சு மரத்தை கூட ஓடி தலையில் தள்ளிங்க. அப்படிப்பட்ட அமைப்புல ஆத்தேனாக அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன். அன்னைக்குதான் இந்த உடம்பு என்ன பண்ணா எங்க அம்மா அப்பாவின் இடமாக பிறந்த உடம்பு எலும்பு தோடு அப்புறம் சுவேதம் அந்த மாதிரி இருக்கிற 96 தத்துவம் இருக்கு எலும்பு கூடு இதெல்லாம் சேர்ந்துருக்கு நினைக்கிறேன். அப்படின்றது எங்க பெருமான் என்ன பண்ணான்னா இந்த உடம்பையே அவனை நினைந்து உருகும்படியான தேன் உடம்பாக செய்தான். தேன் உடம்பாக இது எங்க அப்பா அம்மா தந்த உடம்பு என்னைக்கே போச்சுது. இது திருப்பெருந்துற குருநாதன் தந்த உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பாக எனக்கு ஆக்கினான். அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன். என்னுடைய உறுப்புகளை எல்லாம் அருமையான தேனை கொண்டு செய்துட்டான். ஏற்றார் மூதூர் எடிநகை எரியில் வீழ்த்தாங்கு அன்று அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினன். எப்படி திரிபுரம் எரிச்ச போது அந்த முப்புறம் என்னாச்சு தூள் தூளாச்சு அது மாதிரி என்னாச்சுன்னு கேட்டா என்னை சேர்ந்த அறிவர்கள் இருக்காங்களே அவங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒருவரை கூட விடாம எல்லாம் தன் அருளகத்தில் ஒடுக்கிட்டேன் விடாமல் அடிக்கூடில் ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினன். தடக்கையில் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன். எனக்கு அன்னையிலிருந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்கிறான். நல்ல உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படி இருக்கு நெல்லிக்கனி அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப சொல்றாங்க நீங்க ஆப்பிள்ல கூட ஏ வைட்டமின் இல்லை. நம்முடைய மருத்துவ மலர்ல மண்ணில வந்தது ஏ வைட்டமின் கிடையாதான் 10 ரூபா சொல்லுவாங்க. நெல்லிக்கனியில எல்லா வைட்டமின் இருக்கு. திருவள்ளுவர் அங்கிருந்து வந்த ஆப்பிள் இப்படிதான் நெல்லிக்கணி அதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னாருடைய நீங்க உங்க மாதிரி யாருதான் சொல்லுவா என்ன படிங்கடா படிங்க. அதனால உருவு கண்டு எல்லாமே வேண்டும் ஆளை பார்த்து மயங்காத ஆப்பிள் 10 ரூபான்னு சொன்ன உடனே எல்லாம் இருக்குன்னு அறி அறிஞ்சு உள்ள போறதை விட நெல்லிக்காப்பா எல்லா வைத்தமும் இருக்கு உள்ளதல்லு. இது படி 5 ரூபா அது பழம் 10 ரூபா பழம் பத்துனே எல்லா சத்து இருக்குங்கிற படி 5 ரூபான்னு சொன்னவன அதனால இனிமே அது ஒண்ணு பழம் ஒண்ணு 10 ரூபா விலை ஏறணும் எது நெல்லிக்காய் பாவம் உள்ளங்க நெல்லிக்கனியானும் தடக்கையில் நெல்லிக்கனி எனக்கு ஆயினம் சொல்லுவது அரியேன் வாழி முறையோ தரியேன் ஆயேன் தான் என செய்தது தெரியேன். தான்கிறது பெருமான் அவன் என செய்தது தெரியேன்
என்னமோ என்ன கூப்பிட்டான், இங்க வாரா ராஜான்னு, அதுதான் தெரிஞ்சது. அப்புறம் நான் என்னானா என்னானா எண்ணினல்லால் ஏழையேன் என்று சொல்லி ஏற்றுகிறேன் என்று அப்படி ஆயிப்போச்சுப்பா. அதனால அவன் செய்தது தானனை செய்தது தெரியேன், முறையோ தரியேன் நாயேன் சொல்லுவது அறியோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் சொல்லவும் எனக்கு ஒன்னும் தெரியலையே என்று அப்படிதான் சொல்லுகிறார். தன்னை மறந்து ஆ ஆ செத்தேன், அடியேற்கு அருளியது அறியேன், அடியேற்கு அருளியது அறியேன். எனக்கு அதுக்கு முன்ன என்னன்னு கேட்டா, இந்த ஐந்து பொறியும் நான் சொன்னா கேட்கறது இல்ல, என்ன பண்ண கண்ணு இதை இங்க பாருன்னா பாக்காது, வேற எங்கேயோ பாக்கும் பாய் எப்படி கேட்கணும். இப்ப என்னன்னு கேட்டா ஐந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டா, எது எமை பணி கொடும் ஆறது கேட்டோம் கண்கள் ஆகிய ஒண்ணு. பெருமானி நாங்கள் எதை பார்க்க வேண்டும், இதோ முருகப்பெருமான் இருக்கிறான், கண்கால் கான் நீங்களோ பார்க்கும், ஒளிய ஒளியும் காணாத மூடி வைக்கணும். அன்னைக்கு என்ன அதைத்தான் திறந்து பார்க்கும். இன்னைக்கு என்ன செவிகால் தேன் நீங்களோ ஓதாமூர்த்திகள் பார்த்தா அருமையாக பார்க்கும். வேற எவனாலும் ஒன்பது கதை என்ன காலையே பெற்றி. இப்படி ஐந்து பொறிகளும் எனக்கு என்ன ஆயிட்டு என்றால், அரியேற்கு அருளியதறியேன் பருகியும் மாறேன். நம்முடைய அந்த சுவையான அந்த நேர்ச்சிகளையும் அந்த சுவையான அனுபவத்தையும் நான் குடிச்சு குடிச்சு பாக்குறேன். திரும்ப திரும்ப தமிழ்ல நிறைய இருக்குங்க, வழங்குகின்றாய்க்கும் அருளார முதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன். நிறுத்த முடியா அப்படிதான், சரி நிறுத்த முடியலீங்க விக்கிக்கிட்டே என்னாரு, தலங்கரும் தேனன்ன தண்ணிய தந்து உய்யக்குள்ள ஒரு அர்த்தம் தான் தண்ணி விடுங்க, அர்த்தம் இல்லாருங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு மீண்டு முடிஞ்சது. அதான் விக்கி போச்சப்பாரு, என்ன பண்றது முடியல அவ்வளவு சொல். அதனால பார்க்க விழுங்கியும் உள்ளகில்லேன் கெடுந்தன் பார்க்கடல் திரை புரைத்து உவாக்கடல் நல்ல நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்த்தால் தோறும் தேய்க்கிட செய்தனும். அவன் தந்த அந்த அருளாரபுதத்தை என்ன பண்ண கேட்டா, என்ன பண்ணது என்னுடைய உடம்புல ஏத்தினான். என் உடம்பு என்ன அஞ்சரை அடி இருக்கலாம் ஆறு அடி இருக்கலாம் அவ்வளவுதான் வருது. ஆனா என்ன பண்ணது, அவங்க இருக்கிற அருளாரபுதமும் நிறைய இருக்குது. பார்த்தார் எங்கெங்க வந்து வைக்கலாம்னு பார்த்தார். என்ன பண்ணார், செய்யும் போது ஞானத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா, தானிய நிறைய கரைச்சதுல எல்லாத்தையும் வச்சு ஒரு ராத்திரி தொங்க வச்சு மறுநாள் கழுவுவாங்க, இல்லைன்னா ஈ அவ்வளவு விஷயம். அதனால சின்னது வந்து பின்னும் அதுலயும் ஊத்துல சாணி பண்ணுவேன், அது முழுது சாணிக்கு அவ்வளவு ஆற்றல். யார் எந்த எம்பிபிஎஸ் சொன்னாங்க, பசுஞ்சானத்துக்கு அவ்வளவு ஆற்றல், அதனாலதான் தென்னீர் அணிஞ்சா ஒன்னும் வரல. ஆனா இன்னைக்கு தயார் பண்ற குங்குமம் ஒழுங்கே போட்டது, ஏன் மக்குன்னு அர்த்தம். அதனால குங்குமமே என்ன கேட்டா கொடுத்தா பிரசாதம், அம்பாள் பிரசாதம், சிவசிவ சிவசிவன் சொல்ல வேண்டும். ஏன் இங்க வச்சா தொலைச்சிக்கிட்டே போட மாட்டது. டாக்டர் கேட்டோம்னா, ஆமா சார் அது என்ன மஞ்சள்ல செஞ்சா பரவாயில்ல அல்லவா, இது எதுல செய்யறானோ அதனால என்ன வச்சிருந்த நெத்தியே போடு. அதனால ஆசீர்வாதம், பெருமாட்டி ஆசீர்வாதம் இருக்கட்டும், அது குங்குமத்தினால வேணா இப்படியே இருக்கட்டும்ன்ற வேண்டிய என்ன பண்றது முடியல. அதனால அப்படி இல்லாமல் இப்ப என்ன பண்ணாரு, இந்த ஆரபுதத்தை என்ன பண்ணாரா, ஒவ்வொரு மயிர்கால் தோறும் இந்த மயிர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு தொலை இருக்குமில்ல, அதுல பூரா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொட்டினாராம். எது அவனுடைய அமுதத்து, இந்த அமுதத்தை ஆன்மாவில உடம்புல மயிர்கால் தோறும் தேய்க்கிட செய்தனர். அதுதான் மயிர்காலுங்கிறது தூரம் நடக்கும், அதுல தேக்குவாராம். எவ்வளவு கொள்ளுமோ கொள்ளும், என்னையா முக்கா இன்னும் கொஞ்சம் ஊத்துப்பா, இன்னும் கொஞ்சம் ஊத்துப்பா, வடிகிற மாதிரி இருக்குது, அட வடிகிற வரைக்கும் ஊத்துன்னா வடிகிற வரைக்கும், ஒவ்வொரு மயிர்கால் தோறும் கீழே வழியற வரைக்கும் ஊத்தணும். மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனும் கொடியேன் ஊந்தழை குரம்பை தோறும். எங்க சாமி உங்க உடம்புல என்ன, ஆமா இந்த பாதி உடம்புல, இந்த உடம்பு என்ன அதுக்கு என்ன அருகதை உடையதா தகுதி உடையதா இல்ல, ஆனாலும் அவன் கருமையினால அப்படி கேட்கலாம். ஏன் உடம்பு ஒண்ணும் இல்ல, மோசமான உடம்புல அல்ல, ஏ அல்லூரா ஆமா புறம்பை கொண்டு இந்தேன் பாய்ச்சி இறப்பிய அற்புதமான அமுத தாரைகள் எற்பு தொலை தோறும் ஏற்றினும் உருகுவது உள்ளம் கொண்டோர் உருச்சி தாங்கி
எனக்கு அல்லூராட்சி அளித்த நமித்தனம். ஏப்பா இந்த ஒவ்வொருத்தருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த உள்ளம் இருக்குதுங்கிறது என்னன்னு கேட்டா உள்ளம்னா உருகும். எது தீமை கண்டால் அல்லது பிரச்சையாருடைய துன்பம் கண்டால் ஐயோ இப்படி வந்துட்டுதுன்னு உருகும் சரிங்களா. அப்படி உருகும். எனக்கு என்ன பண்ணார்னா இறைவனை இறைவனாகிய தன்னை நினைத்து உருகுவதற்காகவே இந்த உள்ளத்தை உருகுகின்ற உள்ளமாக ஆகிட்டேன். எனவே நான் உருகல, அவர் செய்து வச்சுட்ட தன்மை, அதனால நான் உருகிறேன். அது உருகுவது உள்ளம் கொண்டோர் அள்ளூராக்கி. அள்ளூராக்கினா அள்ளூறுதல்னா வாய் ஊறுறது. எதுன்னு சொன்ன சில பேச்சு கேட்டா அப்படிங்களா அப்படின்னது. நெல்லிக்காய அருமையா பண்ணி அதை வந்து ஒரு நாலு நாளைக்கு நல்லா அம்மா மாறி விட்டு ஊறுகா போட்டு அந்த ஊறுகா பக்குவமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. ரொம்ப சொல்லாதீங்க சார், வாய் ஊறுது. அந்த மாதிரி வாய் ஊறும், வாய் ஊறும்படியாக செய்யணும். ஒல்லிய கண்ணல் கணிதேர் களிரனு, கண்ணல் கணிதேர் களிரனு, தடைமுறை என்னையும் இருப்பதாக்கினும். இது வரைக்கும் நன்றி உணர்வு. இப்ப பிரிவாத்தாம் சொன்ன மாதிரி பிரிவாத்தத்துல பிரிவாத்தம் என்ன, இந்த யானைக்கு ஒரு நோய் வருமா, அது என்னன்னு யானை உண்ட விலங்கனின் விலங்கனி நோய்னு பேரு. அந்த விலங்கனி நோய் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல யானை உண்ட விலங்கன்னா அந்த விளாம்பழத்தை யானை சாப்பிட்டதுன்னா அது மீண்டும் மலமா வரும்போது அந்த விளாம்பழம் விளாம்பழமாவே இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யானை உண்ட விளாங்கனிங்கிறது நிறைய ஓமி இலக்கியத்துல வருது. வந்தா யானையானது விளாம்பழத்தை உண்டுட்டுதுன்னா மீண்டும் அது மலமா வரும்போது அந்த விளாம்பழமாவே வரும். ஆனால் இது முழுங்கின விளாம்பழத்துல உள்ள இருக்கிற எல்லாம் இருந்து சத்து இருந்திருக்கும். இது மலமா வரும்போது வெறும் ஓடுதான் இருக்கு, ஆனா உடையாது, ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க. இது நடக்கிற காரியமா தெரியாது. இப்பதான் அண்மை காலத்துல யானை உண்ட விளங்கனின்னா விளங்கனிங்கிறது ஒரு நோய், யானைக்கு வர நோய். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா யானை உடம்புல ஒன்னும் ஒரு சின்ன புண்ணோ புழுவோ இருக்காது, ஆனா ஒண்ணுமே நசிந்து போயிருக்கும். உடம்பு இழைச்சு போடும், இழைச்சு உருக்கிட்டு வந்துடும் அப்படி. ஆனா உடம்புல ஒண்ணு இருக்காது. அதுதான் யானை உண்ட விலங்கனி என்று உர சொல்றாங்க. அப்போ யானை உண்ட விலங்கனியானது எப்படி வர வர வர வர ஒண்ணு, ஆனா வெளியே வந்து எதுவுமே இருக்கு, நல்லா மூஞ்சி இருக்கும், முகம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா ஒண்ணும் இருக்காது. செம்பே குறைஞ்சு ஒண்ணு சாப்பிடாது அப்படியே ஒடுங்கி போயிடும். அது யானை உண்ட விளங்கினது. அந்த யானை உண்ட கண்ணல் கணிதேர் களிரன, ஒல்லிய கண்ணற் கணிதேர் கணியன, அந்த விளாம்பழத்தை உண்ட களிறு போல எனக்கு ஒரு அனுபவத்தை உண்டாக்கணும். என்ன கடைசியில் எல்லாரையும் இவ்வளவு செய்த பெருமான் திடீர்னு எல்லா அடிவர்களையும் அழித்து கொண்டு போனா என்னை மட்டும் விட்டுட்டான். அது எது போல, யானை உண்ட விளங்கனி நோய் மாதிரி. என்னையும் இருப்பதாக்கினன் இங்க கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு. என்னில் கருணை வாழ்ந்தேன் கலக்க அருளோடு பராவம்.

பாத்தீங்களா, முழுக்க முழுக்க ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்று பிரிவாற்றாமை. அதே தத்தளிக்கிறது. இதுதான் நமக்கு திரு அண்ட பகுதி என்று அமைந்ததை நாம் நிறைவாக ஆக்கினோம்.

உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன், என் உள்ளங்கவர் கள்வன் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன், என் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முன்னை நாட்பணிந்து எத்த அருள் செய்த குடு உடைய பிரமாபுரம் நேவிய பெம்மாலிவனந்தே, பெம்மாலிவனந்தே வீடுடைய பிரமாபுரம் நேவிய பெம்மாலி வனந்தே, இவனந்தே உள்ளங்கவர் கள்வன், இவனந்தே உள்ளங்கவர் கள்வன், பிரமாபுரம் நேவிய பெம்மான்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நம சிவாய். Shaivam.org-இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருவிருத்தம் ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி 4வது திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்காலத்தி சிலந்தி நாகம் யானை பூஜித்த தலம் என்பதால் சீகாலத்தி என்பர். நதி நிதி பர்வதம் என்ற முச்சிறப்பாலும் முதன்மை பெற்று திகழ்வதும் திருக்காலத்தியே. பஞ்சபூத தலங்களில் காற்றுக்குரிய வாயுலிங்கம் அமைந்தபதி. விராட்புருடனுக்கு விசுத்தி தானம் அதாவது கழுத்துப்பகுதி, தில்லை தரிசிக்க முக்தி என்பது போல திருக்காலத்தி பிரவேச முக்தி தலம். நவகோள்கள் சன்னதி இல்லை. மேலும் கிரகணம் முதலிய காலங்களிலும் தோஷம் ஏதும் அணுகாத்தலம். ஐஞ்சந்தி விநாயகர், பாதாள விநாயகர், புஷ்டி விநாயகர் சன்னதிகள் கணபதிக்குரிய சிறப்பான ஆலயங்களாம். செவ்வேள் பெருமான் தனித்திரு மாமலை மேல் குடிகொண்டுள்ளார். கனகதுர்கை மலை காண வேண்டிய ஒன்று. சுமார் 22 கிலோமீட்டர் சுற்றளவு உடைய காலத்தி மலையை கிரிவலம் வரும்பொழுது அரகர தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், பைரவ தீர்த்தம், பாரத்வாஜ தீர்த்தம் முதலிய புண்ணிய புனல்களை காணலாம். களிப்புற்று நீராடலாம். எண்ணற்ற சிவலிங்க திருமேனிகள் தென்திருக்கையிலையில் எண்ணற்ற சிவலிங்க திருமேனிகள் தென்திருக்கையிலையல்லவா திருக்காலத்தி. காலத்தி கைலாச சிகரத்தில் வீற்றிருப்பவர் குடுமித்தேவர். கண்ணப்பர் கண்ணிடந்து அப்பி பொத்தப்பி என்ற புனித திருநாமம் பெற்ற இடமும் இதுவே. நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பொன்முகலி புனல் தழுவு காலத்தி திருமலையை கண்ணுற்று காதன்மையால் வணங்கி போற்றி கும்பிட்ட பயன் காண்பார் போல வில்வேடர் பெருமானை பரவி இருந்த காலத்து சந்தமார் அகிலோடு எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். அட்டமாசித்தி அருளவல்ல திருமலை திருப்பதிகத்தை பாடுவோருக்கு பாவம் பறையும் என்பது பதிகப்பலன். பண் கொல்லி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருப்புகலி பண் இந்தளம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருந்து தேவன்குடி, பண் கொல்லி, திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு நின்றியூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்பாசூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திரு நல்லூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் திரு சத்தியமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்திடம் நாவரசர் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை என விண்ணப்பிக்க பெருமான் திரு நல்லூர் வா என்று அழைத்து பூவார் அடிச்சவடு சூட்டிய பின் பாடி அருளிய பதிகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: தலம் திரு ஆனைக்கா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த 7 திருமுறை, பண் காந்தாரம், இராகம் நவரோஸ், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பொன்னூசல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருப்பொன்னூசல்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பகற்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

சுனை வளம் பாய்ந்து துணை மலர் கொய்து தொழுது எழு

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவாலி அமுதனார் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு நடுவு நிலைமை. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் நடுவு நிலைமை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

கூந்து அஞ்சலிகள் அல்பாருக்கே அக்கோர் பணி.

செய்யான் கருமிடத்தான் செஞ்சடையால் தேர் பொழில் சோழ் செய்யால் பழனத்தான் மூ உலகுள் செய்யாமல் நாட்டுணாய் நின்றானே நாடுதுல் போய்

உனக்கரிய சொல்லினே நல்லெஞ்சே சூதல சொலக்கரிய ஜோதியா சோதில் கொழுந்தே.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தேவார பண்களின் சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மாணிக்கவாசகர் கோலா.

இப்பெண்ணை பேச வைத்தார் என்று வரலாறு. அந்த பெண்ணை பலவிதமான 20 கேள்வி கேட்கிறார் அவர். 20 கேள்வியும் அவர் பதில் சொன்னார். அவர் பதில் சொன்ன அந்த பெண் சொன்னதைத்தான் இவர் அப்படியே பாடி பதியமாக்கி விட்டார் என்று சொல்லுவார்கள். அதுல ஒரு கேள்வி, அவன் நஞ்சத்தை உண்டான் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். கோலாலமாகி குறைகளாய் அந்தடிந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தானே நேடி. அந்த பெண் சொல்றாளாம், ஆளாலம் உண்டிலேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் காண்சாடலோ. அந்த பொண்ணு பதில் சொன்ன, இதுக்கு பேரு திருச்சாடல் என்று பேர். திருவாசகத்துல இருக்கிற 20 பகுதி 20 பாட்டு, அதுக்கு திருச்சாடல் பேர். இந்த திருச்சாடல் அப்படிங்கிற பகுதியை யார் ஒருவர் நன்றாக தினந்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். நம்ம வீட்டில் ஏதேனும் குழந்தை ஒன்று சரியாக பேச முடியாமல் இருந்தால் அதற்காக பெற்றோர்கள் இதனை அந்த குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு இந்த 20 பாட்டையும் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த குழந்தைக்கு நன்றாக பேசும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வரலாறு எழுதிய ஒரு ஐயர் ராமமூர்த்தி என்ற ஒருத்தர், அவருடைய குழந்தை அப்படி இருந்ததாகவும் அப்படி தான் பாடியதாகவும் அந்த குழந்தை அவன் பேசினதாகவும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். சுருங்க சொல்ல போன நான் கூட தினந்தோறும் இந்த பதியத்தை சொல்றேன். ஏன் தெரியுமா, நான் மேடையில ஒழுங்கா சொல்லணும். எழுத்து எழுத்தாக நான் சொன்னாத்தான் அது காதுல போய் விழும். எழுத்து எழுத்தா நான் சொல்லும் போதே எல்லாரும் சாமனான் தானே அப்படின்ட்டு எழுதி போறாங்களே. நான் இப்படியே சொல்லாம சொல்லிவிட்டேன்னா யாரு இருப்பா? ஒத்துன்னு இருக்க மாட்டாங்க. இந்த அற்புதமான பதிகத்தை நாம ஓதினமையானால் சொற்சோர்வு இல்லாமல் சொற்பிழை இல்லாமல் ஒழுங்காக வாக்கு வரும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். இந்த கேள்வியை கேட்டபோது அந்த பொண்ணு அதுதான் சொல்லுச்சு, ஐயோ அவன் விஷத்தை சாப்பிடலன்னு சொன்னா கண்டிப்பா இந்த உலகம் எல்லாம் அழிந்து போயிருக்குமே, பெருந்தேவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களே போய்விடுவார்களேன்னு சொல்லும் போது அப்புறம் நீங்களும் நானும் எங்கே போய்விடுவோம்? அந்த சொல்லுகிற பதில் அதுதான். ஆனால வேலையை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்ல ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே வானம் துளங்கில் என் மண் கம்பம் ஆகில் என் மால்வரையும் தானும் துளங்கி தலை தடுமாறில் என் மீனம்படில் என். இந்த தண்ணி இந்த கடல்ல இருக்கிறது அத்தனை இந்த தண்ணீர் மீன் எல்லாமே வற்றி போச்சுன்னா மீனம்படில் என் விரிசுடர் வீழில் என் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்ல ஒருவர்க்கு ஆட்பட்ட உத்தமர்க்கு என்று சொல்லுகிறார். அப்பருடைய திண்மையான உள்ளம் நமக்கு இந்த பாடலிருந்து கிடைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நல்ல

பெரியவர்களே, நாம இப்போ எங்க இருக்கிறோம்? ராஜராஜ சோழன் மிகச் சிரமப்பட்டு நம்பியாண்டார் நம்பியினுடைய உதவியினாலே அந்த தேவாரத்தை எல்லாம் சித

ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் என்ற இடத்து நாம இருக்கிறோம் இல்லையா. அப்படி வரும்பொழுது அந்த பெண் புறநீர் புறநீர்மை என்ற பண்ணை பாடி காட்டினாள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். காந்தாரம், பேந்தை காந்தாரம், கௌசிகம், இந்தளம் வரையிலையும் நாம பார்த்திருக்கிறோம். சென்ற மாதம் தக்கேசி என்ற பண்ணை அவள் பாடி காட்டினாள் என்று சொல்லி நான் திருப்புன்கூர் பதிகத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அந்த திருப்புன்கூர் பதிகம் அந்த பதிகத்துல 10 பாட்டுல பாத்தீங்கன்னா 10 பாட்டிலையும் 10 வரலாறு சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இரண்டாவது பாட்டை மாத்திரம் பார்த்து விட்டு மறுபடியும் மேலே போவோம். அந்த தக்கேசி என்ற பண் காம்போதி ராகத்தில் தான் பாடப்பட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்ததையும் இந்த தமிழிசை சங்கம் காம்போதியில் தான் பாடப்பட வேண்டும் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள் இல்லவா. ஆமா, அதனால்தான் நான் அந்த காம்போதி ராகத்தில் பாடி காட்டுறேன். வையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலே மாநிலம் தருகோம், உய்யக்கொள்க மற்றங்களை என்ன ஒளிகொள் வெண்முயிலாய் பறந்து எங்கும் செய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னீர் வேலி குண்டருளும் செய்கை கண்டு உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புங்கூருளாலே. இந்த பாட்டுல ஒரு வரலாறு இருக்கிறது. ஏயர்குமன் கலிக்காம நாயனார்னு ஒருவர் இருந்தார் அந்த ஊர்ல, 63 நாயன்மார்ல ஒருவர். அவருடைய கதையை நான் இப்ப சொல்லவல்ல, இந்த பாட்டுக்கு உரியதை மாத்திரம் சொல்லிவிடுவேன். அவர் என்ன பண்ணினார், திருப்புன்கூர் இறைவனை கேட்டார், சுவாமி மழை இல்லை அதனால விவசாயம் நடைபெறவில்லை, மக்கள் எல்லாம் பட்டினியாக கிடக்கிறார்கள், மழை பெய்யச்சை என்று கேட்டார்கள். இப்போ தேவாரத்துல மேகராக குறிஞ்சி என்று 7 பதிகம் இருக்கிறது. திருஞான சம்பந்தர் ஒருவர் தான் அந்த பதிகத்தை அந்த பண்ணை பாடியிருக்கிறார். மேகராக குறிஞ்சி அது நீலாம்பரி ராகத்தில் பாடப்படுகிறது. அந்த 7 பதிகத்தையும் ஆண்டவன் திருச்சன்னிதிலே இந்த ஓதுவார்களை நிறுத்தி அந்த ஓதுவார்களுக்கு நல்ல மரியாதையோடு, ஓதுவார்களுக்கு மரியாதை கோயில்ல கொடுக்கறது இல்ல, அதை நான் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஓதுவாருக்கெல்லாம் நல்ல மரியாதை செய்து அவர்களே திருஞான சம்பந்தர் எண்ணி எண்ணி இந்த 7 பதிகத்தையும் ஒழுங்காக பாட செய்தால் மழை பொழியும், நிச்சயமாக பொழிந்து நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இந்த சுவாமிகிட்ட கேட்ட போது அந்த மழை பெய்ததான், அந்த ஏர்கவன் கலிக்காமனார வேண்டினார், மழை பெய்தது. மழை ஜாஸ்தியா மழை பெய்த போது 12 வேலி எழுதி கொடுத்தாரோ அந்த கோயிலுக்கு. அப்புறம் மழை ஜாஸ்தியா பெய்து விட்டது, அப்புறம் மறுபடியும் இன்னொரு 12 வேலி தர இந்த மழையை நிறுத்தும் என்று சொன்னாராம். 12 வேலி மறுபடியும் கொடுத்தாராம். அந்த 24 வேலி இப்ப அந்த சாமிக்கு இருக்கான்னு பார்த்தா ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம். அது விட்டுருவோம். இந்த வரலாறு இந்த பாட்டில் இருக்கு. வையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம், உய்யக்கொள்க மற்றங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும் செய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னீர் வேலி கொண்டருளும் செய்கை கண்டனின் திருவடி அடைந்தே செழும்பொழில் திருப்புங்கூருளாலே. இதுக்கு அடுத்த பாட்டிலே அவரே சொல்லிவிடுறார் சுந்தரமூர்த்தி சாமியே, இந்த 12 வேலியை கொடுத்தவர் ஏயர்கவன் கலிக்காம நாயனார் என்று அர்த்தம். அந்த மதியத்தில் வருகிறது அந்த வரலாறு என்ன மாதிரி சொல்லுகிறார்கள் பாருங்க இல்லையா. ஏதோ நல்ல நீளம் இயர்கள்

என்று வருகிறது. அப்ப அந்த 12-24 வேலியை கொடுத்தவர் ஏயர் குன்கலிக்காமனாய் என்று வரலாறு சொல்லுகிறார் சுவாமி. இந்த அற்புதமான இந்த தக்கேசி பண்ணை அந்த பெண் பாடிக்கொண்டிருக்கிறாள். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர்ல சங்கிலினி ஆச்சியாருக்கு ஒரு சபதம் செய்கிறார், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு. பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார். திருவாரூர் சிவனை நினைப்பு வந்தது, புறப்படுறார். இந்த பந்தம், இந்த சத்தியம் எல்லாம் அந்த அன்புக்கு கீழே அடிபட்டு போகிறது. திருவாரூரை நினைத்தார் இவர். பத்திமையும்

அடிமையையும் கைவிடுவான் பாவியே. பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன். முத்தினே மனிதன்னை மாணிக்கம் உழைத்திருந்த வி

என்னுடைய தோழனுமாய் யாசையும் துரிதுகளுக்கு உடனாகி மாலை உண்கள் பறவையை தந்தாண்டானே. மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னார் ஊர் இறைவனையே. நம்பி ஆரூரன் என்று சுந்தரமூர்த்தி சாமியில் பேர். அவருடைய தாய் தந்தையர் அவருக்கு இட்ட பெயர் நம்பி ஆரூரன். ஆரூரன் பெருமானுடைய திருநாமத்தை பெற்றவர். அதனால ஆரூருக்கு போகணும் நினைச்சார். இந்த சத்தியம், இந்த கட்டுப்பாடு எல்லாம் தகர்ந்து போய்விட்டது. புறப்பட்டார். அதை விட்டு திருவொற்றியூர் எல்லையை தாண்டினார். இரண்டு கண்ணும் போய்விட்டது, இரண்டு கண்ணும் போய்விட்டது. ஒரு சத்தியம் தவறினார், அதற்காக ரெண்டு கண்ணு போச்சு. இன்னைக்கு நாம கொண்டாட்டிக்கிட்ட ஒரு பொய், பிள்ளைகிட்ட ஒரு பொய், ஆபீஸ்ல ஒரு பொய், இதாண்ட போனா ஒரு பொய், அந்தாண்ட போனா ஒரு இத்தனை பொய் சொல்றோமே, நம்ம கண்ணு போகுதா? போகாது. கவலையப்பட வேண்டாம், எத்தனை வேணும் சொல்லிக்கலாம். ஏ அப்படின்னு கேட்டா, அது தூய உடல், மாசற்ற உடல், ஒரு குற்றம் இல்லாத உடல். அது சிவனே அவன் என்று பேசப்படுகிறது. அதுக்கு அந்த குற்றம் இருக்கலாமா? இப்படி சத்தியம் தவறினால இந்த தண்டனையை கொடுத்து அந்த குற்றத்தை நீக்கி விடுகிறார் சிவன். அப்போ பாடினது இந்த தக்கேசி பெண்ணுதான். நான் கொண்டு வந்தது அதற்குத்தான். இந்த தக்கேசி பெண் அவ்வளவு மிக வருத்தப்பட்டு அவர் கண் தெரியாமல் கடந்து திண்டாடும் போது பாடியது இந்த தக்கேசி பெண்ணுதான்.

0: சரித்திரத்தை எப்படி ஒத்துகிறார் பார்த்தீங்களா? நான் வான் உலகத்தில் இருந்தவன், ஏதோ சிறு தவறினாலே இந்த அழுக்கு உடலுக்கு வந்து சேர்ந்தேன், அது நான் படப்பாளது ஒன்று ஒத்துகிறார் பாருங்க. நாம ஒத்துக்குவோமா? வாசப்படி இடிச்சு விடுதுன்னா படி இடிச்சு விடுனு சொல்லுங்க. இதை தவறினால்தான் இந்த பிறவியை வந்து சேர்ந்தேன் என்று உட்கடை.
1: அடுக்கு மெய் கொடுவும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பானது ஒன்று, ஆனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிங்கள், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். நான் பிழை செய்கிறவன் தான், ஆனால் உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன்.
0: கண்ணு ரெண்டும் தெரியலையா? இந்த நிலையில என்ன உறுதி சொல்றார் பாத்தீங்களா? இப்ப நாம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு துன்பம் செய்ய மாட்டோம், இடப்பாடு செய்ய மாட்டோம், ஆனா தெய்வத்திற்கு செய்ய தவறுவதே இல்லை. நம்ம வீட்டுக்குன்னு சொன்னா நாம இந்த தேங்காய் வாங்குறது, பழம் வாங்குறது, எல்லா பொருள் வாங்குறது நம்ம வீட்டுக்குன்னா ஒண்ணு தினிச்சாத்தான் வாங்குறோம், நல்லதா வாங்கி விடுவோம். கோயிலுக்குன்னு பார்த்தா கடவுளே கடவுளே அப்படித்தானே வாங்கி விடுகிறோம் இல்லையா? ஆமா, அது பிழைதானே. ஆனா சாமிங்க என்ன சொல்றாரு?
1: பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகே, பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே, வழிக்கு வீழின் உன் திருப்பெயர் அல்லால் அறியேன் மற்றும் மறுமாற்றம்
0: நான் வழிக்கு கீழே விழுந்தாலும் கூட சிவாய நம நமசிவாய என்ற சொல்லை தவிர வேற ஒன்னும் சொல்ல மாட்டேன். கயப்பாக்கும் சதாசிவ செட்டியார்னு ஒருவர் இருந்தாராம், தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் அவர். அவர் தோற்றுவித்ததுதான் இந்த சைவ சமய பக்த ஜன சபை. தேவாரத்தை பதிகம் பதிகமா சொல்ல சொல்லித்தான் கேட்பாரா அந்த செட்டியார். அந்த செட்டியார் ஒரு தடவை வழிக்கு கீழே விழுந்தாராம். விழுந்த போது எல்லாரும் ஓடி போய் தூக்குனாங்களாம். நான் எனக்கு அடிபட்டு போச்சு, அது போனா போயிட்டு போகுது, நான் தாங்கிக்கிறேன் அந்த வலிய, நான் விழும்போது என்னடா சொன்னேன் அப்படின்னு பக்கத்து சிவாய நம்ம விழுந்தீங்கன்னு சொன்னாராம் பக்கத்துல ஒருத்தன். ஆஹா, என் பிறவி இன்னைக்கே சரியா போச்சு. அப்ப சிவாயனம என்ற சொல்லு என் நெஞ்சில ஓடிக்கொண்டிருந்ததுனாலதே நான் சொன்னேன், அந்த மந்திரம் என்னை காப்பாற்றும் என்று சொன்னாராம் அந்த சதாசிவ செட்டியார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதத்தான் சுந்தர சொல்றார், வழிக்கு வீடில் உன் திருப்பயன் அல்ல அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையூரூர் உரைவா. என்னுடைய கண்ணுக்கு ஒரு மருந்து சொல்லப்பா, ஒரு மருந்து சொல்லு, என்னால தாங்க முடியலன்னு சொல்றாரு சுவாமி.
1: படித்தலைப்படுவான் முயல்கின்றேன், உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன், சுழித்தலைப்பட்ட நீர் அது போல சுழல்கின்றேன், சுழல்கின்றது என் உள்ளமும், கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்ய ஒற்றியூரன் நூறு உரைவானே.
0: இந்த பைத்தியங்குடி நாயை கொண்டு விடணும்னு நினைக்கிற நாயை எப்படி கட்டுவாங்க? ஒரு கயர்ல, இந்த கயர்ல இந்த கயத்தை கட்டி இந்த நாய் கழுத்துல இப்படி இருக்கும், இதுக்கு இன்னாண்ட கம்பரை கட்டி விடுவான், கம்பல கட்டினா இதை இழுத்துட்டு போவான். இது இதை கடிக்கிறதுக்கு பார்க்கும் இப்படி இப்படி, அதை கடிக்க முடியாது, அத கம்ப பிடிச்சி இழுத்துட்டு போவானா. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த நாய் பிடிக்கிறவங்க சங்கிலிய போட்டு அப்படி தூக்கி போட்டுருவான் பாத்திரீங்களா, அவன் இரும்பு கம்பியை போட்டுருவான். அப்படி இந்த ரெண்டு கம்ப பிடிச்சி இழுத்துட்டு போறத நான் பாத்துருக்கிறேன். அதத்தான் சாமி சொல்றாரு, கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகரை இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யாய், ஒற்றியூர் என்னும் ஊருருவானே என்று கதறுகிறார் அந்த தக்கேசி பண்ணலதான் அவர் கதறுகிறார். அந்த கண் இரண்டும் தெரியாத நிலையிலே வட திருமுல்லை வாயிலுக்கு போகிறார் தரிசனத்திற்கு. கண்ணு தெரிந்தவனே கோயிலுக்கு போறதில்லையே, கண்ணு தெரியாத நிலையிலே அங்க போகிறார் சுவாமி. அப்ப அவர் சொல்றாரு, அவருடைய திட்பமான உள்ளத்தை சொல்கிறார், திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்து ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். இந்த அப்பர் சொன்னது போலே இருக்கு பார்த்தீங்களா, திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோழிச்சு திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுத்துயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்பது.

அங்க போய் ஆண்டவருடைய திருநடனத்தை சொல்லுகிறார். இந்த ஜதி பிழையாமல் இசை பிழையாமல் ஆடுகிறவன் அல்லவா நீ? உன்னுடைய பத்திரி பார்த்து விருப்பப்படுகிற அளவுக்கு நீ பாடுகிறவன் அல்ல ஆடுகிறவன் அல்லவா என்று சொல்லுவது மாட்டமல்ல. திருப்புகழ் விருப்பான் என்று வருகிற சொல் எண்ண வேண்டிய ஒன்று. திருப்புகழ் என்ற சொல் இந்த திருப்புகழ் வருவதற்கு முந்தியே இருக்கிறது. இந்த சொல் அப்பவே இது கையாளப்பட்டிருக்கிறது. தர்மபுர ஆதீனத்தில் 10வது மகாசன்னிதமாக இருந்த சிவஞான தேசிகர் பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அதிலே அவர் என்ன பண்றார், இது திருவருட்பா என்று பெயர் வைத்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் தட்சிணாமூர்த்தி திருவருட்பா, காசி துண்டிராஜ விநாயகர் திருவருட்பா என்று அதுக்கு பேர். தட்சிணாமூர்த்தி திருவருட்பால உங்களுக்கு தெரியும், அது நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். அப்படி இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் முன்னையே இருந்ததுதான், பின்னாலே அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். திருப்புகழ் விருப்பால் அடியேன் படுத்துயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று வருகிற பகுதியும் இந்த தக்கேசி பண்ணில் தான் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போகிறார், அவருக்கு கண் தெரிகிறது, கண் தெரிந்த போது இந்த தக்கேசி பண்ணி தான் பாடுகிறார். ஏன்னு கேட்டா இப்ப நான் எடுத்துக்கொண்டது தக்கேசி பண், இப்ப தக்கேசி பண்ண அந்த பெண் பாடிக்கொண்டிருக்கிறாள் இல்லவா. இப்படி இந்த அற்புதமான தக்கேசி பண்ணை அந்த பெண் பாடிக்கொண்டு இருக்கிறாள் என்பதை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாடி காட்டினேன். அடுத்தது அவள் பாடி காட்டுறது சாதாரி என்று தொடங்கும் பண். தேவாரத்தில் சாதாரி என்ற பண் நிறைய வருகிறது. அதத்தான் திருவிளையாடு புராணத்தில் சொல்லும் போது சாதாரி பண்ணை அவர் பாடி காட்டினார் என்று வருகிறதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. சாதாரி பண்ணிலே மிக நன்றாக நமக்கு தெரிந்த ஒரு பதிகம், தலையே நீ வணங்காய் என்ற ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதியும் முத்திக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்றுதான் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் சந்தேகம் உண்டு. இந்த பதிகத்தை திருப்பூந்துருத்தியில் இருந்து அவர் பாடினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அங்கே ஒரு மடம் கட்டி கொண்டு ரொம்ப நாள் இருந்தார் சுவாமி திருப்பூந்துருத்தியில. அங்க இருக்கும்போதுதான் பல அற்புதமான பதிகளை பாடினார். அதுல தலையே நீ வணங்காயும் ஒன்று. தலையே நீ வணங்கிவிடு என்று சொல்லுகிறார் அந்த தலையை.

பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலை தலை தலைன்னு கொண்டு வர்றாரு பாத்தீங்களா, தலையே நீ வணங்காய் தலையாலே தலைமாலை தலைக்க நின்று. சிரசுல தலைமாலை அணிந்து கொள்றது உண்டு. இந்த உருத்ராட்சம் கண்டத்திலே அணிவது, கழுத்திலே அணிவது, சிக்கையில அணிவது, கையில அணிவது என்றெல்லாம் வருகிறது. நான் சென்ற மாதம் அதனை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த ருத்ராட்சத்தெல்லாம் அப்படி அணியறது. அப்படி ருத்ராட்சம் அணிந்தவர்களை நல்ல பாம்பு பார்த்தா கூட எட்ட போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். என்ன போல நாட்டுப்புறத்துல இருக்கிறவனா பாம்புக்கு அச்சப்படலாம். நான் வீடு வாங்கினேன் குன்றத்தூர்ல, அது சுத்தி எல்லாம் ஒரே காடு. இப்ப கொஞ்சம் நகரமாக ஆய்கொண்டிருக்கிறது. அப்ப என் தோட்டத்துல நல்ல பாம்பு சர்வசாரமா போகும். ஆமா, நான் அந்த ருத்ராட்சம் மாலை போட்டுக்கிட்டு அங்க போவேன். ஏன், இது ஏதாவது நம்மளை தொந்தரவு பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு. அது எத்தனையோ பாம்புகள் ஏண்டா இங்க இருக்குன்னு நான் கேட்டவுடனே போயிடும் அப்படியே நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, அந்த தலைமாலை அணிந்து கொண்டு இன்னொரு பொருளும் உண்டு. தலையே நீ வணங்காய், தலையாலே பலி தேறும் தலைவனை. பிரம்மனுடைய கபாலத்தை எல்லாம் மாலையாக போட்டுக் கொண்டிருக்கிறானாம் சிவன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எத்தனையோ பிரம்மன் போய்விடுவான், எத்தனையோ திருமால் போய்விடுவான், இவன் தான் ஈர் இல்லாதவன் என்று உருவோர் தேவாரம் சொல்லுகிறது அல்லவா. 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்லுவார் சட்டம் வகுத்த நாவுக்கரசர். ஆமா, அது போல தலையாலே பலி சேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அவன் ஒரு காலத்துல பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கொண்டு போனான் பிச்சைக்கு. யாரிடம்? தார்காவலத்து, அதாவது ஆணவம் மிகுத்த தார்காவலத்து மகரிஷிகள் இடத்திலேயும், ஆணவம் மிகுத்த தார்காவலத்து பத்திரிகள் இடத்திலேயும் பிச்சை எடுக்க போனான். அந்த ஆணவத்திற்கு, ஆணவத்தை எடுக்கத்தான் பிச்சைக்கு போனானே தவிர உண்பதற்காக பிச்சை எடுக்க போகவில்லை என்பது நாம எண்ண வேண்டிய ஒன்று. அதத்தான் சாமி சொல்றாரு,

0: திரை சம்பவள எரிபோல் மேனிப்பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. செவி கேட்கலன்னா மந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு பாக்கலன்னா மந்தம்னு சொல்லுவாங்க. செவியோ கண்ணோ கேட்கலன்னா அவனுக்கு அறிவும் மந்தமா போயிடும். ஆமா என்று சொல்லுவார்கள். இல்ல கண்ணு மந்தம் காது மந்தம்னு சொல்றாங்க, அது இது இந்த உறுப்பு பண்ணாலே அவனுக்கு அறிவும் மந்தமா போய்விடும் என்று சொல்லுவார்கள். எனக்கு சில வேளையில் இந்த காது வந்து அடைச்சிடும், அப்ப புத்தியே வேலை செய்யாது. நானே பார்த்திருக்கேன், ஆமா 2 மாதத்துக்கு கூட எனக்கு காதே போயிட்டு இருந்தா சொல்லிவிட்டாரு ஒரு டாக்டர். அப்புறம் ஒரு டாக்டர் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் ஒரு மருந்து தரேன் கொண்டு போட்டு பாருங்க சார். சரியாப்படு தப்பிச்சேன் கடவுள் என்னென்ன கொஞ்ச நாளைக்கு தேவாரம் பாட வச்சிருக்காம போது. ஆமா ஆக செவிகள் கேள்மின்களும் சிவத்துண்டு செய்வதற்கு இதெல்லாம் உறுதுணை. நீ இப்படி செய்துவிடு செய்துவிடுன்னு இப்படி இந்த பதிகத்தை நம்ம பாடிவிட்டால் நம்முடைய தலையும் கண்ணும் செவியும் மூக்கும் வாயும் நன்றாக இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இதை சொல்லிவிட்டதுனால அது செய்துவிடும் அந்த தொழிலை. அப்படி சிவனுக்கு அதை ஆக்கிவிட்டால் அது நன்றாக இருந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். செவிகள் கேள்மின்களோ சிவன் எம்மரை தம்பவளை எரிபோல் மேனி பிரான் திறன் எப்போதும் செவிகால் கேள்மின்களோ மூக்கே நீ முரலாய். இதற்கு என்ன எழுதுகிறார்கள், இந்த வண்டுதான் முரல்கிறது என்று சொல்லுகிறது இல்லையா. கழுதை கத்துகிறது, குதிரை கணக்கிறது, யானை பிடிக்கிறது என்று சொல்லுவது போல் வண்டு முரல்கிறது என்று சொல்லுவார்கள். அது இசை இல்லையா. இங்க மூக்கே நீ முரலா என்றால் இந்த மூக்குனால வருகிற ஒலி வண்டுக்கு சமானம் என்று சொல்லுகிறார் சாமி. மூக்கே நீ முரலா, அதுக்கு மூக்குனாலேயே பாடிவிட்டா ரொம்ப தப்பு. மூக்கு இல்லாட்டினா பாடவே வராது. பாடி காட்டுமா சரியா வராது. ஆமா மூக்கு ஒலியும் வாய் ஒலியும் சேர்ந்து வரும்போதுதான் அது நன்றாக இருக்கும். வாய்னாலேயே பாடிவிட்டாலும் ரொம்ப தப்பு. எப்படி பாட முடியும், நிச்சயமா பாட முடியாது. இந்த மூக்கும் வாயும் சேர்ந்து வரும்போதுதான் பாலும் டிகாசனும் போல. ஆமா பாலும் சர்க்கரையும் போல, பாலும் தேனும் போல. மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கன் அணை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. மூக்கே நீ முரலாய் வாயே வாத்து கண்டாய் மதையானை உரி போர்த்து பெய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். எளிய வழிபாடு. உன்னை தேங்காய் பழம் வாங்கிட்டு போ, போய் புஷ்பம் வாங்கிட்டு போ கோயிலுக்கு, போய் பாடிவிடு, நினைத்து விடு, கண்டு விடு, கும்பிட்டு விடு. எவ்வளவு எளிய வழிபாடு பார்த்தீங்களா. ஆமா அதுக்காக வந்து விளக்கு போடுறதோ கோயிலுக்கு அர்ச்சனை பண்றதோ தப்பு என்று நான் சொல்லிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இல்லைன்னா இந்த வழிபாடே போர்மானது என்பதுதான் கருத்து என்று நான் நினைக்கிறேன். வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர்வும் தடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை. நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழில். இந்த உறுப்புக்கெல்லாம் சரியா இருந்தா தானே அந்த தொண்டு செய்ய முடியும் இல்லையா. ஆமா கை நல்லா இருந்தாதான் இவருக்கு தூக்கி கும்பிட முடியும். என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாதே இல்லையா. கையோ காலோ நம்ம செயல் இழந்து விட்டதுன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கடவுளை நாம கேட்டுக்கிறது நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிர் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா நின் சீரடிக்கு வைப்பாய் அப்படின்னு கேட்டார் திருப்பூர் சந்நிதி முறையில. ஆமா இன்னொரு பாட்டு நோயொரு பக்கம் துயரொரு பக்கம் நுழைந்த கழிப்பே ஒரு பக்கம் என்னை அழைக்க நொந்தேன். என்னை நீ ஒரு பக்கம் வெறுத்தால் என் செய்வது நேய வள்ளி ஆயொரு பக்கம் மண்ணும் படனாபுரி ஆண்டவனே என்று கூட ஒரு பக்தர் பாடினாரே. ஆமா நாம கடவுளை கேட்டுக்கிறது செல்வம் அப்புறம் கல்வி அப்புறம் குடும்பம் அப்புறம் இந்த உடலை நோயிற்று அடராமல் என்னை காப்பாற்றி விடு என்பதுதான் நாம முதல்ல கேட்கிறது. பாக்கி எல்லாம் சம்பாரிச்சு விட முடியும், இதை சம்பாதிக்க முடியாது தானே. வாரியார் சாமி சொல்லுவார் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரலாம் ஆனா ஒருத்தர் மாத்திரம் வரக்கூடாது, அது டாக்டர் அப்படிம்பார். எவ்வளவோ சொன்னார் அவர் அப்படி. அவர் சொல்லுவார் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரலாம் டாக்டர் மாத்திரம் வரக்கூடாதுன்னு. அந்த கருத்து தானே இது அல்லவா?
1: ஆமா, கைகால் குப்பி தொடீர் கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்தபர்மனை கைகால் குப்பி தொடீர் ஆக்கையார் பயனின் அரண் கோயில் வலம் வந்து பூ கையாலட்டி போத்தி என்னாதே ஆக்கையார் பயனின் கால்களார் பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோகரணன் சூடா கால்களார் பயனின் உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தலெல்லாம் நமக்கு உற்றார் அருளரோ இருமான் திருப்பன் போலோ ஈசன் பல்கணத்தெண்ணப்பட்டு திருமாரேந்திரன் சேவடிக்கு சந்தங்கு

0: தேடி கண்டுகொண்டு திருமாவோடு நான்கும் தேடி தேவனா தேவனை நான் மயிலாப்பூர்ல பார்த்தேன், திருவொற்றியூர்ல பார்த்தேன்னு சொல்லல, இங்கேயே கண்டுகொண்டேன். இங்க இருக்கிறான் இவன், இங்க தேடி கண்டுகொண்டேன். திருமாவோடு நான்கும் தேடி தேவனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருக்கழிப்பாலை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம், ராகம் மாயா மாளவ கௌ

உடல் நண்ணி வணங்குவல் கழிப்பதி காவலனே.

அவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே எதிபுள் மொழியாயிருந்தேத்தும் அவர்க்கு அதிரும் வினையாயின

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் வெண்ணர். நீ எதை வைத்து ஆடுகிறாய்? பெருமான் அபிஷேக பிரியர். ஆனா இவருக்கு என்ன தெரியுமா, கொற்றணும் தண்ணிய காலையில ஒரு தரம், ரெண்டாம் தரம் ஒரு தரம், முச்சி காலம் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம், ரெண்டாம் காலம், 6 தண்ணிய கொட்டு. அதனால புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. எங்க பூஜைக்கு என்னன்னு கேட்டா, 2 பா தண்ணி கொட்டு, சந்தனம் எல்லாம் பாடெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பண்ணிடலாம். பெருமானை வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணு, தண்ணி எடுத்து அதை பாரு, என்னமோ பெருமானே பெருமானே பெருமானேன்னு கொட்டு. அதை கொண்டே மகிழ்வான் பெருமான். வெறும் தண்ணியை கொட்டினாலே மகிழ்வோம். அதனாலதான் இப்ப எல்லாம் கூட பாலும் தண்ணியா இருக்கு. ஏன்னு கேட்டா, தண்ணியா கொட்டினாதான் நமக்கு புண்ணியம்னு தெரியுது. அதனால பாலில் தண்ணி கலப்பது எதுக்கு? திருக்கெல்லாம் திருமந்திரம் படித்ததுனால புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு. சிவசிவ திருமேனி மேல அந்த பால் அபிஷேகம் பண்ணோம்னா வெண்மையே தெரியுது. ஏன் தண்ணீர்ல பால் கலந்தது? பால்ல தண்ணி இல்ல, தண்ணியில சிறிது பாலும் கலக்கப்படும், சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். நீங்க நல்லா அபிஷேகம் பண்ணும்போது தெரிஞ்சு போகுது, காஃபி சாப்பிட்ட பிறகு பால் தெரியுது, அது போல அபிஷேகம் பண்ணும்போது தெரியும். பால் பண்ணும்போது நல்ல அருமையான பாலா இருந்த அந்த திருமேனியில அப்படியே வெண்மையால காட்சி அளிக்கும். இது வச்சவனே ஒண்ணும் இல்லையே சிவசிவ. ஏன் அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது? ஊரை சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம கொடுத்து வைத்த புண்ணியம் அவ்வளவுதான். ஆனா அப்ப அப்படி இல்லை. ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அருமையா நெய் அபிஷேகம் என்ன, பால் அபிஷேகம் என்ன, தயிர் அபிஷேகம் என்ன, பண்ணி அபிஷேகம், நல்ல அன்பாகவும் நல்ல செம்மையான சந்தனம். இப்ப நம்ம சந்தன அபிஷேகம் பண்ண முடியாது, என்ன பண்றோம்? இவ்வளவுண்டு இப்படி கரைச்சிக்கிறாங்க, கரைச்சிட்டு அதை முழுசும் ஊத்துறதுக்கு முடியல, அதனால இப்படி இப்படி ரெண்டு தலையில சுட்டு சுட்டி இது ஊத்து தண்ணிய. அதே போல ஆமா, தினமும் சந்தன அபிஷேகம் பண்ண முடியுதா? கிடையாது. அதே போல இந்த திரவியம் அறிக்கையா, திருமஞ்சல திரவியம் இருக்கு, அதை வந்து எந்த உண்டு போடுறது, அதை கலைக்கிறது, அப்படியே 2 சொட்டு விட்டு உடு தண்ணிய, தண்ணியாவது விடப்பா, கொஞ்சம் 2 குடம் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு விட்டு நம்ம தண்ணியை கொட்டினாலே போதும் அவருக்கு. நம்ம அவ்வளவுதான் செய்ய முடியுது நம்ம. எனவே ஆடினாயினரு நெய்யோடு பால் தையல், அந்தனர் பிரியாத சிற்றம்பலம், தில்லைவாழந்தர்கள் அங்கேயே தங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அருமையான இடம் நாடினாய் இடமாம். நீ எங்கே நல்ல தேர்ந்தெடுத்து சிற்றம்பலத்தை நாடினப்பா. ஏன்னா இங்க இருக்கிற தில்லைவாழந்தில் நல்ல அருமையான வழிபாடு, தினமும் நல்ல வழிபாடு செய்வோம். அதனாலதான் இன்னைக்கு அந்த 6 நடராஜா அபிஷேகம் 6 சிறப்பாக கொண்டாடுறது. ஏன்? அவர் அபிஷேக பிரியர். இது மாதிரி நல்ல தில்லைவாழந்தர்கள் விடாம நல்ல அந்த நெய்யும் பாலும் தயிருமா இருந்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிருக்காங்க இல்லவா? அதை 6 மிக சிறப்பாக இன்னைக்கு வழிபாடு செய்கிறோம் இல்ல. என்ன அப்படிப்பட்ட இடத்தை நாடினா இடமாம் நரும் கொண்டு நெய்ந்தவனி பாடினாய் மறையோடு பல்கீதமும் அப்படின்னு. இப்ப பெருமான் பாட்டை கேட்கிறவர் மட்டுமல்ல, தானும் பாடுவார்னு. நீங்க அதனாலதான் ஜாக்கிரதையா பாடணுங்கிறது. ஏன்னா அவருக்கு பாட்டே தெரியாது, ராகமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டு எதுன்னு சொல்லிடலாம். அவர் நல்ல அருமையா பாடினாய் மறையோடு பல்கீதமும் அருமையா பாடுவார். நடனாட தெரியுமா ஆடுவார், பாட தெரியுமா பாடுவார், மடாராடா. என்ன சார் உங்க வீட்டுக்கு பக்கத்து விடாவது சிவபெருமான் கூட? ஆமா, பாட தெரியுமா அவ்வளோ அருமையா பாடுவார், ஆட தெரியுமா அவ்வளோ ஆட தெரிவார்னா என்ன உங்ககிட்ட பகுத்து விடா சிவபெருமான் கூட? இல்ல சார், எல்லாம் நம்ம நாங்க மாதிரி இருக்கிற மயிலாடுதல் தான், சிவகாசி மாதிரி தான் அங்கேயே இருக்கு, எல்லாம் மக்கள் தான் இருக்கிறாங்க. பின்ன எப்படி பாடினா அருமையா பாடுவார்? இசையோட பாடுற நல்ல நடிப்பார் இப்படி தெரிந்தாரு. திருமுறைகளாலதான் பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் ஞானசம்பந்தர். எங்க பெருமான் பாடுறது எஸ் ஆர் ரசிகர்ல என்ன பாட முடியாதுன்னாரு, அதுக்கு சிவபோதங்கள் தான். சிட் டவுன் போன உட்காந்துரும். இவர் பாற நேரம் பாடி ஆற நேரம் ஆற வரைக்கும் ஆ அருமை அருமை அருமை அப்படின்னு சொல்லுமா. பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும்ப்பா. அதனாலதான் அவர் பாடர் சரை நெடு. அருமையான தேவாரம் அல்லவா மாதர் மடப்பிடிங்கிறது. அது மாதிரி இப்ப எல்லாம் சொன்னதுனால நமக்கு ஒரு பாடமும் தெரியும், இசை கேட்கவும் தெரியும் தெரியும். இல்லை நம்ம வீட்டுக்கு அடுத்து விடா சிவபெருமானோடு. அப்படி இருந்தா நாம ஏன் இப்படி சந்தில் நிக்கிறோம்? நம்ம வீட்டுக்கு அடுத்து விட்டுக்காரு சிவபெருமானா இருந்தா ஆறார் ஆறாரா உங்களுக்கு எல்லாம் கடிதம் போட்டு எல்லாம் உரைச்சி எல்லாருமே சிவகாசி ஐயா நீங்க சிவ காசி அல்ல, இது சிவ லோகமே இங்க இருக்குது, வாங்க இங்கேயே போயிடுவோம், நல்லா சேர்ந்து போட மாட்டோமோ, ஏன் இப்படி பிராணம் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம்? அப்படிலாம் இல்லை அல்லவா. எனவே பாடி நாய் மறையோடு பல்கீதமும் அருமையான வேதமும் பாட தெரியும், பல்வேறு அருமையான பாடலும் பாட தெரியும்பா. பல்சடை பனி கால் கதிர் வெந்திங்கள் சூடினாய் தலையில கங்கையும் பிறையும் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காய். அருளாய் சுருங்கயம கொள்வினையே. நான் செய்த அந்த பழமையான வினை தன்றன்னா இருக்கு சாமி, அது நீ ஒரேடியா போக முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கொடுத்துரும், அந்த வினையெல்லாம் நீங்க முடியாது செய்யுது சாமி என்று போய் ஒன்று வேண்டுகிறேன் அல்லவா. இந்த பதியத்தை பாடிக்கொண்டு போகிறார். இதுல மூன்றாவது பாடல் பாருங்க. மூன்றாவது பாடல் ஒண்ணு இப்ப பெண்டிங்கில் வச்சேன்ல, என்னது? தில்லை மூவாயிரவர்களும் கணநாதர்களாக தோன்ற அந்த காட்சியை கண்டு ஞானசம்பந்தர் திருச்சிற்றம்பலம் சென்றார், சென்று இந்த பதிகத்தை பாடினார் என்பது சேக்கிடார் தருகிற வரலாறு. அதுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? பக்தர்களாகிய நாம் கன்னத்தில் போட்டுக்கிட்டோம், அடாராடா தில்லைவாடந்தர்லாம் சிவகங்களா காட்சி எடுத்தேன். ஆனா ஆராய்ச்சி மாணவன் கையை கட்டிக்கிட்டான். ஐயா இப்படி சிவகணங்களாக காட்சி அளிக்க கண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று பையன் கேட்கிறான். அதுக்கு இந்த மூன்றாவது பாடல் ஆதாரம். அதுக்காக சொல்றேன் இப்ப பாருங்க மூணாவது பாட்டு. நீலத்தார் கழுத்து நீலத்துகார் கரிய மிடற்றார். நீல நிறம் பொருந்திய கரிய கழுத்து இருக்குமா யாருக்கு? தில்லைவாழந்தனருக்கு. ரொம்ப ஒரு அன்பர். ஒரு ஒரு ஒரு ஓரிரு ஆண்டுகள் நம்ம தில்லையில போய் பல்கலைக்கழகத்துல பணி செய்யும்படியான ஒரு பேர் இருந்தது. அப்போ ஒரு சிவ அந்த தில்லைவாதம் படிச்சவர் அவர் இப்போ போனாலும் கூட, ஐயா நான் உங்கள் மாணவனியா அப்படி நான் திருநீர் தரும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுயா, நீங்கள் தருணியா திருநீர் அப்படின்னு சொல்கிற ஒரு கருவன் தில்லைவாதம். ஆனால் அதெல்லாம் போட்டே நீங்கள் சிவ இப்போ நடராஜ பெருமானை தீண்டி வழிபாடு செய்கிறீங்க அப்படிலாம் சொல்லப்படாது யார். இல்லையா நான் உங்கள் மாணவன் தானையா அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருக்கார். பாவம் அது அவர் பக்கா கருப்பாக இருக்கார். அதனால இங்கே இப்போ என்ன சொல்கிறார்? ஐயா தலைமுதல் கால் வரை ஒரே சோப்பு, இங்கே மட்டும் கருப்பு கழுத்து மட்டும். நீலத்தார் மிடத்தார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார். தில்லைவாழந்தனுக்கு ரெண்டு கண்ணு உடையங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். நெற்றி மேல் உற்ற கண்ணினார் நெத்தி கண் உடையவரா சிவ சிவ. பற்று சூலத்தார் எந்த தில்லைவாழந்தன் கையிலையும் விபூதி பையதான் இருக்குமே தவிர கையில சூலமா வச்சுக்கிட்டு இருக்குது சிவ சிவ. சூலம் கையில வச்சிருக்கான். சூலத்தார் சுடலை பொடி நீர் அணிவார். அவங்க எல்லாம் குழைச்சிட்டு 16 இடங்கள்ல தண்ணீர் அணிஞ்சிருப்பாங்க. இது உடம்பெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியா இருக்கான். சுடலை பொடி நீர் அணிவார் சடையார். திருச்சடை வச்சிருக்காங்களா, குடுமி வச்சிருக்கிறாங்க, ஜடை எங்க வச்சிருக்கிறாங்க சிவ சிவ. சடையார் சீலத்தார் தொழுது ஏத்து சிற்றம்பலம். இப்படிப்பட்ட பண்புனை உடையவர்களாகிய தில்லைவாழந்தனர்கள் ஏத்துப்படியான திருச்சிற்றம்பலம் என்கிறார். இந்த பாடலை அடித்தளமாக கொண்டுதான் சேக்கிழார் பெருமான், ஐயா தில்லைவாழந்தனர்னா ரெண்டு கண் தவிர நெற்றி கண் இல்லே, உடம்பெல்லாம் சிவப்பா அல்லது உடம்பெல்லாம் கருப்பா இருக்குமே தவிர கண்ட மட்டும் கருப்பா இருக்காது, கையில சூலம் இருக்காது, உடம்பெல்லாம் 16 இடங்கள்ல தண்ணீர் அணிந்திருப்பாங்களே தவிர உடம்பெல்லாம் திரும்பி அணிந்திருக்க மாட்டார்கள். எனவே தில்லைவாழந்தனர்கள் சிவகணநாதர்களாக காட்சி அளிக்க அதை கண்ட எங்கள் ஞானசம்பந்தர் வணங்கி சென்ற பிறகு இந்த பாடலை பாடினார் என்று வரலாறு வைக்க காரணமாயிற்று. எனவே பெரிய புராண வரலாறு எதன் எந்த அடிப்படையில் வரப்பட்டது? திருமுறைகளினுடைய அடித்தளத்தில் இருந்து பாடப்பட்டது. குறிச்சுக்கடா இந்த ஞானசம்பந்த தேவாரம் பிகச்சி எடுத்துக்கிறியா என்ன? ஆமாம் சார், இது ரொம்ப நாளாக தகராறுங்க. எப்படி இந்த தில்லைவானந்தனர் வந்து இந்த மாதிரி சிவகணங்களாக காட்சியளிக்க ஞான சம்பந்தர் கண்டு பாடினார்னு சேக்கலா சொன்னதுக்கு என்ன ஆதாரம்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. வச்சுக்க, இந்த பாட்டுல மூணாவது பாட்டு குறிச்சுக்கோ. ஏன் தில்லைவானந்தர்களை நெற்றிக்கன் உடையர் என்றும் ஜடை உடையர் என்றும் கையில் சூழமுடையவர் என்றும் என்று குறிப்பதனால், ஞான சம்பந்தர் திருக்கண்களுக்கு இவர் சிவகணநாதராக காட்சியளித்தார் என்ற வரலாற்றை எங்கள் சேக்கலார் சொன்னார். அப்ப வரலாறெல்லாம் எப்படிப்பட்ட வரலாறு? திருமுறையினுடைய அடித்தளத்தில் எழுந்த வரலாறு. சிலவற்றிற்கு நமக்கு இன்னைக்கு காரணம் தெரியாமல் இருந்தா நம்முடைய மூளை காரணம், ஆனா நூலில் குறையில்லை. முனிவாச சொல்றார், உன்னாலடியா பதந்தந்தாய், பெருமானே நீ தந்ததை நல்லா தந்திருக்கிற, ஏன் புத்தி யான் அது அறியாதே கட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன். பெருமான் தந்தது எல்லாம் அழகா தந்திருக்கார், நம்ம அறிவு பின்பற்ற முடியல. நாம் என்ன பண்ற? ரொம்ப அருமையான திருவாசகம், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உன்னுடைய கருணைக்கு உன்னுடைய பேற்றுக்கு எதுவும் எந்தவித குறைச்சலும் இல்லப்பா, என்னால் அவ்வளவுதான். உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன். திருவாசகம் உண்மையிலேயே கண்ட உருக்கும்னா உருக்கத்தை தம்பல் இல்லவா அப்படி. எனவே இந்த அருமையான இன்னைக்கு சேக்கலார் வரலாற்றுல சில இடங்களுக்கு வந்து நமக்கு காரணம் தெரியாம இருக்கலாம்னா நம்ம மூளை குறவு, ஆனா அவர் அருமையா தான் செய்திருக்க. காலப்போக்கில் நம்முடைய மூளை பெருமானுடைய திருவுருள் கொண்டு உணரணும், உணர்ந்த போது உணரும், இன்னைக்கு என்ன தெரியாது. ஆகவே இதுக்கு ஏதோ நல்ல வேலையா தெரியும். எனவேதான் இப்படி காட்சி அளிக்க இவரை வணங்கி பிறகு சென்று வணங்கினார் என்று வரல ஆரம்பித்தார் நம்முடைய சேக்கலார் பெருமான். ரொம்ப அருமை. அதனால் அந்த மூன்றாவது பாட்டு இது எப்படி குறிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெரிய பிராணத்தில் 174வது பாட்டு, ஆடி நாயினரு நெய்யோடு பால் தயிர் என்றெடுத்து ஆர்வத்தால் பாடினார். நீங்கள் இதெல்லாம் படிச்சுன்னு இப்படி சொன்னோம்னு வச்சுங்க, ரொம்ப நம்ம பதினஞ்சு பதிகமெல்லாம் பண்ண முடியாது, மாதத்துக்கு 4 பதிகம் பண்ணலாம். இப்போ இந்த 10 15 பதிகம் படித்தாலே நமக்கு 7.5 ஆண்டு ஆகும் முடிப்பதற்கு. சிவ சிவ, நமக்கெல்லாம் ஆயுள் என்ன அப்படியே பவான்மா நீட்டிச்சிருக்கிறானா அது தெரியல, எல்லாத்துக்கும் நீட்டிச்சிருக்க, எங்களுக்கெல்லாம் சொல்ல முடியல எனக்கெல்லாம். அதனால் 25 பதிகம் போகணுங்கிறது என்னென்னு கேட்டால் நெட்டி போகிறோம். யோக்கியதையாக படித்தா 25 பதிகம்லாம் போகப்படாது, இல்லைங்களா? ஒரு 5 பதிகம் போகிறோம். ஏன்னா சேக்கலாரையும் வைத்துக்கிட்டு இவரையும் வைத்துக்கொண்டு அப்படிலாம் பதுசாக போனோம்னா போகணும். அதனால் இந்த பாட்டு ஆடினா

0: இந்த பதிகத்துல எத்தனாவது பாட்டுன்னு சொல்லல, உனக்கு அது கூட தெரியாத மக்குப்பையில நீ பாத்து படிச்சு பாத்துக்கிறான். அப்ப ஆமா, ஏன்னா அப்படி எடுத்து உரிச்சு சொலைய உரிச்சா கொடுப்பாரு அந்த பதிகத்துல ஒரு பாட்டுல, நீ படிச்சு கூடாத.
1: பதிய பாட்டு ஒன்றில் நீடு வாழ்த்தில்லை நான் மறையோர்தமை கண்ட நிலையெல்லாம் கூறுமாறு கோத்து.
0: தாம் சிவகணநாதராக கண்ட காட்சியை அந்த பாட்டுல அப்படியே வடித்து காட்டிருக்கிறார். கோத்து இந்த ஆடி நாயினருங்கிற பாடலை பாடினார். அதுதான் வேத வாக்கிரமருக்கு அடாராடா இந்த பாட்டுல இந்த பதியத்துல ஒரு பாட்டுல சொல்லியிருக்கார். அது எந்த பாடல் படிச்சு பார்த்தா மூணாவது பாடலாக தெரிகிறது. இந்த மூணாவது பாடலை வைத்துக் கொண்டுதான் தில்லைவாழ்ந்த சிவகணநாதராக தோன்ற அவரை வழிபாடு செய்து பின்னர் இந்த பதியத்தை பாடினார் என்று வரலாறு செய்வதற்கு இந்த மூன்றாவது பாடல் காரணம் என்று தெரியும்.
1: இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா தில்லையை பணிந்தாராம். பணிந்து பிறகு அங்கிருந்து புறப்பட போகிறார்.
0: எங்கன்னா அப்படியே அந்த நதிக்கரை வழியா அப்படியே போகணும் நினைச்சாராம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூட வர்ற இருக்காரா, அவர் வந்து அவருக்கு ஒரு விண்ணப்பம் செய்தார். ஞான சம்பந்தத்தை பெருமானே, ஞான சம்பந்தனுடைய திருவடி பல திருப்பதிகள் பெறுது அடிய அப்படிதான் சொல்லியிருப்பாரு. எங்க ஊருக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். மக்கு பையன் அர்த்தம், அவர் அடியவராக மாட்டார். அதனால ஞான சம்பந்தத்தை எப்படி பேசணும், வாய் குளரணும், தடுமாறணும், என்ன மிகப்பெரியவர் அவர். அதனால என்ன, திருவடிப்பட்ட இடமெல்லாம் சிவமனும் கமழும். சும்மா சொல்லும் என்ன என்ன ஒன்று ஒன்றும் இல்லை. அடியனுடைய பதி திரு இருக்கத்தும் புலியூர் அங்கே வந்து திருவடிப்படணும் என்று கேட்டுக்கொள்றார். யாரு, திருநீலகண்ட யாழ்ப்பாணர். தாம் பிறந்தது திரு இருக்கத்தும் புலியூர் விருதாயில் பகுதியில் இருக்கு. எங்கேயும் படுகிற திருவடி அங்கேயும் படணும்னு கேட்டார். அப்படி கேட்டுக்கொண்டதனால் இவர் எங்கிருந்து தில்லையிலிருந்து தொடர்கிறார் தம்முடைய பயணத்தை. ரொம்ப அருமை இதெல்லாம். ஒளியும் ஒளியில காட்டினோம்னா காட்டிகிட்டே போகலாம் இதை. ஆமாம் ஆமாம், அருமையா.
1: இருந்தடங்களும் பழனமும் கடந்து போய் எருக்கத்தம் புலியூரில் மருங்கு சென்றுற.
0: இப்பொழுது இதே என்ன உடனே பரப்பிட்டார். சரி, நம்ம அந்த இடத்துக்கு ஞானசந்தர் என்ன சொல்லியிருப்பார், சரி அடி என்னுடைய கால் படட்டும் என்று சொல்லியிருப்பாரா?
1: ஓ, நீர் தோண்டிய இடமா திரு இருக்கத்தம் புலியூரா, அப்படியானா நானும் சென்று காண வேண்டும் என்று சொல்லிட்டாரு. தவிர
0: தலை உச்சி கொளுத்துல, உச்சி கொளுத்தா ஞான சம்பந்தர் ஆகார். நம்ம போல ஒரு ஆள் சிட்டவன் உட்காருங்க, ஞான சம்பந்தரா இப்படி உட்காருங்களேன், ஏல அப்படித்தான் உட்காருங்களேன்னு சொல்லிவிடலாம்.
1: வைங்களா, இவர் இப்படி சொன்னவனே, அப்படியா நீர் அவதரித்த பதியா திரு இருக்கத்தம் புலியூரா, அப்படியானா செல்வோம்.
0: நான் கொடுத்து வச்சோம் சுவாமி அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படியாக திரு இருக்கத்தம் புலியூர் சொல்லுகிறார். இதோ திரு இருக்கத்தம் புலியூர். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், ஜம்மனு இப்ப ஞான சம்பந்தரோட செல்லுகின்றவர்கள், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவியாரோட நாம் போகின்றவர்கள். இப்ப திருக்கத்தம் புலியூர் இதோ வந்து விட்டது. அது அங்க கோவில்ல பெருமானை அருமையா பாடுகிறார்.
2: பூத பகடார் உரி போர்வை உடையான்மையோடும் உடனாயிடு கங்கை சடையான் எருக்கத்தம் புலியூதரு கோயில் விடையான் அடியேத்த மேவாவினைதானே இளையா

காலை விரையாதரே கொன்றே புடையான் விடையேறி வரையான் எருக்கத்தம் புலியோர் மகிழ்கின்ற திரையார் சடையானை சேர திருவாமே வீரார் முலையாளை பாகம் இசை வைத்து சீராவரு காலன் சினத்தை அழிவித்தான் ஏறான் எருக்கத்தம் புலியோரிரையானே வேறா நினைவாரே விரும்பாவினைதானே புகு நகுவெண் தலையேந்தி நானாவிதம் பாடி புகுவானையம் பெய்ய புலி தோல்வியற்கிட்டு தகுவான் எருக்கத்தம் புலியோர் தகைந்தங்கே.

அமதி சூடி நிகழ் முத்தின் சொத்தே இறையான் எருக்கத்தும் புலியோரிடங்கொண்ட கரையார் விடற்றானே கருத கெடும் வினையே புத்தர் அருகருதும் பொய்கள் புறம்போக்கி

துறைவானை சீரார்த்திகள் காழி திருவார் சம்பந்தல் ஆரா அருந்தமிழ் மாலை இவை வல்லார் பாரவரேத்த பதிவான் உறைவாரே.

0: இங்க ஒரு குறிப்பு, இதான் நாங்க பெரிய புராணத்துல இப்ப வருகின்ற உரையில தர்மயாதீன வழியில வரப்போகுது. 12 திருமுறைகளும் உரையோடு 16 வால்யம், ஞானசம்பந்த திருமுறை 3, திருநாவுக்கரச திருமுறை 3, 3 6, சுந்தர திருமுறை 7, திருவாசகம் தனி, திருக்கோவையார் தனி, ஆகவே 7 2 9 இல்ல. 9 திருமுறை 1 இல்லவா, எத்தாச்சு 10. 10 திருமுறை ஆகிய திருமூல திருமந்திரம் 3 தந்திரமாக தனித்தனியா 3 வால்யூமா வருது, 3 இதா வருது இல்லீங்களா, அது ஒரு 3. 13, 11 திருமுறை 1 ஒரு புத்தகம் வருது, 14. பெரிய புராணம் 2 காண்டமா 2 வருது, 16. இன்னும் 16 இருக்கு, 16 வால்யூமா வருது. அதனால இப்படி இப்படி வச்சோம்னு சொன்னா இந்த அளவு இன்னும் கூட உயரும். அதுல 12 திருமுறையே நீங்க கொஞ்சம் எழுதுங்கன்னு சொல்லிச்சு, எழுதுங்க. எழுதும் போது இந்த இடத்துல வருகின்ற பொழுது ஒரு குறிப்பு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ நம்முடைய ஞான சம்பந்தரோ அப்பர் சுவாமிகளோ சுந்தரரோ தம்முடன் வந்து வழிபடுகின்றவர்கள் யாரேனும் குறிப்பிடத்தவந்தர் வந்தால் அந்த குறிப்பிடத்தவந்தர்ல பதிகத்தில் வைத்து பாடுவாங்க, பதிகத்தில் வைத்து பாடுவாங்க, தான் பாடின பதிகத்தில் சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக திருநாவுக்கரசர் அப்போது யாரோட கூட 2 பேரும் சேர்ந்து வழிபாடு செய்கிறாங்க, எங்க திருப்பழனத்தில் கூட அப்போதையார் நிற்கிறார் பின்னால. இவர் பாடுகிறார் அருமையான பதியம் இல்லை, எது சொல்மாலை பயில்கின்றேங்கிறதுல அதில் பாதியத்தில் ஒரு இது என்னது, வஞ்சித்தன் வளைக்க வந்தான் வாரானே ஆயிடி. பெண்பால் அகப்பொருள் அந்த பாட்டெல்லாம் ஒவ்வொரு பாட்டு தான் படிக்கணும், அவ்வளோதான் ஒரு மணி நேரம் சொல்லணும் அது, இல்லைன்னா மகா பாவம்னு அர்த்தம், பாவத்தை தான் செய்யறோம் என்ன பண்ண. வஞ்சித்தன் வளைக வந்தான் வாரானே ஆயிடினும், ஏண்டி என்னை ஒரு காலத்தில் வந்து பார்த்து நான் உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னான்டி, அவன் இன்னி வரைக்கும் வல்லடி. அப்படி வராதுனால என்னன்னு கேட்டா, அவனை நினைச்சதுனால என் உடம்பு மெலிஞ்சு மெலிஞ்சு போய் வலையெல்லாம் ஃபிட்டா போட்டேன்னா இப்ப தானா கலகல்னு கீழே விழுந்துருது. வஞ்சித்தன் வளைக்க வந்தான் வாரானே ஆயிடும். சரி, அவனுக்கு எவ்வளவு என்னமோ வரல, ஆனாலும் பஞ்சீக்கால் சிறகன் பரந்தார்க்கும் பழனத்தான். திருப்பழன் அப்படின்னு கேட்டா நல்ல இந்த இதெல்லாம் பறவைகள் வண்டுகள் எல்லாம் ரொம்ப அருமையா எப்பொழுது நீங்க ஆரம் பண்ணி கொண்டே இருக்கும்படியான திருப்பழன். அவன் இந்த பழனத்துல பின்னால யார் இருக்கிறா, அப்புதிரிகள் நிற்கிறார், இவர் பாடுகிறார். அதனால இந்த அப்புதிரிகளை ஒரு வரி, அஞ்சி போய் களிமெலிய அழல் ஓம்பும் அப்போவி என்று இவர் பாடியிருப்பார். இதெல்லாம் ஒளி ஒளியில காட்டணும், மகாபாவிகள் காட்ட மாட்டான், போறான் நான் காட்டுறேன். இந்த வரி படிக்கும்போது என்ன சொல்லியிருப்பார், நாவுக்கா சார் உண்மையிலே சொல்றேன், அவர் பின்னால இந்த அஞ்சி போய் களிமெலிய அப்போதின்னு சொன்னவன் அவர் எப்படி இருந்திருப்பார், மக்கு பயிரோட நீங்கெல்லாம் படிச்சு யோகியதையா காட்டணும்னு அந்த அப்போது எப்படி காட்டணும், அந்த மெய்ப்பாடு அப்போதின்னு சொன்ன உடனே அப்படி காட்டணும், ஏன் அடியேன பாடுகிறார் அப்படி நிக்க மாட்டார், ஆஹா நம்ம நம்மை பற்றி நாவுக்கரசர் பாடுகிறான்னு சொன்னா அப்போது ஆகார். இந்த வரி பாடும்போது பின்னால இவர்கள் என்ன பண்ணணும், அப்படியே கருவிகரணங்கள்லாம் தழுதெழுத்து நம்மை பற்றி இது இது இது. ஆனா நாவுக்கரசர் பாடும்போது இப்படி பெருமானி பார்த்து பாட்டு எப்படி பண்ண, அஞ்சி போய் களிமெலிய அடல் ஓம்பும் அப்போதி என்று பாடியிருப்பார். மகாபாவிகள் இதெல்லாம் காட்டப்படாதா, நாடுக்கு போயிடுமாடா, நாடா போயிடும் அப்படி பாடிப்பார். குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் ஓடியே, அருமையான பதியம் இது, நான் பொருளெல்லாம் சொல்லல. இப்ப இப்ப அப்போதிரிகள் பின்னே இருக்கின்ற பொழுது அப்போதிரிகள் வைத்து பாடியிருக்கிறார் நாவுக்கரசர், அது போல சிறு தொண்டர் கூட வருகிறார் ஞானசம்பந்தர் பாடுகிறார். பைங்கோட்டு மலைப்பள்ளியில் நிறையா இருக்குது,
1: எல்லா பாட்டும் நிறைய பாட்டு
0: சொல்கிறேன், எல்லா பாட்டிலையுமே சொல்கிறது சரிங்களா, கல்லுயர்ந்த தோழினான்னு சொல்லுவேன் சிறுத்தொண்டர், ரொம்ப அருமையான தொடக்க முடியுது.
1: பைங்கோட்டு மலர் பொண்ணு,
0: பைங்கோட்டு மலர் பொண்ணுங்க ஒரு 2 பாட்டு தாழ்ந்தோம், அழிக்கானல் உணர்த்துணையோடு உடன் வாழும் அன்னங்காள் அன்றில் செங்காட்டம் கூடி அப்படியே கல்ல தோண வேணாமா, இன்னைக்கு இருக்கிற திருச்செங்காட்டம் கூடியில் 7 நூற்றாண்டு இருந்த திருச்செங்காட்டம் கூடி

0: ஞானசம்பந்தரும் சிறுத்தொண்டரும் கூட இருந்து வழிபாடு செய்து திருச்செங்காட்டம். அன்னங்கால் அன்றில் அகன்றும் போய் வருவீரே. ஏப்பா நீங்கெல்லாம் அங்கே ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணு ஆணும் பெண்ணு ஆணும் பெண்ணுமாவே சேர்ந்திருப்பீங்க, நீங்கள் பிரியவே மாட்டீங்க. ஏ ராஜா? ஆமாம், பிரிய மாட்டோம். சரி, எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் பிரிஞ்சு வரலாமா? என்ன சரி, கல்னவில் தோல் இது எப்படி பாடியிருப்பார்? ஞானசம்பந்தி நிற்கிறார், பின்னால சிறுத்தொண்டு நிற்கிறார். கல்னவில் தோல் சிறுத்தொண்டன். இது பாடும்போது சிறுத்தொண்டு எப்படி இருந்திருப்பாரு? இதையே நம்ம அடியேனு பற்றி, இது எதுக்கு அடியேனு பற்றின்னு அவர் கை. கல்னவில் தோல் சிறுத்தொண்டன் கணபதி சரம்மே.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருக்கஞ்சனூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருப்பாச்சிலாச்சிராமம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் வனநாடனே வழி துணை மருந்தே மாசிலா.

என்னை அஞ்சலெண்டருளாய் உறவு அமரர்கள் ஏறி ஆர்யனுக்கு உறவு அமரர்கள் ஏறி ஆடு பாம்பணிந்து அம்பலத்து ஆடிய அழகர் பாடு பாப்பல பகர்ந்து மற்று இம்மையில் பயனும் கூடு மேலையில் பயனும் கோதனைத்தையும் ஒருவும் வீடும் வாங்கும் வாணிகத் துரு விறகனை வியப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வரப் பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு தம்பிரான் தோழராகிய நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு அருமையான முறையிலே இந்த ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். மிக அழகான முறையிலே அவர் நமக்கு பல இடங்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் வழங்கிக் கொண்டே வந்தார் என்று பார்த்தோம். இறைவன் நம்மோடு எப்போதும் ஒன்றாகவே இருக்கின்றார் அத்துவிதமாக என்பதை மிக அழகாக ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று மிக அழகாக இந்த எல்லாம் ஆய் ஆய் என்று வருவது அவர் ஒன்றாக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. உடனாகி என்பதற்கு உடனாய் என்று சொல்லி வருகிறது. அடுத்து ஆண்டானை என்று வரும்பொழுது அவர் வேறாக இருக்கின்றார் என்று மிக அழகாக இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து உயிர்களுக்கெல்லாம் உபகரிக்கின்றார் என்ற அத்துவிதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த நிலையை இந்த பாடலின் மூலம் நமக்கு மிக அழகாக உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பாசம் என்று சொல்லும் பொழுது நாம் பதியினை பற்றியும் பசுவினை பற்றியும் ஓரளவுக்கு பார்த்தோம். அடுத்து பாசம் என்று சொல்லும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருள்கள். ஆணவம் அறிவை மறைக்கும், அது கேவல நிலையில சுத்தமா மறைச்சிரும் நம்மள. அதுக்கப்புறம் சகல நிலையில மாற்றி மாற்றி புரியும்படியாக மறைக்கும். ஒரு பொருளை நேரடியாக இதுதான் அதனுடைய தன்மை என்று உணராத வண்ணம் மறைத்து திரிபுணர்ச்சியை தரக்கூடியது. அடுத்து நம்மை அறியாமையிலேயே வைத்திருப்பதால் அந்த அறியாமையின் காரணமாக நாம் புதிது புதிதாக வினைகளை ஈட்டிக்கொண்டே இருப்போம், இருவினைகளை. அந்த வினைகளை சைவ சித்தாந்தம் கண்மம் என்று சொல்லுகின்றது. அந்த கண்மத்தினால்தான் நாம் பிறவிக்கே வருகின்றோம். அப்ப பிறவி நீங்கணும்னா வினை செய்யறத நிறுத்தணும். ஆனா எப்படிலாம் நம்ம வினையை ஈட்டிட்டு இருக்கோம், அந்த வினையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது நமக்கு புரிவதே இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும், அதாவது தெரிந்தும் தெரியாமலும், மனம் வாக்கு காயம் என்ற மூன்றாலும் நாம் வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வினை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,

அப்புறம் அனுபவிக்கக்கூடிய வினை பிராரத்தம். பல பிறவிகள்ல பிறந்தப்புறம் செய்து செய்து சேர்த்து வச்சுக்கொள்ள, அது இறந்தப்புறம் அது புறம் போய் சேர்ந்துருது. அது பூரா ஒரு பக்கம் சஞ்சிதமா இருக்கு. இப்போது மீண்டும் புதிதாக ஆகாமியம் என்ற வினையையும் நாம் சேர்த்து கொண்டே வருகின்றோம். ஆக இந்த வினையிலிருந்து என்றுதான் நாம் விடுபடுவது அப்படிங்கும் போது, நமக்கு பல இடத்துல நம்முடைய திருமுறைகள் வந்து இறைவனிடம் விண்ணப்பத்தை வினை நீக்கும் பொருட்டு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சளைக்காமல் நமக்கு வினை நீக்கத்திற்காக பல இடங்களிலே பாடல்களை வழங்கி இருக்கின்றார்கள். இப்போ வினை அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். நம்மால் ஈட்ட, உயிர்களால் ஈட்டப்பட்ட ஒன்றுதான் வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த வினைக்கு ஏற்ப நமக்கு நன்மை தீமைகள் எல்லாம் கிடைக்கின்றது, அதாவது இன்ப துன்பங்கள் நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் நாம் செய்த வினைகள் தானே தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு அந்த வினை பயன் யாரால் ஊட்டப்படுகிறதோ, ஒருத்தரால நமக்கு ஒரு மனக்கவலை வருதுன்னா அவங்க மேல கோபப்பட்டு திருப்பி நம்ம ஒண்ணு அவங்கள கோபப்படுவோம், அந்த ஒரு எண்ணமே நமக்கு ஒரு பிறவியை கொடுக்கும், ஒரு பாவமாயிரும். அல்லது அவங்கள திட்டுவோம், அதுவும் பாவமாகி நமக்கு பிறவியை கொடுக்கும். அல்லது நமக்கு இந்த துன்பத்தை அவங்க செஞ்சுட்டாங்க, பதிலுக்கு அவங்களுக்கு எப்படி துன்பம் செய்யலாம் என்று யோசித்து ஒரு துன்ப செயலை செய்வோம், அல்லது அதன் மூலமாகவும் நாம் பிறவிக்கு வருவோம். அப்ப இந்த மூன்றும் நாம் செய்கின்ற தவறு. இந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. ஆனா எப்படியோ வாழ்க்கையில இது இந்த பொறுப்பா இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா அடுத்தவங்க மேல பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கோபம் இதெல்லாம் நமக்கு வரவே வராது. அப்படி வராம யாவர்க்குமாம் இன்னுரை தானேன்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி, அப்படி இனிமையாக பேசிக்கொண்டு மற்றவர்களை புண்படுத்தாமல் வாழ பழகி கொண்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக வினையும் கிடையாது, துன்பம் கிடையாது. முதல்ல பிறவி வருது, பிறவி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல வந்து நம்ம பாவத்தை நிறைய செஞ்சாதானே நமக்கு துன்பமே வரும். அப்ப நம்ம வந்து துன்பம் வராம இருக்கணும்னா பாவம் செய்யாம இருக்கணும். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு எது காரணம்னா நம்ம செய்த வினைகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அழகா சங்க இலக்கியமும் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்போ இந்த நினைவு வந்து நம்ம மனசை விட்டு மாறவே கூடாது. என்னாலதான் எனக்கு இன்ப துன்பம் வருகிறது, யாரும் இதற்கு கர்த்தா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருந்தாச்சுன்னா பூசலே இல்லாம வாழ்க்கையை எளிதாக கொண்டு போறோம். அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்க இருக்க போகுது, இது திருமணத்துக்கு பின்பு டைவர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வரும், வரவே வராது. அப்போ அருளாளர்கள் எல்லாமே நமக்கு இந்த கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பாக்கோம். அப்போ இதுவரைக்கும் நாம எடுத்த பிறவிகள்லாம் அப்ப உள்ள நம்முடைய உடம்பெல்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் இறந்த உடம்புகள். அந்த இறந்த உடம்புகளால் நுகர்ந்தது போக மிச்சம் இருக்கிறது. ஏன்னா நம்ம செஞ்சதை கொடுத்துட்டே வந்திருக்காரு இல்லையா, அந்த உடம்புகளால் நாம் நுகர்ந்து முடிச்ச மிச்சம் இல்லையா. அப்புறம் பிறந்த உடம்பால இப்ப நம்ம முகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுவும் ஒழிய இன்னும் நம்ம புதுசு புதுசா நுகர போறோம். சொல்லலாம் சொல்லுவோம் நமக்கு, அதாவது இதுதான் விதிங்கிறதெல்லாம் புரியுது, தியரி புரியுது, ஆனா பிராக்டிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்ப இன்னும் நுகர வேண்டிய வினைகளும் பாக்கி இருக்கு சரியா. அப்போ இறந்த உடம்புகளால் அனுபவித்தது இப்ப பிறந்த உடம்பால எடுத்து அனுபவித்துக் கொண்டிருப்பது, இது போக மிச்சம் இருக்கக்கூடிய வினைக்கு தொல்வினை, பழவினை, சஞ்சிதம் என்று பெயர். இப்ப நம்ம நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டே, நுகர்தல் என்றால் அனுபவித்தல், அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அல்லவா, அதற்கு பிராரத்துவம் என்று பெயர். இந்த வினையை அனுபவிக்கும் போதே மேலே வந்து நம்ம புதுசா வினை ஈட்டுகின்றோம் அல்லவா, தினந்தோறும் ஏற்றும். அது மனம் வாக்கு காயம் மூணு, அதுல தெரிந்தும் தெரியாமலும் ரெண்டும் இருக்கு. அதுல இப்போ ஒரு வழிபாடே நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழிபாட்டுல வந்து நம்ம இது எல்லாமே இறையருளாலும் குருவருளாலும் நிகழ்கிறதுங்கிற உணர்வோட செஞ்சாத்தான் நம்ம தப்பிச்சோம். அங்கேயும் எனக்கு எவ்வளவு பாடல் தெரியும், நான் எவ்வளவு தலம் போயிருக்கேன், நான் எவ்வளவு விருட்சங்கள் வச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு பூவும் எனக்கு எவ்வளவு பத்திரங்களும் கிடைக்க தெரியுமா, நான் எவ்வளவு நேரம் பூஜை பண்றேன் தெரியுமா, என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நினைச்சோன்னா இது எல்லாமே தவறுதான். இந்த மாதிரி ஒரு தன்முனைப்போட தவறுகள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமா அதுவும் நமக்கு வினையாக மாறிவிடும். எல்லாமே பெருமான் நினைச்சாதான் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல இருக்க பூவை கூட பறிச்சு நம்ம வச்சிருக்க சுவாமி மேல போடுறதுக்கும் நிச்சயமா அவரோட அருள் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த இவ்வளவு எவ்வளவு காலமாவோ நம்ம போற வார பாதையில எல்லாம் பார்த்திருப்போம் அந்த பூக்கள் எல்லாம் இறைவன். ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஊமத்தம்பூவும் தும்பப்பூவும் எடுத்துக்கிடுவோம்,

0: நம்முடைய சிறு பிராயம் முதல் கொண்டு நம்ம எல்லாம் எங்க போனாலும் வந்தாலும் தெருவில் அதை பார்த்துருப்போம். அப்ப அது ஊமத்தன் செடியாகவும் தும்பை செடியாகவும் தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனா இன்றுதான் அது அதை கூட அந்த தும்பை பூவெல்லாம் பொடி பொடியா கிராமங்கள்ல பறித்து அப்படி ஒரு பூவுக்குள்ள ஒரு பூ அப்படி வட்டமா சொருகி அதை முறுக்குன்னு சொல்லி எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் விளையாடுவோம். இவ்வளவுதான் நமக்கு அந்த நூலை பத்தி அப்ப தெரியும். ஆனா நமக்கு பக்குவம் வரும்போதுதான் சுவாமி புஷ்ப விதி மூலமாக இவை இரண்டும் எவ்வளவு மேன்மையானது சிவபூஜைக்கு என்று உணர்த்துகின்றார். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளா இருந்தாலும் அது நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வரும்போதுதான் நம்ம பயன்படுத்திக்கின்றோம். இல்லையா, அந்த தும்பப்பூவை சுவாமி சரசுல வச்சாச்சு அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்பது சொல்லப்பட்டிருக்க. ரொம்ப ரொம்ப உயர்ந்த பூ வந்து தும்பை பூ சிவபூஜையில. நம்ம தர்மயாதீனம் 26வது சன்னிதானம் நித்திய பூஜையில கண்டிப்பாக தும்பை பூ இல்லாம பூஜையே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க, அப்ப நம்ம புதுசாக ஆகாமியத்தையும் சேர்த்து கொண்டிருக்க புது வினை. அப்ப பிறந்த உடம்பால் முகந்து நின்ற வினைகளை அந்த உடல் விடுற வரைக்கும், அதாவது ஆயுள் எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம அதை நுகர்ந்து கொண்டே இருக்க போறோம். அதை துய்த்தல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது துய்த்து தீர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுகர்தல் துய்த்தல் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அது வரைக்கும் இந்த ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடுறோம். ஆனா இறை வழிபாடும் நல்லொழுக்கத்தில் தலை நிற்றல் அப்படிங்கிற விஷயங்களோட நம்ம இருந்தோம் என்றால் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு பதிக பாராயணம் பண்ணி நாமத்தை சொல்லி சிவ புண்ணியங்களை செஞ்சா நமக்கு வந்து வினையே இருக்காதா, பாவமே இருக்காதா அப்படின்னு ஒரு ஐயம் வரும். அது இருப்போம், இல்லாமல்லாம் போகாது. ஆனா இந்த வழிபாட்டினால் அல்லது இந்த நல்லொழுக்கத்தில் தலைப்படுவதால் அது வல்வினை மெல்வினையாக மாறிடும். ஒரு பழமொழி உலகியல்ல சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சும்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், இன்னொரு பழமொழியை சொல்லலாம், தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம். தம்பிரான்ங்கிறது நம்முடைய சிவபெருமான் தான். தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம்ன்ட்டு. இப்ப மோசமான ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்திருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ, அது எந்த பிறவில செஞ்சதோ தெரியாது. ஆனா சாமி அதை இந்த பிறவில நம்மால் எவ்வளவு தாங்க முடியுமோ அதற்கு தகுந்த நல்வினையும் அதற்கு தகுந்த தீவினை, அந்த ரெண்டின் பயனான புண்ணிய பாவங்களை இன்ப துன்பமாக நமக்கு ஊட்டுவிக்கின்றார். அதுவும் நம் பொருட்டு, நம் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் பொருட்டு தான் நமக்கு அவர் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வல்வினை தாக்குனா நம்மால தாங்கவே முடியாது. அது அப்படியே வல்வினையாக நம்மை தாக்காமல் அது இப்போ நம்ம வந்து தினந்தோறும் காலையில இருந்து இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அப்புறம் நமக்கு வேண்டாத மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் காதுல விழும், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்ணில் படும். அப்ப இதெல்லாம் எதுக்கு நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பார்த்தாவது நம்ம திருந்திக்கிடணும். நம்மை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, எவ்வளவு மோசமான கஷ்டங்கள் எல்லாம் எல்லாரும். இப்ப நமக்கு ஒரு நோயினா நம்ம வருந்து ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என் காலெல்லாம் எப்படி வலிக்குன்னு நம்ம வருத்தப்படுவோம். ஆனா நம்மை விட மோசமான ஒரு நோயாளி இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது அப்ப இறைவன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கல, ஏதோ நம்ம செஞ்ச ஒரு வல்வினையே மெல்வினையா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். இறைவன் என்ன செய்தாலும் நம் நன்மைக்குத்தான் என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு உறுதி வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அது நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடல்கள்ல எக்கச்சக்கம் இருக்கும். பல இடங்கள்ல அவர் நமக்கு நல்லா அதை சொல்லிக்கிட்டே போவார். இப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு இடையறாத ஒரு இறை உணர்வு நம்மிடம் இருக்கும் என்றால் வினை நமக்கு வல்வினையாக தாக்காமல் மெல்வினையாக வரும். சரி பரவாயில்ல, இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம், சுவாமி நம்ம கூடவே இருக்கார், கங்காணியாக இருக்கின்றார், எழுதும் கிண்கணக்கு இன்னம்பர் ஈசனாக இருக்கின்றார், நமக்கு கூடவே இருந்து நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள கடத்தேத்தி கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து. நான் தான் சொல்லிட்டார்ல, இவரே முதல் பாட்டுல சொல்றாருல, மனத்துள் வைத்தாய் அப்படின்ட்டாரு. நான் ஏன் பித்தான திட்டுனாரு, இவர் தானே திட்டுனாரு. அப்ப வந்து பொது நிலையில இறைவன் அவருக்கு அருள் செய்திருக்கின்றார். அப்புறம் அவர் சிறப்பாக தன்னை அவர் மனசுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம், நான் இப்படி பேசிட்டேன்னா உனக்கு அடிமையா இருக்க முடியாதுன்னு வாதிட்டுட்டனே அப்படின்னு சொல்லி, அதனால அதுக்கப்புறம் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லுகின்றார். எல்லாமே இறைவன் உணர்த்தினால்தான் நாம் உணர முடியும், அவரை வழிபட முடியும் என்பதை இந்த பாடல் நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவா அந்த பதிகம்புரம் சொல்லியிருப்பார் மகுடமாக. அந்த மகுடமே நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்தால இந்த மாதிரி வழிபடணும், அதுல பாடணும். பாடுதல் வந்து சரியை, அப்புறம் சரியை பண்ணி உங்களுக்கு தெரியும், நந்தவனம் வைக்கிறது, பூ பறிக்கிறது, பூ தொடுக்கிறது, சுவாமிக்கு கொண்டு பூவெல்லாம் சேர்க்கிறது, அலகிடுதல், மேலுக்கிடுதல், இது போன்ற பல பணிகள் நமக்கு அதுல வந்துகிட்டே இருக்கு. பாடுவது என்பது இந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம் என்பதுல முதலாவதாக வரக்கூடிய சரியை. அப்ப பண்ணோட பாடணும். முதல்ல தனிப்பாடல்கள்லாம் மிகுதியாக பாடியிருக்கலாம், சரியா? ஆனா என்னைக்கு நமக்கு திருமுறைன்னு ஒண்ணு அறிமுகம் ஆயாச்சோ, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இவருடைய பாடல்கள்லாம் நம்ம கையில கிடைச்சுன்னா நிச்சயமா ஒரு பண்டே நான் செய்தா பாக்கியத்தால்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பாக்கியம் பண்ண போய் தான் நம்ம இன்னைக்கு திருமுறைகளை கையில தொட்டு சிந்திக்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கிறோம். சரி, அதுல பாருங்க, மிக அழகாக பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் அப்படின்னு சொல்றாரு. திரு பைங்கிலி அப்படிங்கிற தலத்துல, அதாவது அவரை நம்ம வந்து பரவுதல் அப்படின்னா வழிபடுதல், அவரை வழிபடணும், பாடணும், ரெண்டும் செய்யணும். வழிபடணும், வழிபாட்டுல கண்டிப்பா பாடல் இருக்கணும். என்னதான் அவசரம்னாலும் அனுஷ்டானம் பண்ணும் போதும் சிவபூஜை பண்ணும் போதும் கண்டிப்பாக பஞ்சபுராணம் பாட வேண்டும். அப்படி பாடுற யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் இறைவன் மிக அழகாக பற்று, அதாவது அந்த வினை பற்றை அறுத்து விடுகின்றார் என்று மிக தெள்ள தெளிவாக நமக்கு அந்த பாடலிலே அவர் உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்த்திரு. பைங்கிலி என்ற தலம் மிக அழகான ஒரு வரலாறு தெரியும் நமக்கு. இவருக்கு பொதிசோறு கொடுத்துட்டு கோயில் வாசல் வரைக்கும் இவரை கொண்டு வந்து விட்டுட்டு போவாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த தலத்து பாடல்ல தான் அவரு மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு, அதாவது பாடணும், திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி நம்ம பாடணுங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது அழகா குறவம் நாரிய குழலினார் வளை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அறிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பாட்டுல பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் என்று அப்படி சொல்றாரு மிக அழகாக. யார் நாள்தோறும் இறைவனை பாடி வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய வினைகளை பற்றறுத்து, வினை பற்ற அறுத்து விடுறார். உலகப்பற்றும் அறுக்கணும், வினை பற்று அவர் அறுத்து விட்டுருதார். அப்படி வினை பற்று அறுபட்டால் அப்புறம் நமக்கு பிறவிங்கிறது நிச்சயமாக இருக்காது என்பதால் மிக அழகாக அந்த கருத்தினை அந்த பதிகத்திலே அவர் நமக்கு பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தே வினைகளும் விண்டன. இறைவனுடைய பாதத்தை நினைக்கணும். நேத்தே நான் சொன்னேன் இல்லையா, இறைவனுடைய நாமம் அருமருந்து. திருமூல தேவநாயனார் சொல்லும் போது அவருடைய திருவடிகள் வந்து மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்ற, மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எங்கே பிராந்தன் இணையடி தானே என்கிறார். அப்ப திருவடி வந்து மருந்தாக இருக்கின்றது என்பதை நமது திருமூல தேவநாயனார் சொல்கிறார். அவர் நாமம் மருந்தாக இருக்கின்றது, அவர் நாமமே மருந்தவை மந்திரம் என்ற பாடல்ல அவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமே என்று ஞானசுந்த பெருமான் பாடியிருக்கின்றார். அடுத்து திருந்து தேவன்குடி தலத்துல அவருடைய வேடமே நமக்கு மருந்தாக இருக்கு. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் திருந்து தேவன்குடி தேவதே வைத்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடம். அருந்தவத்தோர் தொழக்கூடிய வேடம் சிவவேடம். அந்த சிவபெருமானுடைய வேடத்தை பார்த்தா அதே நமக்கு மருந்தாவும் மந்திரமாகவும் வேலை செய்கிறது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருப்பார். அந்த வகையிலே இறைவனுடைய நாமத்தை நினைக்க வேண்டும் என்று பார்த்தோம், இறைவனுடைய புகழை பாட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து அவருடைய பாதங்களை நாம் திருவடிகளை நினைக்க வேண்டும். அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடிய நம்ம அப்படி இந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடியை மனசுல எப்போதும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பர் சுவாமியும் சொல்லுவாங்க இல்லையா, நனைந்தனைய திருவடி என் தனை மேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. நம்ம அவரை நினைக்கணும்னு நினைச்சா நமக்கு இது நடக்கும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஏன் இப்படி நைய வைக்காரு, நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அடுத்த வரியிலே பதில் இருக்கு, முதல் வரியில கேள்வி ரெண்டாவது வரியில பதில். அதே மாதிரிதான் இவரு சொல்றாரு, நீங்க அவர் பாதங்களை நான் நினைச்சேன், நினைச்சவனோ என்னோட வினைகள்லாம் நீங்கி விட்டது என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது யார் அவரை பக்தியோடு வழிபடுகின்ற, பாவித்தல் அப்படிங்கிறது பாவனையோட வழிபடுறது. அப்படி யார் அவரை பக்தியோட வழிபடுகிறார்களோ பாவிக்கின்றார்களோ அவங்களுடைய பாவத்தையும் வினையையும், பாவம்ங்கிறது அதாவது செய்யும் போது வினை, செய்த பின்பாக அங்கே நமக்கு சேர்ந்து இருக்கும் போது அது பாவம் என்று வரும். ஆக இது இரண்டையுமே நீக்கி விடுகின்றார் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடலிலே தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதாவது மடித்தாடும் அடிமை கண் இன்றியே என்று நமக்கு தில்லையிலே பாடினார் அல்லவா, அந்த பதிகத்தில்தான் சொல்றார், தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் அப்படின்ட்டு. நிச்சயமாக அடியார்களுக்கு வந்து அதாவது எமலோகம் போகக்கூடிய வேலையே இருக்காது, அவங்களுக்கு நரக தண்டனை இருக்காது, இறைவன் நம்மை தடுத்து ஆட்கொள்வார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி விழுந்திருவினாரை தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் கிட்டேயே வர முடியாது. தெரியாத அன்பர் நாளும் உழ்கணும், நாளும் உழ்கி தெரியாத அன்பராய் சென்று முன் அடி விழும், அதாவது அவர் முன்னால விழுந்து வணங்கணுங்கிறது மீண்டும் மீண்டும் நமக்கு பல பாடல்கள்ல அவரு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே போகிறார் என்று நான் அது அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அப்படிங்கிறாரு. அதாவது கருமை நிறம் உடைய கூற்றுவனுடைய ஏவலர்கள் நம்மை கட்டுனா அந்த கட்ட அறுத்து எரிஞ்சிருவாராம் சுவாமி. நம்ம கண் கூட பார்த்தோம் மார்க்கண்டேயருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு இல்லையா. இவர் கொண்டு கயரை போடுறாரு, அவர் ஒரே மிதிதான், காலனா இருந்து எல்லாருக்கும் காலத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த காலன் காலகாலனாகிய சிவபெருமானால் அவனுடைய உயிரே போய்விட்டது. கண்கள்லாம் விழுந்து கண்கள்ல இருந்து குருதி கட்டி அவன் உயிரே போயிட்டு திருப்பி அவனுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கால சம்ஹார மூர்த்தி அப்படின்ட்டு, கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாடும்போது இறைவனை காலகாலன் என்று நமக்கு பதிவு செய்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானா நம்ம எவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டோட அவரை வழிபடணும் அப்படிங்கறத நமக்கு தெளிவா உணர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னியானை ஒரு மன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்து உதைத்துகந்து உலவா இன்பம் தருவானே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த யமனை வந்து அவர் உதைச்சாரு, உதைச்சதோட மட்டுமில்ல மார்க்கண்டேயருக்கு நித்திய தன்மையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி உய்தாடி தெரியாதே உள்ளமே ஒளி கண்டாய் ஊன் கண் நோட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பர்கான் நெஞ்சமே நம்மை நாளும் பைத்தாடும் அரவினன் படர் சடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தியம் பெருமானை பெற்றாமன்றே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். மனசுக்கு அறிவுறுத்துறார். படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பையும் விரிஞ்ச ஜடையும் உடையவனாகிய சிவபெருமான் நல்ல ஒளிமயமா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அடைந்தவர்களுடைய பாவத்தை அவர் நீக்குகின்றார். பாவம் தீர்க்கும் பித்தாடின்னு சொல்லியாச்சு. அப்போ யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை தீர்க்கின்றார் அப்படின்னு நீக்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அழகாக பித்து கொண்டு ஆடுகின்றார், பெரும்பற்ற புலியூர்ல இருக்கின்றார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாம் என்ன பெற வேண்டும் என்றால் நமக்கு எதனாலும் குறைவில்லாத ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்மை நாள்தோறும் இறைவன் தாங்கி கொண்டே இருக்கின்றார். இதை பார்த்துதான் எல்லாரும் அவங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லைன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க புகழுதாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இறைவன் நம்மை அங்கனம் ஆட்கொண்டு நம்மை காக்கின்றார் என்பதை மிக அழகாக அதிலே சொல்லி அதனால உடம்பு மேலேயே உன்னுடைய கண்ணோட்டத்தை வைக்காம அதை முற்றிலும் ஒழித்து விட்டு இறைவன் மேல உன்னோட கண்ணோட்டத்தை செலுத்து என்று மிக அழகா உய்த்தாடி தெரியாதே உள்ளமே ஒளிகண்டாய் உன் கண் ஓட்டம் அப்படிங்கிறார். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பு வந்து ஜடம், இதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கவே வேண்டாம். அந்த உயிர் உள்ள இருக்க உயிர் அழியாதது, நித்தியத்தன்மை உடையது, சித்துப்பொருள். இந்த ஜடப்பொருளுக்கு கொடுக்காம அந்த சித்துப்பொருளை நம்ம மனசுல எடுத்து இந்த பிறவி எதற்கு தரப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற ஞானிகளோட வாக்குல சொல்லப்பட்டதை பின்பற்றி அந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அமைதியான வாழ்க்கையை கழிக்கலாம். இதுக்கு காட்டுக்கு போக வேண்டாம், ஏதோ மலையடிய வாரத்துல அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம். நம்ம வீட்டுல இருந்தாலுமே ஒரு தவ வாழ்க்கையை தெளிவாக வாழ்வதற்கு இதெல்லாம் நமக்கு துணை செய்கிறது அப்படிங்கறத நமக்கு தெளிவா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த பதிகத்துல. அடுத்து பாருங்க, பக்தராய் பாவிப்பார் பாவமும் இணையும் போக விட்டானே, அதுதான் நம்ம இதுல முந்தி சிந்திச்சது. ஆக இந்த பதிகத்தை நம்ம கற்றானும் குலையுமார் அன்றியே கருதுமா கருத கிட்டார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பர்கான். அதாவது அவருடைய சம்பந்தப்பட்ட நூல்களை நாம் எப்போதும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டு கல்தானும் குலையுமாறு என்று சொல்லுகின்றார். கல்லு கூட குலையுமா, அதோட தன்மை தன்னோட தன்மை மாறி உருகுமா. அப்படி தன்னை நினைக்கக்கூடிய முறையில யாரு இருக்காங்களோ அப்படி வல்லவராய் இருப்பவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த வகையிலும் குறை இருக்காதான். சில பேருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனா இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. அவங்க எல்லாம் வருந்துவாங்க, வருந்தவே வேண்டாம். நம்ம வழிபாடு நம்ம மனதால ஒரு அக வழிபாடு முதல்ல செய்து கொண்டே வரணும்னு இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே வரணும். அந்த இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே வந்தோம் என்றால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய பெருமான் அதை கண்டு இந்த ஆன்மாக்கு பக்குவம் இருக்கின்றது. அதனால இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய வல்வினையை மெல்வினையாக்கி அதனை வழிபாடு செய்ய வைப்போம் என்று அவரே நமக்கு வழிபாட்டினை வகுத்து கொடுத்து விடுவார். அதைத்தான் மிக அழகாக எந்த குறையும் இல்லாம அவர் நம்மை ஆட்கொண்டு வைத்துக் கொள்ளுவார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு சொன்னார் என்று பார்த்து, அடுத்து நாடுடைய நாதன்பால் நன்றென்றும் செய்மனமே நம்மை நாளும் தாடுடைய தர்மனார் தமர்சக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது தலைமையை உடைய கூட்டுவனுடைய ஏவலர்கள் பல நாளும் நம்மளை வந்து செக்கில் போடணும். ஒவ்வொரு நோயா வருது, இந்த இப்ப ஏதோ நமக்கு ஆயிரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அதுல இருந்து நம்மளை யாரு காப்பாத்திக்கிட்டே வர்ற, அந்த எந்த கணத்துல எல்லாம் நம்ம பயப்படுறோமோ. ஒரு டெஸ்ட் எடுத்திருப்போம் டாக்டர்கிட்ட போய், அதுல அந்த ரிப்போர்ட்ல கொஞ்சம் மாறுதலா ஒண்ணு வந்திருக்கும், இவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளவு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இப்படி இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு நம்மை அறியாமலே ஒரு அச்சம் வரும். ஆனா அது மாதிரி நமக்கு என்ன வந்தாலும் இவரை நாம் சிக்கனை பிடித்து கொண்டோம் என்றால் அவர் நம்மை தடுத்தாட்கொள்வார் என்பதுல எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடையாது என்பது இந்த பாடலிலே நமக்கு சொல்லி இந்த பதிகம் போறோமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை, அதாவது சிதம்பரத்துக்கு பாடிய பதிகம் மடித்தாடும் அடிமைக்கண் என்று. அந்த பதிகத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படித்து அதனுடைய பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருவண்ட பகுதியின் திருவண்ட பகுதி என்பது அண்டப்பகுதி என்று தொடங்குகிறது. அண்டப்பகுதி என்று அது தொடங்குகிறது. அது 182 வரிகளை உடையது. ரொம்ப நுட்பமான செய்திகள், ரொம்ப நுட்பமான செய்தி, ரொம்ப கருத்தான வாக்கியம். அது வந்து சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது என்பது அதுக்கு தலைப்பு. தூல சூக்குவத்தை பயந்தது. தூரம் என்றால் பெரியது, சூக்கம் என்றால் சிறியது. கையால சௌகரமான் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உலகம் எவ்வளவு பெரியது, அண்டங்கள் அதுக்கு மேல பெரியவன், அணுவு எவ்வளவு சிறியது அதுக்கு கீழே சிறியவனா இருக்கான். இது அவன் ஒருத்தனாலதான் அப்படி இருக்க முடியும், நம்ம இப்படிதான் இருக்க முடியும், நம்ம இருக்கிற மாதிரிதான் இருக்க முடியுமே தவிர, இப்ப 6 இருக்கிறோமா 7 ஆகலாம்னா ஆக முடியும். அது போல ஆன்மாக்கள் அப்படி இருக்க முடியாது, கடவுள் தான் அப்படி இருக்க முடியும். அண்டத்துக்கு அப்பாலான், அண்டத்துக்கு அப்பால், அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பா, அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்காரம்மானாய் என்பது திருவாசகம். அதனாலே அணுவுக்கு அணுவாக இருக்கிறான். அணுவு என்பது கண்ணுக்கு தெரியாதது, அதுக்கு அண்டங்கள் எப்படி இருக்குது என்று கேட்டால் அளவில்லாதது, அந்த அண்டங்கள் எல்லாம் விட பெரியவனாக இருக்கிறான். அதாவது தூலம் சூக்குவம், தூலம் என்றால் பெரியது, சூக்கம் என்றால் சிறியது. ஆகையினால அதை பத்தி வியந்தது என்பது இந்த திருவண்ட பகுதி. ரொம்ப நுகமான செய்திகள் நிறைய வருது. இதுல எப்படி சொல்றாருன்னா, அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம், அண்டங்கள் என்றால் உலகங்கள். எத்தனை உலக அண்டங்கள் இருக்குது, அளவில்லாத அண்டங்கள். சூரபன்மனுக்கு மாத்திரம் 108 யுகம், 108 அண்டங்கள் அவனுக்கு கொடுத்திருந்தது, மாத்திரம் 108 அண்டங்கள் சூரபன்மனுக்கு. அது இல்லாம நிறைய, அதனால புவனம் சொன்னா 224 புவனம்னு சொல்லுது. அது பெருசு அண்டங்கள், அதுக்குள்ளே அது எண்ணில்லாத அண்டங்கள், எண்ணில்லாத அண்டங்கள். அப்படிப்பட்ட அண்டங்கள் அளவில்லாத அண்டத்து, அது எப்படி இருக்குதா, உருண்டை வடிவாக இருக்கு. அண்டங்கள் எப்படி இருக்குது, உருண்டை வடிவாக இருக்கு. பூமி எப்படி இருக்குது, பூமி எப்படி இருக்குன்னு சொல்றா விஞ்ஞானி, உருண்டை வடிவாக. இப்ப இந்த கோழி முட்டைக்கு ஒரு பெயர் தெரியுமா, என்ன பேரு கோழி முட்டைக்கு, அண்டம்னு தான் பேர். கோழி முட்டைக்கு அண்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோழி முட்டைக்கு அண்டம். அது போல அண்டங்கள் எண்ணில்லாத உருண்டை வடிவாக இருப்பது, அது மாதிரி எவ்வளவு அளவில்லாத அண்டப்பகுதியும் உண்டை பிறகு அளப்பரும் தன்மை. அந்த அண்டத்தினுடைய அளவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அண்டத்தினுடைய அளவை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பிருத்திவி அண்டம், அப்பு அண்டம், தேயு அண்டம், வாயு அண்டம், ஆகாயத்தினுடைய அண்டம், அதுக்கு மேல 36 தூங்களுக்கு அண்டங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட அண்டங்கள் இன்னில்லாத அந்த பகுதியில் உண்டை பறக்கும் அளப்பருந்தன்மை. அளப்பருந்தன்மை என்றால் எந்த அளவினாலும் அளக்க முடியாது, எந்த அளவினாலும் அளக்க முடியாது. விஞ்ஞானிகள் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறான்னா ஒரு அளவுதான், எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க இயலா. அண்டகோஷப்படலம்னு கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியர் பாடுறார், சுக்கராச்சாரியார் சொல்றாரு சூரபன்மனுக்கு அண்டகோஷப்படலம். ஆகையினாலே அப்படி எண்ணில்லாத அண்டங்கள் உருண்டை வடிவாக இருக்கிறது. அளப்பருந்தன்மை, காட்சி வனப்பெருங்காட்சி, காட்சி வனம் மிகுந்த பெரிய காட்சியுடைய, அது ஒவ்வொரு அண்டங்கள் இருக்கின்ற வளத்தை சொல்லி முடியாது, ஒவ்வொரு அண்டங்கள் இருக்கின்ற வளத்தை சொல்லி முடியாது. வனப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் மகரின், இந்த அண்டத்துக்கு அண்ட அந்த அந்த அண்டத்துக்கு ஒன்றுனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். அதனுடைய அழகை சொல்ல போனால் 100 கோடியும் ஏற்படும். அது 100 கோடி என்பது அளவில்லாததை சொல்லி ரொம்ப பணம் வச்சிருக்காங்க. என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், கோடீஸ்வரன் சொல்லுவான், அதிகமாக பணம் இருக்குதுன்னு என்ன சொல்லுவார், லட்சாமி சொல்ல மாட்டாங்க கோடீஸ்வரன், அதுக்கு மேலே என்ன சொல்லுவது, கோடி தான் கடைசியிலேயும் கோடி தான், ஒரே கோடி வரும், பல கோடிக்கு அதிபதி கடைசியில் எத்தனை கோடிகளும் வரும், நூறு கோடி வரும், ஆகையினாலே கோடி தான் முடிவு, கோடி தான் முடிவு, அது பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி நூறு கோடினு சொல்லுவோம், கோடி தான் ஆனால் ஆகையினாலே ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பதறியும் நூற்றொரு கோடியின் மேற்படும் என்பது, அப்படி நூற்றொரு கோடி ஆகையாலே ஒரு நூறு கோடிக்கு மேற்பட்டதாக விரிந்து விளங்குகின்றது என்று சொன்னால் அளவில்லாமையை குறிப்பதற்கு கோடின்னு சொல்வது, அளவில்லாமையை குறிப்பதற்கு கோடியின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரி அதற்கு மேற்பட்டு விரிந்தார், மேற்பட விரிந்தார், அப்படிப்பட்ட அண்டத்தை சொன்னாரா, எவ்வளவு விரிசுன்னு சொன்னாரு, அளவில்லை அண்டம் அளவில்லை, பெருமை அளவில்லை, அளவு அளவில்லை, அண்டம் அளவில்லை, பெருமை அளவில்லை, அப்படிப்பட்ட அண்டங்கள் இருளை கதிரின் துண்ணனோ குறைய, இருளை என்று சொன்னால் வீட்டில இருந்த சாளரம் சன்னல் இருக்குது, இல் என்றால் வீடு, நுழை கதிரின் இல் நுழை கதிரின் அந்த சாளரத்து வழியாக கதிர்கள் வருது பாரு, கதிர்கள் சூரிய ஒளியில கதிர், அதுல சிறு சிறு துகள்கள் பறக்கும் பார்த்துக்கீங்களா, சாலத்துக்கு வழியாக வருகின்ற அந்த ஒளியிலே சிறு சிறு சிறு துகள்களா தெரியும், அது என்ன அதுக்கு என்ன அளவை சொல்றது, அவ்வளவு சின்னதா இருக்கும், இருளை கதிரின் துண் அணு புறைய சிறியவாக, இத்தனை கோடி அண்டங்கள் இவ்வளவு பெரிய அண்டங்களும் அந்த சாளரங்களிலே வருகின்ற துகள் இருக்குது பாரு, அந்த தன்மையை அடையும்படியாக இவன் பெரியவனாக இருக்கிறான், எல்லாம் விளங்குதே இல்லையா, அந்த துகள் எவ்வளவு சின்னது, இத்தனை அண்டங்கள் அந்த துகளுக்கு சமான ஆகும்படியாக இவன் பெரியவனாக இருக்கிறான், பத்து போட்டா பெருசு, நூறு போட்டா பத்து சின்னம், நூறுக்கு பக்கத்துல ஆயிரம் போட்டா நூறு சின்னம், அது போல அத்தனை கூடி அண்டங்களும் அவ்வளவு கூடி அண்டங்களும் சிறியதாக இருக்கும்படி அணுவாக இருக்கும்படி இவன் பெரியவனாக, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை உண்டு, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை உண்டு, அணு ஓர் அண்டமாம் சிறுமை உண்டு, திருவசைமா அணுவு அண்டமாக இருக்கும்படி சிறியவனாக இருக்கிறான், அண்டம் அணுவாக இருக்கும்படி பெரியவனாக இருக்கிறான், இதெல்லாம் நீங்க வேற எங்கேயும் கேட்க முடியாது, இந்த நூல்கள் அப்படி சொல்றது இருக்கு, அண்டங்கள் அணுத்தன்மையாக தெரியும்படியாக பெரியவனாக இருக்கிறான், விளங்குத அண்டங்க அணு வந்து அண்டமாக இருக்கும்படி சிறியவனாக திருவசைப்பா, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை உண்டு, அணு ஓர் அண்டமான் சிறுமை கொண்டு அடியேன் உண்டவும் உணக்காம் என்பது திருவசைப்பா, ஆகையினாலே அண்டப்பகுதியின் உண்டை பறக்கிற அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றொருக்கு ஒன்று நின்றலில் பகுதியில் நூற்றொரு கோடி மேற்பட விரிந்தார், அப்படிப்பட்ட அண்டங்கள் இல்லுளை கதிரின் அந்த சாளரத்தின் வழியாக வருகின்ற அந்த ஒளியில் வருகின்ற கதிரினுடைய துகள் இருக்குது பாரு, இருளை கதிரின் அணு புறைய புறையன்னா அந்த அந்த துகளுக்கு சமானமாகும்படியாக சிறியவாக பெரியோர் தெரியும், அப்படி சொல்லி அவனுடைய பெருமையும் சிறுமையும் அதனால அவனுடைய பருமனும் சொன்னாரு, துலத்தையும் சொன்னாரு, சுக்மத்தையும் சொன்னாரு, அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், வேதியன் என்று சொன்னால் பிரமா, மாலவன் என்று சொன்னால் விஷ்ணு, வேதியன் தொகை தொகைன்னா கூட்டம், பிரம்மன் ஒரு வரமா இல்ல, ஒரு வரமா இல்ல, எத்தனையோ கோடி பிரமார்கள், கோடி பிரமர்கள், கோடி நாரணர்கள், கோடி உருத்தரர், அப்படி கோடி இந்திரர், அப்படி இப்ப விளங்குத, இப்ப இந்த நாட்டுக்கு தலைவர் எத்தனை பேர், ஒரே ஒரு, இங்கே பார்க்கிற அதிகாரிகள் எவ்வளவு பேர், ஒவ்வொரு பாட்டும், அது போல அதில் வந்து பரமேஸ்வரன் ஒருவனே கடவுளாக இருக்கிறார், அதற்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள் எண்ணில்லாதவர்கள், அது வேதியன் தொகையினார், வேதியன் பரமா, வேதத்தை அவன் ஓதி அதன் மூலமாக பாசு பண்ணி வேலை வாங்கின முடியினாலே, வேதத்தை ஓதி அதிலே பாசு பண்ணி வேலை வாங்கின முடியினாலே பரமாவுக்கு வேதியன், வேதியன் தொகை தொகைனா கூட்டம், நூறு கோடி பரமர்கள் நுங்கினார் நூறு அல்லவா, அது மாதிரி நூறு கோடி ஆறு கோடி பத்து கோடி இப்படிப்பட்ட பரமா, வேதியன் மாலவன் மிகுதி, மாலவன் மிகுதி என்பது விஷ்ணுவுடைய கூட்டங்கள், விஷ்ணு எண்ணில்லாத, விஷ்ணு எண்ணில் ஒவ்வொரு அண்டங்களுக்கும் தனித்தனியா, இப்ப இந்த அண்டத்துக்கு அயாள் விஷ்ணு பிரமா வேற, அடுத்த அண்டத்துக்கு விஷ்ணு பிரமா வேற, இப்படி ஒவ்வொரு அண்டங்களுக்கு இருக்கிறாங்க, இப்ப இந்த வட்டத்துக்கு தலைவர் ஒருத்தர், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த மாவட்ட ஆட்சி அர்ச்சகரவர் இருக்கிறார்கள் அல்லவா? ஆகையினாலே இப்படி வேதி என்பவையோடும் மாலவன் முகுதியும் இப்படி பிரம கூட்டங்களும் விஷ்ணு கூட்டங்களும் முகுதியும் தோற்றமும் சிறப்பும் தோற்றமும் சிறப்பும் ஈர்த்துடுங்கள் தோற்றம். இப்படி வேதியின் கூட்டம் விஷ்ணுவின் கூட்டம் ஆகிய இந்த கூட்டங்களோடு மற்ற உயிர்களையும் தோற்றம் தோற்றம் என்றால் அந்த பிரம்மவிஷ்ணுக்களை எல்லாம் உண்டு பண்ணுவோம் பிரம்மவிஷ்ணுக்களை எல்லாம் உண்டு பண்ணுவோம் தோற்றம். சிறப்பு சிறப்பு என்றால் இடையிலே அவர்களை காப்பு இடையிலே அவர்களை அந்த விஷ்ணுவை சிவன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான் பிரம்மாவை விஷ்ணு சிவன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். சிவன் விஷ்ணுவை படைக்கிறான் பிரம்மாவை படைக்கிறான் உருத்திரனை படைக்கிறான் அவர்களை காத்து கொண்டிருக்கிறான் யாரு குறிப்பிட்ட கால வரையில காத்து கொண்டிருக்கிறான். தோற்றமும் சிறப்பு ஈற்றோடு கூடது ஈருன்னா முடியும் உணரிய கலந்த மாப்பேருளிங்கிறது பிரம்ம காலம் பிரம்மனுடைய கற்பம் விஷ்ணுவுடைய கற்பம் உருத்திரன் கற்பம் கற்பம்னா பிரம்ம முடிகின்ற வரையில இருக்கிறது ஒரு கற்பம் அது பிரம்ம கற்பம். அது மேல விஷ்ணு முடிகின்ற வரையில் இருக்கிறது விஷ்ணு கற்பம் உருத்திரன் கற்பம். இப்படி கற்ப காலம்னா கொஞ்சம் அல்ல கொஞ்சம் அல்ல சதுர்யுகம் அவை 2000 தான் என்றால் சதுர்யுகம் 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம் ஒரு சதுர்யுகத்துக்கு 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகாய நான்கு யுகத்துக்கும் 43,20,000 வருஷம். இந்த 43,20,000 வருஷம் 2000 போச்சுன்னா பிரமாவுக்கு ஒரு நாள் சதுர்யுகாவை 2000 தான் என்றால் சதுர்முகனுக்கு ஒரு திவசம் 2000 என்றால் ஒரு நாள் அதிலே 30 நாள் கொண்டது ஒரு மாசம் அந்த மாசத்துல 12 மாசம் அந்த வருஷத்துல 100 வருஷம் பிரமாவுக்கு தினத்தில் ஒரு பகலிட்டானே அந்த பிரம்மதேவன் வாழ்கின்ற காலத்துல ஒரு பகல் 14 இந்திரர்கள் பதம் பிரம்மனுடைய ஆயுளிலே 14 இந்திரர்கள் வந்து ஆண்டு முடிந்து போவார்கள் இந்திரர்கள் அவர்கள் வயசு கொஞ்சம் 14 இந்திரர்கள் பதம் இந்த விதியடை இந்த கணக்குப்படி பிரம ஒரு கோடி நீங்கில் பிரம ஒரு கோடி போனோம் ஒரு கோடி பிரம இறந்து போனோம் பிரமர் ஒரு கோடி நீங்கில் விண்டுவனுக்கு ஒரு பகல ஆயுளியில் விஷ்ணுவுக்கு ஒரு பகலம் இதெல்லாம் நீங்க கணக்கு கேட்டா சாமானியம் இல்ல எந்த காலக்குழற்றும் போட முடியாது கலையற்றும் போட முடியாது காலக்குழற்றும் போட முடியாது. இந்த விதி எடவே பிரமர் ஒரு கோடி நீங்கில் விண்டுவனுக்கு ஒரு பகலாய் வெளியில் மதி திருமால் ஒரு கோடி இறக்கும் காலம் ஒரு கோடி திருமால் இறந்து போன விஷ்ணு இறந்து போன மலர் அழக அவிழ்த்து உமையால் முடிக்கும் அவளுக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா இந்த கூந்தலை அவிழ்த்து முடிகிற நேரம் உமாதேவிக்கு சதுர்யுகம் அவை 2000 தான் என்றால் சதுர்முகனுக்கு ஒரு திவசம் தகையார்வாணி பதிமகனும் தனத்தில் ஒரு மகளிட்டாரே 14 இந்திரனும் பதம் போய் இந்த விதியடவே பரமர் ஒரு கோடி நீங்கி விண்டுவனுக்கு ஒரு மகளாய் வெளியில் துஞ்சும் மதி திருமால் ஒரு கோடி இறக்கும் காலம் மலர் அழக அவிழ்த்து உமையால் முடிக்கிறார். அதனாலே பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு காலம் கிடையாது பலாதி ஆகையினாலே இப்படிப்பட்ட கற்ப காலங்கள் இப்படிப்பட்ட ஊழிக் காலங்கள் சர்வமும் சங்கார காலம் சர்வசங்கார முகம் அப்படி சர்வசங்கார காலம் வரும்போது அது சர்வசங்காரங்கிறது கடமொழி அது மாப்பேருடைய வேதியன் தொகையோடு மாலவன் தோற்றமும் சிறப்பும் ஈற்றுண்டு உணரிய மாப்பேர் ஊழியம் நீக்கமும் நிலையும் நீக்கமும் நிலையும் அப்படிப்பட்ட ஊழிக்காலத்தை நீக்குவது நிலைத்தல் செய்வது ஆகிய சுக்கமுடு மூலத்து சூறை மாறுவது அந்த அந்த அந்த அந்த காலங்களிலே இந்த உலகம் அழிகின்ற காலத்திலே அதை என்ன பண்ணுவான்னு சொல்றா அதனுடைய காரண காரியங்களை அழித்து காரணத்தை ஒடுக்கி வச்சிருக்கோம் காரணத்தை ஒடுக்கி வச்சிருக்கோம். அது எது போலன்னா ஒரு காணிக்கு போடுகின்ற விதையை ஒரு காணி நெல்லு உண்டான விதையை எதுல அடக்கி வச்சிருக்கிறோம் ஒரு சாக்குக்குள்ள அடக்கி இது சாதாரண உதாரணம். அந்த ஒரு சாக்கு நெல்லை போட்டா ஒரு காணி விளையும் ஒரு சாக்கு நெல்லை போட்டா ஒரு காணி முழுவதும் நெல்லாக இருக்கும். அது போல அதையால இப்ப ஆலமரத்தை என்ன பண்ணிருக்கிறான் ஒரு விதைக்கு அடக்கி வச்சிருக்காரு ஆலமரம் எவ்வளவு பெருசு பெருசு மரங்கள்லயே பெருசு விழுதுகளும் கிளைகளும் பருமனும் ஆலமரம் பெருசு அது அந்த ஆலமரத்தை எவ்வளவு விதைக்குள்ள அடக்கி வச்சிருக்கா இவ்வளவு பெரிய விதையா இருக்குது மரத்துக்கு தகுந்தாப்புல விதை அடைக்கிறது இல்ல என்னாகும் இந்த ஆளு பண்றோம் பழத்தை சூடுப்பா அதுக்குள்ள எண்ணி இல்லாத விதைகள் சூக்கமோட தூலத்து இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்கிறான் இப்ப ஆல வருஷம் போல உலகத்தை விரிச்சிருக்கிறான் இதை அழிக்கும் போது என்ன பண்றான் தெரியுமா ஆனந்தரைக்குள்ளே ஆலமரத்தை உடுக்கியது போல இவ்வளவு பெரிய உலகங்களை மாயை என்கின்ற சுக்குமத்தில் உடிக்கப்படும். சுக்கமுழு தூலத்து, சுக்கம்னா சிறியது, தூலம்னா புஷ், சுக்கமுழு தூலத்து சூறை மார்க்கத்து எளிய எரியது வழியில் கொடுக்கப்பயிருக்கும் உலகம். இப்படிப்பட்ட பிரம்மவிஷ்ணுக்கள் முதலான உயிர் வர்க்கங்களையும் அதற்கு மேலே இருக்கின்ற உலகங்களையும் உயிர்களையும் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், இந்த சூறைக்காற்று இருந்துவார், சூறைக்காற்று சூறை மாறுதம், மாறுதம்னா காற்று, சூறைக்காற்றுன்னு வெளியிட்டு அடிக்கும் பாருங்க, அது என்ன சொல்றது, சூறாவளி, சூறாவளி. இந்த சூறாவளி காற்றிலே சிக்கிய பொருள் எப்படி சொல்றது, அதுபோல இத்தனை உலகங்களையும் விளையாட்டாக இப்படி படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். சூறாவளி காற்று சுக்கு சிக்கிய அந்த குப்பைகளை போல இந்த உலகமும் உயிருடன் சுழந்து கொண்டிருக்கு. இவன் எப்படி இருக்கிறான்னா, இவ்வளவு காலம் இவ்வளவு உயிர்கள் இவ்வளவு வேலை அத்தனைக்கு வேப்பட்டிருக்கான்னா இளையவனாகவே இருக்கிறான். சுக்கமுடு தூலத்து சூரை மாறுதத்து எரியது வழியில்
3: அஞ்சு தலையோ நாலு தலை தானே இருக்குது.
2: அஞ்சுக்கு நாலு தானே இருக்குது. நடுவில் கிழித்தார் நல்ல மலரின் மேல் நான்முகனார்களை ஒல்லை அறிந்தது என்று உந்திவரை உயிரால் அறிந்தது என்று உயிர்னா நகத்தினால கிழித்தார். ஆகையினாலே படைப்போர் படைக்கும் படையும் காப்போர் காக்கும் கடவுள் காப்போம். அதே போல காப்பூருக்குதுவார் காத்தல் தொழில். இந்த காத்தல் தொழில யார் செய்தார்னா விஷ்ணு செய்கிறார். விஷ்ணு எப்படி செய்கிறார் என்று கேட்டால் அவருடைய சுதந்திரமா செய்கிறது. கையால உள்ளே இருக்கிற சிவன் அவரை காக்கும்படியான ஆற்றலை கொடுத்து காக்க வைக்கிறார். விஷ்ணு காக்கிறாரு. ஆமா ஆமா காக்கிறார். அவர் இஷ்டத்தை காக்கிறாரா அவர் சக்தியில காக்கிறாரா இல்ல உள்ளே பரமேஸ்வரன் இருந்து அவரை காக்கும் தொழிலுக்கு தகுதியுடையவராக ஆக்கி காக்குன்ற புத்தியை கொடுத்து காத்துக்கிட்டு. அதனால காப்பதும் சிவனே படைப்பதும் சிவனே படைப்பதும் சிவனே காப்பதும் சிவனே. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் ஒரே வரியில ஆக்கிறவாறு கடைசி பாட்டுல போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் படைத்தல் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் என சங்காரம் போற்றி எல்லா போற்றி மால் நான்கு காணாத கொண்டது போற்றியா உயிர்கொண்டும் போற்றியா மார்கழி நீர் ஆடைய அஞ்சு தொழிலையும் அந்த திருவடியை செய்யலாம். எல்லாம் ரொம்ப நுட்பமானது. இதெல்லாம் சாதாரணமானவர்களுக்கு தெரியாது. சாதாரணமானவர்கள் இந்த உண்மைகளை உணரவும் படிக்கவும் கேட்கவும் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த உண்மையை உணர சாமானியம் ஆகவே அப்படி காப்போன் காப்பவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை காப்போன் கரப்பவை கருதா காப்போன் கரப்பவை கருதா காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கரப்போன் என்றால் எல்லாவற்றையும் உடுக்குதல் சங்காரம் செய்தல் கரத்தல் என்றால் எல்லாவற்றையும் உடுக்குதல் சங்காரம் உண்டு அந்த சங்காரம் அவனுடையது. கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் கருதா கருத்துடை கடவுள் என்று சொன்னால் ஆனா இது ஒரு பெரிதல்லவா அவனுக்கு கருதா கருதாமலே நினைக்காமலே செய்கிறான் நினைப்பிலே செய்கிறான் என்பது அந்த நினைப்பு கூட அவனுக்கு எளிது இருக்கிறார். நினைப்பு கூட அவனுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்றால் இத்தனை கூடிய அண்டங்களை உயிர்களையும் அவன் படைக்கிறதும் காக்கிறதும் அழிக்கிறது சாதாரண விளையாட்டு. விளையாட்டாக ஒரு மூட்டை துவரையை தூக்குவது வீரப்பனுக்கு அது சாதாரண என்றார் போல் வீரனுக்கு வீரனுக்கு சாதாரண வேலை முடியாதவனுக்கு பக்கத்திலேயே போக மாட்டேன். அதே சிவஞான சுவாமிகள் அந்த இதில் எழுதுறார். இதுல சிவஞான படையத்தில் சாத்தனுக்கு ஐங்கலப்பாரஞ்சு மத்தல் விளையாட்டு சாத்தன் என்கின்ற ஒரு கட்டிக்காரன் அஞ்சு கலத்தை தூக்குறது அவனுக்கு விளையாட்டு. அது போல இந்த அஞ்சு தொழிலும் செய்யறது அவனுக்கு சிவனுக்கு விளையாட்டு. அஞ்சு தொழிலையும் செய்யறது சிவனுக்கு விளையாட்டு. அதுல சிக்கிட்டு நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோனாலே கரப்போன் கரப்போன் கருதா கருத்துடை கடவுள். இப்படி இத்தனை தொழிலையும் இத்தனை செயல்களையும் அவன் எளிதாக எண்ணத்தினாலே செய்கிறான். எண்ணத்தினாலே நினைப்பினாலே சங்கற்ப மாத்திரையினாலே
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

மோகம் ஐந்து முக்கண் முகந்தோறும் நாகம் உரித்து நட

ஆயிழையாளோடும் ஆதிப்பர இடம் ஆயதோரண்டவையாரும் ஈரண்டுள ஆய மனந்தோரு ஆறு அறுமுகம் அவைதனில் ஆய மனந்தோரும் அறுமுகம் அவைதனில் ஏயவார் குழலி இனிது நின்றாளே நின்றனள் நேரிடையோருடன் நே

உண்மைக்கு முன்னறிவு ஆமே முன்னறிவாகும் நுழைபுலன் மாந்தர்க்கு பின்னறிவாகும் பிரா

சிவகதி சேர்வார்க்கு தன்னெறியாவது சன்மார்க்கமாலேயே சன்மார்க்கமாக சமைதரு மார்க்கமும் துன்மார்க்கமானவையெல்லாம் துறந்திடுங்கு நன்மார்க்க தேவரும் நன்னெறியாவதும் சன்மார்க்க தேவியும் சக்தி என்பாளே சக்தியும் நான்

உலகில் தரித்த பராபரன், தாங்கி உலகில் தரித்த பராபரன், ஒங்கிய காலத்து ஒருவன்

யம் புணர்க்கும் வளர் சடையானடி தாயம் புணர்க்கும் சலநதி அமலனை காயம் புணர்க்கும்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இந்த திருமந்திரத்தில் இந்த முதல் பாடல் பாருங்க, கடவுள் வாழ்த்து. எப்போ ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல கடவுளை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். சிவஞானம் போதத்தில் கூட கடவுள் வாழ்த்து உண்டா இல்லையா? கல்லால் நேர்மலை இல்லார் அருளிய கொள்ளார் இணைமலர் நல்லார் புனைவரே. அப்போ நம்ம ஒரு இறைவணக்கத்தை சொல்லி நம்ம சொல்றோம். இதுல முதல் பாடல் பாருங்க, ஒன்றவன் தானே. முதல் பாடல் இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இதுதான் இறைவணக்கம். முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு முதல்ல நம்ம ஒரு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனைன்னு ஒரு பாட்டு சொல்லணும். அது என்னது? அது விநாயகர் வணக்கம் வேணுமே அப்படின்னு விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிறோம். இது ஒன்றவன் தானே. ஒரு நாளைக்கு 30 பாடல் வரைக்கும் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 30 பாடல் நடத்திடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த ஒன்றவன் தானே அப்படின்னா நல்லா கேட்டுக்கணுங்க. சிவபெருமான் ஒருவனே கடவுள். இத பட்டினத்தார் தெய்வம் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. அது என்ன சொல்ற, என்ன சொல்றாங்க? தெய்வம் ஒரு பாடல் நம்ம நல்லா நடத்தினா கூட சைவ சித்தாந்தம் முழுவதும் சொல்லலாம் போல தெரியுது. ஒரே கடவுள் தானா? சைவத்தில் கடவுள் ஒன்று, இறைவன் ஒருவன். பல வடிவங்கள் வச்சிருக்கீங்க, வடிவங்கள் பல, கடவுள் ஒன்று. திருச்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு கடை என்னென்ன ஃபேமஸான கடை திருச்சியில. சைவ சித்தாந்தம் என்கிட்ட கேட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும், அவங்களுக்கு திரும்பவும் கேட்ட மாதிரி ஒரு தெரியும். ஆனா சைவ சித்தாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாதான் ஞாபகத்துக்கு வரும். கேட்டுட்டோம் அப்படின்னு திருப்திப்பட முடியாது. நம்மன்னா பிஜி நாயுடுவா? பிஜி நாயுடு கடை. என்ன கடை பேரு? ஸ்வீட்டு கடை. உங்களுக்கு என்னங்க ஸ்வீட்டு பிடிக்கும்? அவர் பாவம் கேக் மாதிரி வாங்குறேன். உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? அல்வா பிடிக்கும். பராசக்தி மாதிரி இலகனை உள்ளோம். அது ஹார்டு. ஒருத்தவங்க என்ன பிடிக்கும்? பால்காவா பிடிக்குது. ஒருத்தவங்களுக்கு லட்டு பிடிக்குது. வடிவங்கள் பல. ஆனா கடையோட பேர் என்ன கடை? ஸ்வீட்டு கடை தானே? என்ன கடை சொல்றீங்க? ஸ்வீட்டு கடை தான் பேரு. பேரு ஸ்வீட்டு கடை தான். ஆனா இருக்கிற வடிவங்கள் யாருக்கு வேணாலும் எந்த வடிவத்தை வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கிக்கலாம். யார் உங்களை கேட்டா? நீங்க விநாயகரை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டா என்ன, கிருஷ்ணாமூர்த்தியை கும்பிட்டா என்ன, யாரை கும்பிட்டா என்ன, பராசக்தியை கும்பிட்டா என்ன, யாரை கும்பிட்டா, இதெல்லாம் ஒண்ணுதானே. கோவிலில் நுழைஞ்சிங்கன்னா துவாரபாலர் இருப்பார் வாசல்ல. அது நம்ம அவரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அவரம்ப கண்டுக்கிறதே இல்லை, நேரா வணங்காமுடி மாதிரி உள்ள போவோம். அது குமரமா சல்யூட் வைக்கிறம்மாங்கிறது அடுத்த விஷயம். சில பேர் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, பேசுற மாதிரி நடிப்பாங்க, அது வழிபாடு வரும்போது சொல்றேன். அந்த துவாரபாலர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு கை காட்டுவார், ஒரே ஒரு விரலை காட்டுவார் பார்த்துருக்கீங்களா. ஏன் ஒரு விரலை காட்டுறாரு, உள்ளே உருவங்கள் பல இருக்கின்றன ஆனால் இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு இங்க சொல்லிடுற. நாம அதை பார்க்காம என்ன செய்யறோம், உள்ள சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, பத்து மத்தியத்துக்கு நவகிரகங்களுக்கெல்லாம் ஒன்பது அர்ச்சனை, ஒன்பது கோள்களுக்கு ஒன்பது அர்ச்சனை. எத்தனை தெய்வங்களை கும்பிட்டாலும் சைவம் ஒரே தெய்வத்தை மட்டும்தான் வலியுறுத்துகிறது. We follow only monotheism, not polytheism. Polytheism என்று சொல்லக்கூடிய பல கடவுள் கொள்கை சைவத்தில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், எடுத்த உடனேயே என்னத கோடையடி மாதிரி பேசுறீங்க, ஸ்ட்ராங்கா தான் பேசுவேன். ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு, சைவ சித்தாந்தம் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த பொக்கிஷத்தை யார் ஒருவர் முழுமையாக படித்து உணர்ந்து விட்டால் எல்லா நூல்களினுடைய பொருளும் புரியும். இதான் ரகசியம், எல்லாம் உள்ளது. எந்த கேள்வி கேட்டாலும் அது உள்ள இருக்கும். இது போல இந்த யோகம் சம்பந்தமான ஒரு ரகசியங்கள் வேணும்னா சித்தர்கள்ட்ட போகணும். சிவவாக்கியர் நல்லா உணர்ந்து விட்டால் திருமந்திரம் எளிமையா புரியும், இந்த யோக பகுதி புரியும். ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் உண்டு, இதுல உள்ள கிளாரிபிகேஷன், இதுல உள்ள கிளாரிபிகேஷன் அங்க இருக்கு, அதை பிடிச்சு கொண்டாடணும். நிறைய பறந்துபட்ட அறிவு இருந்தாதான் நம்ம ஒரு நுழையில் நுழைய முடியும், நேரடியா வந்து சொல்ல முடியாது. நீங்க எல்லாத்தையும் ஒன்னாவே பார்த்துக்கலாம், எல்லா பிரான்சஸும் நீங்க ஒரே இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். ஒன்றவன் நானே இறைவன் ஒருவன், கரெக்டா தெரியுது சார், கரெக்ட். ஒருக்கே இரண்டு அவன் இன்னருள், அவன் எப்படி இருக்கிறான், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். யாராவது சினிமாவில் சொன்னாதான் சித்தாந்தம் புரியும். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், ஒரு பாட்டு நடத்தினாவே நீங்க போர்க்குள தெரியுத, இன்னைக்கு மட்டும்தான் ஒரு பாட்டு, அதான் அடுத்த பாடலாம் முப்பது பாட்டு, முப்பது பாட்டு குறையாம நடத்தினாதான் பாவம். எனக்கு என்னன்னா கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து எல்லாம் வர்றாங்க பாவம், அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க, கவலையே படாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு முழு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம், முழு ரிசல்ட்டு கொடுத்துருவோம், கவலையே. ஓ காலையில் யாரோ அழகாக சொன்னாங்க டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க, டிஸ்கண்டினியூ மீன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு கோஜெண்ட்டு கிடைக்காது. ஒரு பகுதி சொல்லி வச்சிருப்பேன், அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது திரும்ப இருக்க முடியாது. டெய்லி வந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக வந்துருக்கேன், வந்துட்டீங்கன்னா நான் மேக்ஸிமம் நான் ஒரு முப்பது பாட்டு வரைக்கும் சொல்கிறேன். இந்த ஒரு பாட்டு முழுமையான சித்தாந்தம், இதில் முதல் பாட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இரண்டு அவன் இன்னருள்னு சொன்னால் ஒரே இறைவன் தான் இரண்டாக இருக்கிறான், சிவமும் சக்தியுமாக இருக்கிறான், அவனும் அருளும். எப்படி சார் இது, அவனும் அருளும் அது ஏத்துக்க முடியலையே சார், ஏத்துக்க முடியலையே. என்ன இருந்தாலும் அம்பாள் அம்பாள் தான், சிவன் சிவன் தான், அப்படி இன்னும் நம்ம மாறி வரல. இப்ப தானே சித்தாந்தம் படிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னொரு 7-8 மாசம் போகட்டும். இப்பதான் சேர்ந்திருக்காங்க, இந்த வருஷம் தான் சேர்ந்திருக்காங்க. நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதா இல்லையா, அந்த ரத்தத்துல ஆர்பிசி இருக்கும். டபிள்யூபிசி உண்டா? ஒயிட் பிளட் ஆர்பிசி இருக்கு. அப்போ வெள்ளை அணுக்களும் உண்டு, சிவப்பு அணுக்களும் உண்டு. ஏதாவது ஒன்று இருந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு வந்து வெள்ளை அணுக்கள் மட்டும் இருந்தால் போகிறோம் சார், இல்லைன்னா எனக்கு சிவப்பு அணுக்கள் மட்டும் இருந்தால் போகிறோம் சார், இது எதுக்கு சார் ரெண்டு வச்சிருக்காரு இறைவன்? என்ன வேணும் உங்களுக்கு, ரெண்டும் வேணுமா ஒன்று வேணுமா? குறைஞ்சா டிசீஸ் ஒயர் எடுத்தீங்கன்னா இதுல ரெண்டு ஒயர் போகணும். பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஒண்ணு ஒன்றானவன், உள்ளுக்குள்ள உருவு இரண்டானவன், ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். பிளஸ் எதை குறிக்கும்? சிவனை குறிக்கும். மைனஸ் எதை குறிக்கும்? சக்தியை குறிக்கும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சேர்ந்ததாங்க ஒர்க் அவுட் ஆகும். சிவசக்தி இல்லாமல் உலக இயக்கம் இல்லை. ஒன்று சூரியன், இன்னொன்று சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள். உங்களுக்கு எது வேணும், சூரியன் வேணுமா கதிர்கள் வேணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கதிர்கள்லாம் வேணுமா? கதிர்கள் என்பவை சக்தி, சூரியன் என்பது சிவம். அப்ப சிவத்திலிருந்து சக்தி அடங்கி இருக்கிறது. சிவம் என்பது பொட்டன்சியல் எனர்ஜி, சக்தி என்பது கைனெடிக் எனர்ஜி. பிசிக்ஸ் படிக்காதவங்களுக்கு எல்லாம் புரியல. அடங்கிய நிலையில் சிவம், அதுவே வெளிப்பட்ட நிலையில் சக்தி. புரியுதுங்களா? ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள். சந்தேகம் இருந்த தைரியமா குறிச்சு வச்சுக்கிட்டு கேளுங்க. சரி, ஒன்றானவன் இரண்டானவன் அழகா சொல்லிட்டார். நின்றனன் மூன்றினுள், நின்றனன் இப்ப தமிழ் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரகசியம் சொல்லவா, திருமந்திரத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் எளிமையான பாடல்கள். எல்லாரும் பயப்படாதீங்க, இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். வெட்ட நின்று பயந்துட்டு இருந்தீங்க அவ்வளவு நாள் வரைக்கும், இது பயமா இருக்கும் பயமா இருக்கும் அப்படின்னு உள்ள நுழைஞ்சு சொல்லும் பொழுது எவ்வளவு எளிமையா இருக்கு. எங்க நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா கஷ்டமா இருக்கா? இறைவன் ஒருவன் தான், மூவராக இருக்கிறான். உலகத்தை படைத்து, உலகத்தை காத்து, உலகத்தை ஒடுக்கி. சிவபெருமான் ஒருவனே மூவராக இருக்கிறான். நீங்க என்ன கேக்குறீங்க? ஏ சார், சைவ சித்தாந்தத்துல அஞ்சில பேசிட்டு இருந்தோம், இது என்ன திருமந்திரத்துல கூட சொல்றாரு? அங்க வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் அஞ்சு சொன்னமே, இங்க திருமூலர் மூணு தானே சொல்றாரு, இன்னும் ரெண்டு என்ன ஆச்சு? முதல் பாட்டிலையா இப்படி சொல்றது? ஐயா, நம்ம பேசுறது உலகத்தை பத்தி முதல்ல ஆரம்பிக்கிறார், இன்னும் உயிரிட்ட போகல. அவரு இறைவன் வந்து ஐந்து தொழில் செய்யறாரு இல்லையா, அதுல உடம்புக்கு மூணு வேலை, உயிருக்கு ரெண்டு வேலை. புரியுதா? உடம்புக்கு படைத்தல், உடம்புக்கு காத்தல், உடம்புக்கு அடித்தல், உயிருக்கு மறைத்தல், உயிருக்கு அருள்தல். அப்படி பிரிக்கணும். இப்ப சித்தாந்தத்துல புரியாததெல்லாம் அங்க புரியுமா? அப்பா, அதுதான் என்ன செய்ய, சில பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லா கிளாஸுக்கும் வருவாங்க, நான் போற ஊருக்கு எல்லா கிளாஸுக்கும் வருவாங்க, திருச்சிக்கும் வருவாங்க, கைலாசபுரத்துக்கும் வருவாங்க, தஞ்சாவூருக்கும் வருவாங்க, அந்த மாதிரி வர்றவங்களும் உண்டு. இப்ப சிவபெருமான் பாருங்க, படைக்கும் போது பிரம்மா என்ற பெயரில் இருக்கிறார், காக்கும் பொழுது விஷ்ணு என்ற பெயரில் இருக்கிறான், ஒடுக்கும் பொழுது ருத்திரன் என்ற பெயரில் இருக்கிறான், ஆனால் மூவரும் ஒருவரே. ரொம்ப சிரமமா இருக்கு சார் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஜெயபிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், ருத்ரன் ஒடுக்குகிறார், இப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம். அவங்களை தனித்தனியாவே பார்த்து பார்த்து பழகிட்டோம். அவங்க யாரா சண்டை போட்டிருக்காங்களா? யாராவது சண்டை போடுவாங்களா? சண்டை போட்டிருக்காங்களா? நீங்க சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்க, ஹீட்டு நேரம் உள்ள போதா, வயிற்றுக்கு போதா, டீ நேரம் தானே. இப்ப நீங்க டீ சாப்பிடணும் அப்படின்னா உங்களை உடம்புக்குள்ள இரண்டு உறுப்புகள் ஒழுங்கா இருக்கணும், ஒரு தட்பமும் ஒரு வெப்பமும் சமநிலையா இருக்கணும். தட்பம் அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? உடம்பு ஜில்லுட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? தட்பம் அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வெப்பம் அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்? காய்ச்சல் 104, இப்ப உடம்பு நல்லா இல்ல. அப்ப தட்பமும் இருக்க கூடாது, வெப்பமும் இருக்க கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? ரெண்டும் சமமா இருக்கணும். அப்படி அது சமநிலைப்படுத்துறது தான் வர்ம புள்ளி, வர்ம மருத்துவம். சமயத்துல மருத்துவத்தை நேரா எங்க பேசணுமோ பேசி விட்டுருவேன், வானியல எங்க பேசணுமோ உங்களுக்கு நேரடியா தொடர்பு பண்ற மாதிரி பேசி விட்டுருவேன். அக்கார்டிங் டு அவர் சைவ சித்தார் தான் ஆஸ் வெல் அஸ் திருமந்திரம், ரெண்டுக்கும் ரிலேட்டடா பேசி விட்டுருவேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, விஷ்ணு என்ற கடவுள் வேறு, சிவன் என்ற ஒரு கடவுள் வேறுன்னு நினைக்கிறீங்க, அதானே? இல்ல இல்ல, ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டு பேருமே ஒரே இடத்துல உங்க உடம்புல இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நின்று கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். யாரு? நின்றுகிட்டே ஆடுறது நடராஜர். வெப்பம் தானே? அவரு தான் ஹார்ட், அவர் தான் இருதயம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவர் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு சயனத்துல. பள்ளி கொண்ட பெருமாள் பெருமாள்

0: அது குளிர்ச்சி தானே, அது உங்களுடைய இறைப்பை. இப்போ குளிர்ச்சி என்ற இறைப்பையோ அல்லது வெப்பம் என்ற இருதயமோ இல்லாட்டி என்ன ஆகும்? அப்போ ரெண்டுமே இருக்கணும். இதுதான் நடராஜர், நடராஜருடைய சிதம்பரம். ஒருத்தர் நடராஜா, இன்னொருத்தர் கோவிந்தராஜா. நடராஜர் ஆடிக்கிட்டே இருக்காரு, கோவிந்தராஜா படுத்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க, ஒருத்தர் ஆடும் போது ஒருத்தர் படுத்துட்டு இருந்தா கோவம் வரும்ல, அது ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஆடினா கோவம் வரும்ல. என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது கோச்சிக்கிட்டாங்களா, சண்டை போட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடல. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இப்படி போடுறதா இப்படி போடுறதா இவங்க அடிச்சுக்கிறாங்க. அதனால வந்து ஒண்ணுதான், இப்ப உடம்பை படைக்கின்ற பொழுது சிவபெருமான் பிரம்மா என்ற பெயரில் பிரம்மாவாக படைக்கிறார். உடல் உலகம் தனுக்கரண பூண போகம்னு சொல்றது உங்களுக்கு புரியறதுக்காக, உடம்பு உலகம்னு சொன்னேன், குறிப்பா உடம்புன்னு சொன்னேன். காக்கும் பொழுது உடம்பை காக்கிறான், உயிருக்காக உடம்பை காக்கிறான். அப்படி காக்கும் பொழுது அவருக்கு விஷ்ணு என்று பெயர். குறிப்பிட்ட கால எல்லை முடிந்தவரை உங்களை கேட்காமலே உயிர் வெளியில வந்துடும். உங்களை கேட்டுட்டுலாம் போவாது, கொஞ்ச நாள் இருக்கிறேன். வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு ஏற்கனவே. அது வரைக்கும் காத்த உடம்பு என்ன ஆகுது, ஒரு கால எல்லை என்ன ஆகுது, ஒடுக்கப்படுதுல. அப்படி ஒடுக்கும் பொழுது ருத்ரனாக இருக்கிறான். இப்ப ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். ஒரு கேள்வி கேட்டாப்புல, அடிமுடி தேடினது யாரு சார்? இப்ப அவரே அவரை தேடிப்பாங்களா? இப்ப சிவபெருமானே பிரம்மா, சிவபெருமானே விஷ்ணு அப்படின்னு சொல்லினதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு சிவபெருமான போய் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏன் தேடணும்? நியாயமான கேள்வி இல்ல? சூப்பர் கேள்வி. இந்த பிரம்மா இந்த விஷ்ணு வேற, அடிமொழி தேடிய பிரம்மா விஷ்ணு வேற. இதை தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டல். இது நல்ல வேலை, அடிப்படையான கேள்வி. இது எங்கேயாவது இருக்கான்னா, நூறு கோடி பிரம்மர் நொந்தினர், ஆறு கோடி நாரணர் அங்கனே. எத்தனை பிரம்மா, எத்தனை பேரு? நாரணர் எத்தனை பேரு? சரி, இந்திரர் எத்தனை பேரு? இந்திரர் எத்தனை பேரு? இவங்களே நூறு கோடி ஆறு கோடின்னு கணக்கு போட்டாரு. நம்ம இந்திரலோக பதவியை பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம், இந்திரலோகமே வேணும். எண்ணிலிங்கிறார், எண்ணிலிங்கிறார், கடல் கரை மண்ணுங்கிறார், மணல் மாறுங்கிறார். ஆனால் ஈரி இல்லாதவன் ஈசன் ஒருவனே. எப்படி ஈரி இல்லாதவன்? இறைவன் மட்டும்தான் ஒருத்தன். ஆனா பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இந்திரர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா, ஒரு பெரிய இந்தியாவில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டை பார்க்கறதுக்கு கலெக்டர் தேவை, தாலுகா பிரிப்பாங்கல்ல, அப்ப தாசில்தார் தேவை, அப்ப அவங்கவுங்க ஒரு வேலைக்கு ஒவ்வொரு நியமிக்கிறமா இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் போஸ்ட். எது புரியுதுங்களா? அதெல்லாம் போஸ்ட். இப்ப அவங்களுக்குள்ளேயே நிறைய போட்டிகள் உண்டு. நம்மளை பார்த்து நம்ம மேலேயே போட்டி போடுறவங்க யாரு? நாம்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு போறோமா, அவருக்கு அவங்களுக்குலாம் சிவன் கோயிலுக்கு போக முடியலையா? ஏன் நாங்க சிவன் கோயில் இல்லையா? புவனியில் போய் பிறவாமையினால் அவமே போக்கு குன்றோம் நாளைங்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் வேற. காரண இல்ல, காரண தேவர்கள் இல்ல, அவர்கள் வந்து ஒரு காரணத்துக்காக காரியம் செய்து கொண்டு ஒரு போஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க அங்க வேலையை பார்க்கறாங்க. ஆனா கண்ட்ரோல்டு பை தி காட் ஒன்லி. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவங்க யாரு? இப்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்க வேற அவங்க வேறங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். நான்குங்கிறது உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் இருப்பவன், உலக வடிவாய் இருப்பவன். நாலு தானே. அப்போ இந்த உலகம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆழமா படிக்கலாம், அந்த ஒரு பாட்டு நல்லா படிங்க. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே இவ்வளவு நுழைஞ்சு நுழைஞ்சேன்னா அதையெல்லாம் எடுத்து இந்த ஒரு பாட்டுக்கு நான் போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தா உங்களை எவ்வளவு நேரம் கணக்கு பண்ணி பார்த்துங்க. ஆக கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாடம் 25-30 பாடம் வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு நான் உலக அதீதன் அப்படின்னு சொன்ன உலகத்தை கடந்து உலக காரணன், உலகத்துக்கு அவன் தான் காரணன். உலகம் என்பது ஜடம், உலகம் என்பது ஜடம் தானே. சித்தாந்தம் படித்தவங்க ஆமாங்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க பொறுமையா இருக்காங்க. உலகம் ஒரு ஜடம், மூணே பொருள் தான் இருக்கு. கீசிட்டு ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். சிவஞான சித்தியார். இந்த உலகம் ஒருவன் என்ற ஆண் உடம்பு, ஒருத்தி என்ற பெண் உடம்பு, ஜடப்பொருள்களாகிய பொருள்கள், இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு அவனே காரணனாக உலகத்தை மாயை என்ற ஜட ஆற்றலிலிருந்து உலகத்தை படைத்தான். எத்தனை சொன்னான்? படைத்தானே, ஆண்டவன் உலகை படைத்தானே. சொன்ன மாதிரி என்னங்க உலகத்தை வந்து படைத்தான்? உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் இருப்பவன். உலகத்துக்கு எது சார் உயிர்? உலகத்துக்கு என்ன உயிர்? உலகத்துக்கு உயிராய் இருப்பவன். நம்ம அப்பர் சுவாமி ஒரு நம்முடைய தேவாக்கில் சொல்லியிருக்காங்க, உலகுக்கு உயிரானாய் நீயே. திருமந்திரம் படிக்கும் பொழுதே தேவாரம் எல்லாம் இதில் வந்துடும், திருவாசகம் ஃபுல்லாக வந்துடும், பெரிய புராணம் 14 சாத்திரங்களும் வந்துடும். அவங்க சரியாக தான் நூலை எடுத்திருக்காங்க. ஒரு நூலை ஒழுங்காக படித்தா எல்லாத்தையும் படிச்சிடலாம். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட, திருவாசகம் பேசிகிட்டு இருக்கும் போதே சொல்லுவேன், ஒரு நூலை ஒழுங்காக படிங்க எல்லாம் வந்துடும். உலகுக்கு உயிர், உலகு என்பது ஒரு ஜடம், உடம்பு என்பது ஒரு ஜடம். இப்போ ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜட பொருளும் ஒரு உயிர் பொருளும் சேரணும், அப்போ தானே இயக்கம் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு மைக்கு இருக்குன்னு சொன்னால் இது ஜடம், இதை நம்ம நகர்த்தி வைக்கணும், தானா நகரில் ஒரு உயிர் நகர்த்துக்கிறது. அப்போ ஒரு உயிரும் உடம்பும் சேர்ந்தால் இயக்கம், உயிரும் ஜட பொருளும் சேர்ந்தால் இயக்கம். அப்ப இயக்கத்துக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். இப்ப உலகத்தில் உள்ள ஜட பொருள்கள் எல்லாம் இயங்குகின்றனவா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஜட பொருள்கள் இயங்குகின்றனவா இல்லையா, அல்லது இயக்கப்படுகின்றவையா இல்லையா? எந்த ஒரு ஜட பொருளும் தானாக இயங்காது, அதானே எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் இந்த காலத்தில் ஒரு 10 கிளாஸாவது படிச்சிருப்பாங்க, ஒரு 10 வகுப்புல கூட இருக்கு. உயிர் உள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அது கேட்கிறாங்களா இல்லையா? அப்போ உயிரற்ற பொருள் நகருமா? அது எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, இதெல்லாம் நம்ம பிளானட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் தானா நகருதா, இல்லை தானா இயங்குதா, அல்லது இயக்கப்படுதா? ஏதோ சொல்றீங்க, இயக்கப்படுதுங்கிறது எப்படி ஏதோ சொல்றீங்க? கரெக்டா, அது அது வேலை கரெக்டா செய்யும். 6 சூரியன் உதிக்கணும்னா உதிக்கும், சந்திரகிரகணம் இன்னைக்குன்னா கரெக்டா சந்திரகிரகணம் வரும், சூரிய கிரகணம் என்னன்னா அந்த நிலை கரெக்டா வருதா இல்லையா? என்னைக்கா ஸ்ட்ரைக் பண்ணுதா? ஆனா நம்ம இயக்கிற உடம்பு இருக்கு பாருங்க, அது என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இன்னைக்கு தூங்கிக்கலாம், வகுப்புக்கு வரலாம், வராமலும் போகலாம், சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். இது நம்ம உயிர், நம்ம உடம்ப இயக்கிற லட்சணம். இந்த உயிர் போய் அண்டத்தை இயக்க முடியுமா? இப்ப நாம தூங்கின மாதிரி சூரியன் தூரியன தூங்க விட்டாருனாவோ, நாம தூங்கின மாதிரி சந்தன தூங்க விட்டாருனாவோ, இப்போ அந்த ஜடப்பொருள்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது பகல் இரவு காலம் நீ மணி என்ன நாலு, யார் சொன்ன நாலு என்ன உங்களுக்கு எதை வச்சு? இதுதாங்க அஸ்ட்ரானமி, இதுதான் அஸ்ட்ரானமி. நீ நாலுன்னு யார் சொன்ன? 24 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னு எதை வச்சு சொன்னாங்க? பகல் இரவுங்கிற எதை வச்சு? 12 மாதங்கள், 365 நாட்கள், இது எல்லாமே வந்து வானியலை வச்சு தானே. இன்னைக்கு கிழமையிலிருந்து நேரத்திலிருந்து எல்லாமே வானியலை வச்சுதான். வான சாஸ்திரத்துல தான் மிகப்பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்க. கலீலியோ, கெப்ளர், ஐசக் நியூட்டன், அவ்வளவு பேருமே ஜோதிடர்கள். எல்லாருமே சயின்டிஸ்டா தான் பார்த்துருக்கீங்க. அவர்கள் மிகப்பெரிய வான சாஸ்திர நிபுணர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அரசாங்க ஜோதிடர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் சொல்ல, இப்போ அதுக்கு முன்னாடி பல யுகம் நிறைய பிளான் இருக்கு. இந்த இந்த கிரகங்களை எல்லாம் இயக்குவதற்கு ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் வேண்டும் இல்லையா? யார் அவர்? ஒரு உடம்பை இயக்குவதற்கு உயிர் தேவைப்படுவது போல அவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தையும் பேரண்டத்தையும் உலகத்தையும் இயக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ், ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் கடவுள். அவர் இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரெல்லாம் போய் கற்பனைலாம் பண்ணாதீங்க. படிக்கும்போது ப்ரொக்ரெசிவா திங்க் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க. ஒரு ஞான நிலைக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுடைய அறிவு விசாலமா இருக்கணும். போய் எதுலையாவது போய் மாட்டிக்காதீங்க, சின்ன வட்டத்துல போய் மாட்டிக்காதீங்க. புரியுதா? கடவுள் எங்க பார்த்தாலும் இருக்கிறார், எல்லா இடத்திலையும் இருக்கிறார். அந்தம் கடந்த பொருள், அளவில்லாதோர் ஆனந்த வெல்ல பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் இல்லையா? அவரை பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்றீங்க? டப்பால கூட அடிச்சு பையில வைக்கிறீங்க. இதெல்லாம் சின்ன சின்னதா அடைச்சிங்கன்னா எப்படிங்க சித்தரா மாற முடியும்? நீங்களாம் யோகியா மாறணுங்கிறீங்க. ஐயா எனக்கு பயிற்சி கொடுங்க ஒருத்தங்க. ஐயா யாருங்க பயிற்சி கேட்டவங்க? வாங்க, 12 காலம் குருகுல கல்வி கற்றுக்கணும். சித்தரை மாறணும்னு ஆசைப்படுறாங்க பாவம். உடனே நாளைக்கே அதெல்லாம் பார்த்து யோசனை பண்ணணும். அதுக்குதான் பார்த்து சொல்லணும், யோசனை திறப்பது. நிறைய அதான் விளம்பரத்தில போவாதிக்க, ரொம்ப நாள் ப்ராசஸ் வேணும், குருகுல பயிற்சி எடுக்கணும், என்ன ரொம்ப எச்சரிக்கையா செய்யணும். நம்மளுடைய அறிவு விசாலமா இருக்கணும். நிறைய இத பிராடு கும்பல் எல்லாம் அடையாளம் காட்டி விட்டுருவேன், எல்லாம் வந்துடும். இல்ல எல்லாம் வெட்ட வெளிச்சம் போடும். ஏன்னா இது வந்து இண்டிபெண்ட், இது வந்து நாம தனிப்பட்டவங்க நடத்துறோம். இதுல யாருக்கு எந்த கேள்வி வேணாலும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் நாம் விளக்க தயார். புரியுதுங்களா? இது நம்ம எல்லா கேள்வியும் எல்லா இதை எவ்வளவு பேசிக்கலாம். இதுக்கு அவங்க சொன்ன காலையில் சொன்னாங்க திருமந்திர வகுப்பு எல்லாம் நம்முடைய வகுப்புனாங்க. இது நம்ம கிளாஸ் ஆள வந்து இது இது அறிவு வந்து விசாலமா இருக்கும். அதை நீங்க எதை வேணும் கேட்கலாம், எந்த சந்தேகத்தையும் கேட்கலாம். இந்த உலகத்தை இறைவன் இயக்குவதால் உலகுக்கு உயிரானவன், உடம்புக்கு உயிர் போல உலகத்துக்கு உயிர் இறைவன். உலக அதீதன், உலக காரணன், உலகத்தை படைக்கிறான் இல்லையா? ஒரு பானைய வந்து குயவன் படைப்பதை போல உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இறைவன் படைக்கிறான், இன்க்ளூடிங் நம்ம உடம்ப முதகுண்டு. உயிர்களை இறைவன் படைக்கிற, நல்லா நோட் பண்ணீங்க புதுசா வந்தவங்க. சைவ சித்தாந்தம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு கவலை இல்லை. சித்தாந்தம் தெரியாதவர்கள் நோட் பண்ணீங்க, இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, இறைவன் உலகத்தை படைத்தான், இறைவன் உடம்பை படைத்தான், புரியுதுங்களா? அகரிணை பொருள்களை எல்லாம் படைத்தான், ஞாபகம் வச்சுக்கணும். நாலாவது, உலக வடிவாய் இருப்பவன், கடவுள் எங்க இருக்கிறாருன்னா உலக வடிவா தான் இருக்க சொல்ல, எல்லா உலகமும் ஆனாய் நீ என்னாரு, இல்ல சினிமாவிலே சொல்லுவே நிறைய போட்ட இல்ல, அந்த இதுல பக்த மீரா, மீராவோட பாடல் காட்டினிலே வரும் கீதம், காட்டினிலே வரும் கீதம்னு பாட்டு, அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அந்த பாடல்ல இறைவன் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான், ஓடுகின்ற நதி, அடிக்கின்ற வீசுகின்ற காற்று, எல்லாத்திலையுமே இறைவனை பார்க்கக்கூடிய நிலை, அதுதான் ஞான நிலை. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன். வென்றனன்ங்கிறது முக்கியமான வார்த்தை இல்ல, ஐந்துங்கிறது ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகள். பொறின்னா என்ன, புலன்கள்னா என்ன, பொறிகள் புலன்கள், எது சரி எது தப்பு, பொறின்னா என்ன புலன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொறி என்பது, பொறியாளர்னா என்ன, கருவி. அந்த கருவி வெளியில தெரியுது, வெளியில தெரியுதா இல்லையா, பொறி இயந்திரம், இப்ப பொறின்னா வெளில தெரியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு எனக்கு, யாரும் சொல்லி கொடுத்தாங்க எனக்கெல்லாம், எவ்வளவு கஷ்டம் பட்டு, யாரும் சொல்லி தரல, பல வருஷம் ஆச்சுங்க. பொறிகளுக்கும் புலன்களுக்கும் உள்ள வேறுபாடை கண்டுபிடிக்கிறதுக்கு, புலன் என்பது அப்படி அல்ல, நுட்பமாக சூக்குமமாக உள்ளே இருக்கும் இயக்கம். கண்ணுங்கிறது பொறி, ஆனா பார்வை என்பது புலன், செவி என்பது பொறி, கேட்டல் என்பது புலன், இதுல ஓசை, இது ஒளி, நுட்பமா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ புலன் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அறிவுன்னு வச்சுக்கலாம், பார்வை அறிவு, கேட்கும் அறிவு, பேசும் அறிவு, இது போல
1: என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: சேந்தனார் பாடிய திருவிசைப்பா. அடுத்த பதிகம் திருவடைக்களி பண் பஞ்சமம். இப்பதிகம் முருகன் மேல் பாடப்பெற்ற அந்தாதியாக அமைகிறது. தலைவன்பால் காதல் கொண்ட தலைவியின் துன்பத்தை விளக்குவது இப்பதிகம்.

மலைகளுக்கு அரசன் இமவான், அவன் மகள் பார்வதி தேவி, அவளுடைய மகனாகிய முருகப்பெருமான் எனக்கு அவனை காதலிக்கும் மயக்கம் கொண்ட மனத்தை கொடுத்தான். என் கையில் உள்ள சங்கு வளையல்களை கலலச் செய்து கவர்ந்து கொண்டான். அவன் விண்ணகத் தேவர்குலம் முழுவதையும் ஆட்சி செய்யும் குமரக் கடவுள், வள்ளியின் மணவாளனாக வாய்த்த வள்ளல், மீன்கள் பாயும் நீர்வளமிக்க திருவடைக்கடி என்ற திருத்தலத்தில் அடகிய குறாமரத்தின் நிழலில் எழுந்தருளியவன், வேலேந்திய திருக்கரமுடைய வேந்தன், அவன் மிகவும் சிவப்பானவன் என்று மெல்லிய தன்மைகளாகிய என் மகள் திருவடைக்கழி முருகன் மேல் கொண்ட காதலால் பலவாறு பேசுகிறாள்.

யானை மேல் வந்த முருகப்பெருமான் என் மகளின் மனங்கவர்ந்தான். இவளுடைய கச்சனிந்த இளமையும் மென்மையும் மிக்க கொங்கைகள் பசலை நிறம் பெற்று பொங்கி நிற்கின்றன. இவள் பேரழகை அவன் கவர்ந்து கொண்டான். அவனுக்கென்ன இளங்காலை, சோற்றுக் கவளங்களை உண்ணும் யானையின் மேல் வந்தான். சுற்றிலும் கவரி வீச வெண்கொற்றக் குடையின் கீழ் தங்கக் குன்று போல் வந்தான். இவள் உள்ளம் கவர் கள்வன். அவன் ஒளி வீசுகின்ற மாளிகைகள் சூழ்ந்த திருவடைக்களி என்ற திருத்தலத்தில் அழகிய குறாமரத்தின் கீழ் கோயில் கொண்டு நின்றவன் நீலோர்பல மலர் போன்ற கண்களை உடைய வள்ளிக்கும் தெய்வ யானைக்கும் மணவாளன் மனங்கவரும் பேரடகன். அவனே நமக்குத் தலைவனாவான்.

தெய்வத்தன்மை உடையவர்களும் பவளநிறம் பெற்றவர்களும் இளமையான மணக்கோலம் கொண்டவர்களுமாகிய தேவமாதர் சூழ வருபவன் வெற்றி தரும் சேவல் கொடியோன் காலில் பணியும் அடியார்களின் காவற்காரப் பெருமாளாக பெரிய சேனை போல் காப்பவன் பொன் போன்ற என் மகளின் மணிமேகலையை திருடிக் கொள்வது நீதியோ? அந்த முருகன் இப்படி செய்வானோ? அவன் தேவர்களுக்கு மட்டும்தான் நல்ல தலைவனோ? திருவிடைக்களியில் அழகிய குறாமரத்தின் கீழ் நின்று அடியார்கள் அழைத்ததும் பறந்து வரும் சிறிய இறகுகளையும் நல்ல தோகையினையும் உடைய மாமையில் வாகனன் அல்லவா அந்த சுப்பிரமணியன்? என் மகளை காக்க வரமா

தானே சென்று சண்டையிட்டு வானவர் படைகளை மாய்த்த சூரன் மார்பை பிளந்தவன். மானேந்திய திருக்கரமுடைய சிவபெருமானாகிய வள்ளலுக்கு பிள்ளை. வேதங்கள் கூறும் ஆறு வகை புண்ணிய செயல்களாகிய ஓதல், ஓதுவித்தல், ஈதல், ஏற்றல், வேட்டல், வேட்பித்தல் என்பவை வளரும்படி தேன் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திருவடைக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலில் நின்ற தலைவன். பிள்ளைக்கு முதலிடம் கொடுத்து தான் அமர்ந்திருக்கும் கூத்தப்பெருமான் விரும்பும் இளைய யானையான முருகப்பெருமான். கொடி போன்ற என் மகளுக்கு துன்பம் தருவது நல்ல குணமாகுமா? அவள் காதல் நோய் என்று குணமாகுமோ?

என் மகள் நல்ல குணங்களை அணிகளாக அணிந்த சிறுமி. கொவ்வை செவ்வாய் உடைய மடந்தை முருகன் மேல் கொண்ட காதலால் இவள் படும் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று அவன் நினைக்காமல் இருப்பது அழகாகுமா? பெருமை மிக்க கூட்டத்தாரான அந்தணர்களும் தேவர்களும் உலக மக்களும் உய்தியடைந்து ஈடேறவும் அடியனேன் வாழ்வுறவும் உறுதிமிக்க அழகிய மாடங்கள் சூழ்ந்த திருவடைக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலில் எழுந்தருளியவன் மாணிக்கங்களை அள்ளிக்கொண்டு வரக்கூடிய வெள்ளப்பெருக்கான கங்கையின் மைந்தன் கணபதிக்கு பின் தோன்றிய இளைய சுற்றமான அருமை தம்பி இவள் துயரை போக்காமல் அந்த பெருமான் இருக்கலாமா? அது அவன் திருக்கருணைக்கு தக்கதாகுமா?

வழிபடும் அடியார்களுக்கு மிக நெருங்கிய உறவினன். இளைய பிள்ளை, ஆணவ வடிவான அந்த கிரவுஞ்ச மலையை பிளந்த ஆண்மைக்காரன், குற்றமற்ற வேற்படை தாங்கிய ஞான செல்வன், வளைந்த இளம்பரை அணிந்த செஞ்சடை பெறுவான், சிறப்புக்கேற்ற திருக்குமாரன், மேக நிறம் பெற்ற திருமாலுக்கும் திருமகளுக்கும் மருமகன், நெருக்கமான இளம் சோலைகள் சூழ்ந்த திருவடைக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலின் கீழ் நின்றவன், மிக இளைய யானை போன்றவன், அத்தகைய முருகப்பெருமான் அடர்ந்த கூந்தலை உடைய என் மகளுக்கு மனமிறங்கி அருள்வானோ, வந்து மனம் செய்வானோ?

அன்புடன் எனக்காக இறங்கி வந்த சிவந்த சோதி வடிவமோ, கதிரவனோ, மின்னலோ, பவளக்கொடியின் கொழுந்தோ, பசிய பொன்னை உருக்கி ஊற்றிய சிவப்பு ஒளியோ, தூய்மையான மாணிக்கங்களின் தொகுதியோ, அடகுக்கு அரசோ என்று என் மகள் பலவாறு பேசுகிறாள். வேதம் அறிந்து வேத நெறி நிற்கும் அந்தணர்கள் வாழும் திருவிடைக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலில் நின்றருளும் முருகனை, கட்டுகள் அமைந்த வெம்மையான வில்லை கையிலேந்திய வலிமை மிக்கவனை காதலித்தாள். அழகிய சொற்களை இயல்பாகவே பேசும் என் மகள் அவன் மேல் மயங்கி அவன் தனக்கு அருள்வானோ என்று சந்தேகப்பட்டு இப்படி பலவாறாக அவனை பற்றி பேசுகிறாளே.

பலவகைப்பட்ட அசுரர்கள் மடியும்படி வந்து உளிஞ்சை மாலை சூடிக்கொண்டு மதிலை வளைத்து பெரும்போர் நடத்திய முயற்சி மிக்கவன் முருகப்பெருமான். புகை சூழ்ந்த தீயினால் முப்புறங்களையும் பொடியாக்கிய மேருமலை வில்லாளியாகிய சிவபெருமானுடைய புதல்வன், எல்லா திசைகளிலும் பரவிய புகழ்மிக்க திருவடைக்கடியில் திருக்குறா மரத்தின் நிழலின் கீழ் எழுந்தருளியவன், எண்ணிக்கையில்லாத மிகுந்த திருநாமங்களை உடையவன், அவன் மேல் கொண்ட காதலால் அவன் திருவடிகளை பெறுவதற்காக என் மகள் உடுக்கை போன்ற இடையுடையவள் பனை மடலால் செய்த குதிரையில் ஏறி தன் காதல் மிகுதியை காட்ட

மன உறுதி மிக்கவர்களும் வேத நெறியில் வாழ்பவர்களும் ஆகிய வேதியர்கள் வாழும் திருவடை களியில் அழகான திருக்குறா மரத்தின் கீழ் எழுந்தருளிய சிங்கம் போன்றவன் முருகன், பன்னிரு கண் மலர் மலர்ந்த மலர், அறுமுகம் கொண்ட அமுதம், அவன் மேல் கொண்ட காதல் மயக்கத்தால் என் மகள் மடலேறத் தொடங்கிவிட்டாளே என்று அறிந்த பின்னாலும் அவன் தன்னுடைய அழகிய திருமுடியில் அணிந்த மலர் மாலையில் உள்ள புறகிதழை கூட வழங்கவில்லையே. தன் மனத்தில் இடம்பெற்ற காணக்குரத்தியாகிய வள்ளிநாச்சியாரிடத்திலும் முருகப்பெருமான் கடுமையான சொற்களையும் செய்கைகளையும் உடையவனாக அல்லவா தோன்றினான்? என் மகளுக்கு மட்டும் விரைந்து அருள் புரிவான்.

மெய்ப்பொருளான இறைவனை பற்றி கொண்ட அன்பர்களும், தெளிந்த அறிவுடன் வேத நெறியில் வாழும் வேதியர்களும், நிறைந்துள்ள திருவடை களியில் அழகிய குறாமரத்தின் கீழ் நின்றவன் முருகப்பெருமான். அவன் முன்கொண்டை போடப் பெற்ற அழகிய முடியை உடையவன், இளம்பிறை அணிந்த சடை முடியினையும் மூன்று கண்களையும் உடைய சிவபெருமானின் அழகுமிக்க குலக்கொழுந்தானவன். அவன் விரும்பி உரைகின்ற திருக்கோயிலையும், வளம் மலிந்த சிறு குன்றுகளையும், வளர்ந்தோங்கிய சோலைகளையும் கொண்ட மகிழ்வளிக்கும் திருப்பிடவூரில் வாழ்பவளும், மருண்ட மான்விழி பெற்றவளும் ஆகிய என் மகளுக்கு அருள் புரியாமல் போவானோ? அவன் யாவர்க்கும் இன்பம் தரும் இளநலம் உடையவன் அல்லவா? இப்பாடலில் குறிக்கப்படும் திருப்பிடவூர் திருவடைக்களியின் அருகிலுள்ள ஒரு சிற்றூராகும். இது திருக்கடைக்காப்பு போல பலன் சொல்லும்.

0: இறைவன் பொருள் சேர்ப்புகளை பாடுவதால் வளமிக்க திருவாயனை உடைய தலைவியின் தாயார் பாடும் மொழி போல தூய்மை தரும் மொழி பேசும் தேவர்கள் தலைவனான முருகனை, செடுமையான சோதி வடிவமான பெருமானை, செப்புரை என்ற ஊரைச் சேர்ந்த சேந்தனாகிய நான் பாடியிருக்கிறேன். இவற்றைக் கொண்டு செழுமையான சோலைகள் சூழ்ந்த திருவடிக்களியில் திருக்குறா மரத்தின் நிழலில் நின்றவனும் எழுந்து விளங்கும் கதிரொளி போன்றவனுமான முருகனைப் போற்றினாலும் அப்படி போற்றுவதை கேட்டாலும் துன்பம் தீரும். மயக்கம் கொண்ட மனமே இவற்றை பாடி உன் மயக்கத்தை தவிர்த்துக் கொள்வாயாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சுந்தரர் அருளிய தேவாரம் பண் தக்கேசி ராகம் ஹாம்போதி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திரு பாச்சிலாச்சிராமம் பதிகை எண் 14 பண் தக்கராகும்.

அடிகள்

புதிபோல் வீடும் தருகிறேன் வீட்டின் சூடி அறிகிறேன்.

அடியவர் கடியே.

ಮನತಿ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம். திருநகரச் சிறப்பு.

மணியறிந்து விழுந்தது விளம்பி போற்றி இசைத்து புரந்தரன் மால் அயன் முதலோர் புகழ்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: போற்றி அருளுக நின். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடுத்து 20வது திருப்பாடல். இதோடு அவர்கள் நீராடுதல் முடிந்து அவர்கள் அனுஷ்டானத்திற்கு பூசை முதலியவற்றுக்கு சென்று ஆலய வழிபாட்டுக்கு செல்வார்கள். இந்த 20வது திருப்பாடலிலே ஒவ்வொரு தொடரிலும் பெருமானுடைய திருவடியையே போற்றி பாடி இந்த திருவம்பாவியினை அவர்கள் நிறைவு செய்கின்றார். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தடிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். முதல் 2 அடியில வரக்கூடிய போற்றி என்பதை நாம எச்சமாக கொள்ள வேண்டும். அடுத்த அடிகளில் வரக்கூடிய முதல் 2 அடிகளில் முதல் அடி போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமான் செந்தடிகள். ஆமா, 2 அடிகள் தான், 2 அடிகள் தான் புத்தகத்தில் அது உள்ளதள்ளி எழுதியிருக்காங்க. இது 8 அடிகளில் வரக்கூடிய பாடல். முதல் 2 அடிகளில் வரக்கூடிய போற்றியை நம்ம வந்து எச்சமாக பொருள் சொல்லும் போது நமக்கு விளங்கிடும். மற்ற அடிகளில் வர போற்றின்னா வியங்கோள், பொருள் சொல்லும் போது நமக்கு விளங்கிடும். நின் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்பது, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, எல்லா பொருளுக்கும் முதலாக விளங்கக்கூடிய உன்னுடைய திருவடி மலர்கள் எம்மை பேணி அருள்வதாகுக, எம்மை பாதுகாத்து அருள்வதாகுக. போற்றினா பேணி பாதுகாத்து, அப்படி பொருள் வருது பாருங்க, அதான் எச்ச பொருள். போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள், நின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி அருளுக, எல்லா பொருளுக்கும் முடிவாக விளங்கக்கூடிய செம்மையான தளிர்கள் போன்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருள்வதாகுக. எல்லா பொருள்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய உன் திருவடி மலர்கள் எம்மை பாதுகாத்து அருளுக. அது மாதிரி எல்லா பொருளுக்கும் அந்தமாக விளங்கக்கூடிய தளிர் போன்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருள்க. போற்றிங்கிறது அருளுக என்ற வினை கொண்டு முடிகின்றது. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள், போற்றி அருளுக. அடுத்ததுலாம் போற்றி என்றதை நம்ம முடிவாக வைத்துக் கொள்ளலாம். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், இதை வந்து எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதற்கு ஏதுவாகிய பொன் போன்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. அங்க போற்றி அருள்கன்னு சொன்னார். இங்க போற்றி என்பதிலேயே போற்றி அருள்கிற பொருள் அடங்கிட்டது. 3 அடியில போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் வருது இல்லையா, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, போற்றி சொல்றது போற்றி அருளுக என்ற குறிப்பு வந்துட்டு காத்தருள்க. அங்க போற்றி என்று சொல்லி அருள்கன்னு தனியா வந்தது என்ன, 3 அடியிலிருந்து போற்றி என்பதிலேயே அந்த அருள்க என்பதும் அடங்கி இருக்கின்றது. அவ்வாறு உரை கூறியுள்ளார். முதல் 2 அடியிலே சொல்லிட்டார், எல்லா உயிர்களுக்கும் ஆதியாக இருப்பதும் உன் திருவடிதான், அந்தமாக இருப்பதும் உன் திருவடிதான் சொன்னார். அந்த ஆதி அந்தம்னு தொகுத்து சொன்னதே 5 வகுத்து சொல்லி அருள்கின்றார். ஆதிங்கிறது எது, தொடக்கம் வந்து என்ன தொழில், முடிவாக இருப்பது என்ன தொழில் என்று வகுத்து சொல்கின்றார். தொடக்கமாக இருக்கின்ற தொழில் படைத்தல், முடிவாக இருக்கின்ற தொழில் அருளல், முடிந்த முடிவாக இருக்கின்ற தொழில், இடையில் வருகின்ற அழித்தல் என்பது முடிவான தொழில் ஆகாது. அது அழித்தல் என்பது உலகங்களை ஒடுக்குதல், ஒடுக்கின பிறகு மீண்டும் என்ன செய்வார், தோற்றுவிப்பார். அதான் தளிர் என்ன செய்யும், அது மேலும் வளரும். அதனாலதான் அந்தமாம் செந்தளிர்கள், ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படும், ஒடுங்கி மலத்த உலகம் என்பது சிவஞான போதம். அதனால தளிர் வந்து அது மேலும் வளர்ச்சி அடையக்கூடியது. அதனாலதான் ஒடுக்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல தளிர்கள்னு சொன்னார்னு ஒரு நயம் சொல்லுவார்கள், அந்தமாம் செந்தளிர்கள்னு என்ன. அதே சமயத்துல இது ஒரு நயம் சொல்வார்கள், அடியே என்ன நினைக்கின்றேன் என்றால், அங்கு அந்தம் என்று சொன்னதை வந்து முடிவான அருளைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா முதல்லயே ஆதி அந்தம்னு சொல்லியாச்சு, திரும்பவும் வந்து தோற்றம் போகம் ஈராம்னு தனித்தனியா சொன்னா தோற்றம் சொன்னது மறுபடியும் ஆரம்பமா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அதான் ஆதியாம்னு முதலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்னது ஆதியாம் அந்தமாம்னு சொன்னது தொகுத்து சொன்னது. தொடக்கமாகவும் இருக்கின்றன அவனுடைய திருவடிகள், முடிவாகவும் இருக்கின்றன. தொடக்கங்கிறது என்ன, முடிவுங்கிறது என்ன, தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் இடையில வேற என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும் இல்லையா. அதைத்தான் தொடக்கம் என்பது படைத்தல் தொழில், தோற்றுவித்தல், படைத்தலை தோற்றம் என்று சொல்வார்கள். போற்று எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொற்பாதம், எல்லா உயிர்களுக்கும் பிறவி தோன்றுவதற்கு பிறவி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருளுக, போற்றி பாதுகாத்து அருளுக. எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி, அப்படி பிறவி எடுத்த உயிர்களுக்கு அந்த உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய வினை போகங்களை எல்லாம் என்ன தரக்கூடிய அந்த அழகிய திருவடிகள் எம்மை காத்தருள்க, போகமாம் பூங்கலர்கள் போற்றி, பூங்கலர்கள் அழகிய திருவடிகள். ஆக பிறவிக்கும் காரணமாக இருப்பது திருவடி தான், பிறவி எடுத்து வாழும் உயிர்களுக்கு உலக போகங்களை ஊட்டுவதும் அந்த திருவடி தான். எனவே பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க, பிறவி எடுத்து வாழ்கின்ற உயிர்களுக்கு போகங்களை ஊட்டும் திருவடிகள் எம்மை காத்தருள்க. அப்புறம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போகங்களை அனுபவிச்சு வர்ற உயிர்கள் இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒடுக்கத்தை செய்வதும் இந்த திருவடிகள் தான். ஆகவே எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்திற்கு ஏதுவாகிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க. அதான் எல்லா உயிரும் ஈராம் இணையடிகள், இணையடிகள் இரண்டு திருவடிகள். எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி, எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்தை செய்யக்கூடிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க. போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், அத மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி. என்னன்னா மால் நான்முகன், மால் என்பது திருமால், திருமாலும் நான்முகனும் காண இயலாத திருவடிகள் எம்மை காத்தருள்க இல்லையா. அந்த இடத்துல போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்று சொன்னார். அந்த இடத்துல திருவடியை புண்டரிகம் தான் தாமரை தான் பொருள்படும். தாமரை என்பது அந்த திருவடியை தான் குறிக்கிறது. அந்த தாமரையாகிய திருவடி அந்த தாமரை போன்ற திருவடி அல்லது திருவடியாகிய தாமரை, அந்த திருவடியாகிய தாமரை திருமாலாலும் அறியப்படவில்லை, பிரம்மனாலும் அறியப்படவில்லை. திருமால் தாமரை கண்ணன் என்று புகழப்பெற்றவர், அவருக்கும் அந்த திருவடி தாமரை அறிய முடியாதாக இருக்கின்றது. பிரம்மாவோ தாமரை மலரிலேயே இருப்பவர், ரெண்டு பேருக்கும் தாமரையோடு தொடர்பு உண்டு, ஆனா இந்த திருவடி தாமரை அவர்களாலே அறிய முடியாதா இருக்கின்றது என்று நயமாக சொல்லது பாருங்கள். போற்றி நாள் முன் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், அந்த இடத்துல புண்டரிகம்னு தாமரையை சொன்னார். போற்றி யாம் உய்ய, அவர்களுக்காக அவர்களுக்கு காண முடியாததா இருந்தா என்ன, அடியார்களாகிய யாம் உய்ய ஆட்கொண்டது அந்த திருவடிகள் இல்லையா. போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி. அடியார்களாகிய நாமெல்லாம் உய்யும் வண்ணம் அடிமை கொண்டு இன்பம் அருளுகின்ற, எங்கும் இல்லாததோர் இன்பம் அருளுகின்ற, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்து அதற்கேற்ப நம்மை கோதாட்டி செங்கமல பொற்பாதம் தந்து எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாக செய்கின்ற அந்த திருவடிகள் அதான் யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். பொன்மலர்கள் அந்த உய்ய ஆட்கொண்டருளும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல பொன்மலர்கள் சொன்னாங்க பாருங்க. ஏன்னா எத்தனை பிறவிகள்ல உய்ய முடியாம மீண்டும் மீண்டும் பிறந்தோம், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேனார். வீடுறுதல் தான் என்னதல் இல்லையா. ஆகவே யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் அந்த உய்ய கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த திருவடியை பொன்மலர்கள்னு சொன்னார். ஏன்னா செல்வமே இல்லாமல் வருந்துகின்ற ஒரு ஏழையானவன் அவனுக்கு ஒரு பொன் நாளாகிய ஒரு புதையல் கிடைக்கின்றது என்று சொன்னார், அப்போது அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரும். அத மாதிரி வீடு பேருக்கே வழி இல்லாம மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கின்ற ஆன்மாவானது அந்த பிறப்பிறப்பையெல்லாம் நிறுத்தி ஒரு நிலை பேச்சினை வழங்கி பேரின்ப அனுபவத்திலே அந்த ஆன்மாவை திளைக்க செய்யக்கூடிய ஒரு திருவடி கிடைத்தால் அது வறியவனுக்கு பெருநிதி வாய்த்தது போல அல்லவா. ஆகவே அந்த சமயத்தில் அதை பொண்ணு தானே சொல்லணும். ஆகவே யான் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் நாரு சிவபுராணத்திலையும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொன்னார். போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் என்பாவா, இத்தனை சிந்தனைக்கும் இடம் தந்தது இந்த மார்கழி நீராடல் அல்லவா. ஆகவே நாம் ஆடுகின்ற இம்மார்கழி நீர் எம்மை காத்தருள்க இல்லையா. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மார்கழி நீராடல் எமக்கு வாய்த்து இந்த சிவசிந்தனை மேன்மேலும் பெருகும் பொருட்டு எம்மை காத்தருள்க என்று சொல்லி இந்த அளவிலே இந்த திருவம்பாவை சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே எம் பண்டாருடைய சிவனையே போற்றி.
2: ஓம் நம சிவாய்.
0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திரு கொடிமாட செங்குன்றூர் திருத்தலத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் வெந்த வெண்ணீரணிந்து பண் வியாழக்குறிஞ்சி முதல் திருமுறை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்:
2: பண்ணினீர் மொழியால் அரக்கனை விரல்.
1: பாடியவர்:
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். சிவாயனம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டரக பண்டிலே அமைந்த 9 திருப்பதிகம் திருமுதுகுன்றம் பொன் செய்த மேனியினர் பண்வரிசையிலே 26 திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகம் திருப்பொன்னூசல் தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் அருள் சுத்தி என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய 16வது திருப்பதிகம் இப்பதிகம். இப்பதிகத்தை நாள்தோறும் அர்த்தசாம வழிபாட்டில் அன்பர்கள் ஓதி இறைவனை வழிபடக்கூடிய அருள்தன்மை பெற்றது இப்பதிகம். இப்பதிகத்திற்கு பண்டைய பழமை பண்ணாகிய மேகராக குறிஞ்சி என்கிற நீலாம்பரி ராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

காலை தடு மாற எனக்கு எது செய்வது என்ன செய்வதுன்னு தெரியல. வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து. பித்து தெரியும், மத்தருங்கிறது பிசாசு பிடிச்சவங்க. பித்துங்கிறது இயல்பா கீழ்பாகத்துக்கு அட்மிட் ஆகிறது. பிசாசுங்கிறது ராத்திரி எங்கேயோ ஆலமரத்தில் பிடிச்சதுங்கிறமில்ல அப்படி பாவம். மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும். இங்க நாட்டவர் மருளவும்னாரு, இந்த நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வேலையிட ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுங்கான் அம்மானாய். பின்னால வரப்போகுது. அதனால இங்க நாட்டவர் மருளவும், அவரை படித்த மனுஷன் ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு, இப்படி இந்த மாதிரி குடிக்கிறார் அப்படி. நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும். இது நடந்தது திருப்பெருந்துறை மதுரையில் இருக்கவங்க கேட்டு, நம்ம தம்பியா திருவாதவூர் தம்பி, ஆமா அமைச்சரா இருந்தது, குதிரை வாங்க போச்சு, அதாலா திருப்பெருந்துறையில என்ன இருக்கு பாத்தீங்களான்னு ஒண்ணு. சரியா நம்ம ஊர் தம்பியா? அது கேட்டவர் எப்பவும் தடக்கடி ஏற்றா தடப்பெரு மதத்தின். மதம் பிடித்த யானை மதம் பிடிக்காத போது யானை பாதம் சொன்னதெல்லாம் செய்யும். குனியன்னா குனியும், வாழைப்பழத்தை வாங்கன்னா வாங்கும், தங்கட்ட கொடுன்னா கொடுக்கும், இல்ல வாழைப்பழத்தை உள்ள போட்டுக்க போட்டுக்கும், ரூபாய் வச்சு எங்கிட்ட கொடுத்துருவோங்க கொடுத்துருது. சரியா வாழைப்பழத்தை போட்டுக்கானா போட்டுக்குது? ஏன் அது வாழைப்பழத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு ரூபாயை தான் வாயில போட்டுக்க மாட்டேங்குது? தயாரம் வாழைப்பழமா எடுத்து எடுத்து போட்டுக்க போட்டுக்குது. சிந்தை கொடுத்த உடனே எங்கே அப்படின்னா, இது எது நல்ல யானை மதம் பிடிச்சு போச்சுன்னா தெரிவத்தர் யானை வெள்ளி தெரிவு காணுங்க. ஆமா நம்ம பெரியவானத்திலே இருக்குது, என்ன பாடுபட்டு விட்டது அஞ்சு பேருங்க யானையை வெள்ளி தெரிவு காணுங்க. அதனால கடற்கலிரு தேற்றா தடப்பெரு மதத்தின். மதம் பிடித்த யானை இதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கறதோ வாழைப்பழத்தையும் குறம் தெரியாது, என்ன செய்தா நினைச்சு மரத்தை கூட ஓடி தலையில் தள்ளுங்க. அப்படிப்பட்ட அமைப்புல ஆற்றேனாக அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனும். அன்னைக்குதான் இந்த உடம்பு என்ன பண்ணா, எங்க அம்மா அப்பாவினிடமாக பிறந்த உடம்பு, எலும்பு தோடு அப்புறம் சுவேதம் அந்த மாதிரி இருக்கிற 96 தத்துவம் இருக்கு, எலும்பு கூடு இதெல்லாம் சேர்ந்துருக்கு நினைக்கிறேன். அப்படின்றத எங்க பெருமாள் என்ன பண்ணான்னா, இந்த உடம்பையே அவனை நினைந்து உருகும்படியான தேன் உடம்பாக செய்தான், தேன் உடம்பாக செய்தான். இது எங்க அப்பா அம்மா தந்த உடம்பு என்னைக்கே போச்சுது, இது திருப்பெருந்துற குருநாதன் தந்த உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பாக எனக்கு ஆக்கினான். அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன். என்னுடைய உறுப்புகளை எல்லாம் அருமையான தேனை கொண்டு செய்துட்டான். ஏற்றார் மூதூர் எழிநகை எரியின் வீழ்த்தாங்கு அன்று அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினும். எப்படி திரிபுரம் எரிச்ச போது அந்த முப்புறமும் என்னாச்சு, தூள் தூளாச்சு. அது மாதிரி என்னாச்சுன்னு கேட்டா, என்னை சேர்ந்த அறிவர்கள் இருக்காங்களே அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து ஒருவரை கூட விடாம எல்லாம் தன் அருளகத்துல ஒடுக்கிட்டார் விடாமல். அடிக்கூடில் ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினும். தடக்கையில் நெல்லிக்கணி எனக்கு ஆயினன். எனக்கு அன்னையிலிருந்து உள்ளங்கை நெல்லிக்கணியா இருக்கிறான், நல்ல உள்ளங்கை நெல்லிக்கணி. எப்படி இருக்கு நெல்லிக்கணி? நம்ம அந்த காலத்துல சொன்னாங்க, இப்ப சொல்றாங்க நீங்க ஆப்பிள்ல கூட ஏ வைட்டமின் இல்லை. நம்முடைய மருத்துவ மலர் மனித வந்தது ஏ வைட்டமின் கிடையாதான், 10 ரூபா சொல்றாங்க. நெல்லிக்கணியில எல்லா வைட்டமின் இருக்கு. திருவள்ளுவர் அங்கிருந்து வந்த ஆப்பிள் இப்படிதான் நெல்லிக்கணி, அதான் உருவகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னாருடைய சேர்ந்து. நீங்க உங்க மாதிரி யாருதான் சொல்லுவா அப்படின்னாரு. ஏன்னா படிங்கடா படிங்க, அதனால உருவகண்டு எல்லாமே வேண்டும் ஆளை பார்த்து மயங்காத. ஆப்பிள் 10 ரூபான்னு சொன்ன உடனே எல்லாம் இருக்கு, அறிய அறிஞ்சு உள்ள போறதை விட நெல்லி சாப்பா எல்லா வைத்தமின் இருக்கு உள்ளதல்ல. இது படி 5 ரூபா, அது பழம் 10 ரூபா. பழம் 10 எல்லா சத்து இருக்குங்கிற, படி 5 ரூபான்னு சொன்னவனே அதனால இனிமே அது ஒண்ணு பழம் ஒண்ணு 10 ரூபா விலை ஏறணும். எது நெல்லிக்காய் பாவம் உள்ளங்கை நெல்லிக்கணியான. தடக்கையில் நெல்லிக்கணி எனக்கு ஆயினன் சொல்லுவது அரியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தான் என செய்தது தெரியேன். தான்கிறது பெருமான், அவன் என செய்தது தெரியேன்.
என்னமோ என்ன அப்படி கூப்பிட்டான் இங்க வாடா ராஜான்னு, அதுதான் தெரிஞ்சது. அப்புறம் நான் என்னானா என்னானா எண்ணினல்லால் ஏழையேன் என்று சொல்லி ஏற்றுகிறேன் என்று அப்படி ஆயிப்போச்சுப்பா. அதனால அவன் செய்தது தானனை செய்தது தெரியேன் முறையோ தரியேன் நாயேன் சொல்லுவது அறியோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் சொல்லவும் எனக்கு ஒண்ணும் தெரியலையே என்று அப்படிதான் சொல்லுகிறார். தன்னை மறந்து ஆ ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன், அடியேற்கு அருளியது அறியேன். எனக்கு அதுக்கு முன்ன என்னன்னு கேட்டா இந்த ஐந்து பொறியும் நான் சொன்ன கேட்கறது இல்ல. என்ன பண்ண கண்ணு இதை இங்க பாருன்னா பாக்காது, வேற எங்கேயோ பார்க்கும், பாய் எப்படி கேட்கும். இப்ப என்னன்னு கேட்டா ஐந்து என்ன பண்ணுன்னு கேட்டா எது எமை பணி கொடும் ஆறது கேட்டோம் கண்கள் ஆகிய ஒண்ணு பெருமானி நாங்கள் எதை பார்க்க வேண்டும். இதோ முருகப்பெருமான் இருக்கிறான் கண்கால் காண்களோ பார்க்கும் ஒளிய ஒளியும் காணாத மூடி வைக்கணும். அன்னைக்கு என்ன அதைத்தான் திறந்து பார்க்கும். இன்னைக்கு என்ன இப்ப செவிகால் கேண்களோ ஓதாமூர்த்திகள் பார்த்தா அருமையா பார்க்கும். வேற என்னாலும் ஒம்பு கதைன்னா காதையே கொட்டி. இப்படி ஐந்து பொறிகளும் எனக்கு என்ன ஆயிட்டு என்றால் அரியேற்கு அருளியதறியேன் பருகியும் அறியேன். நம்முடைய அந்த சுவையான அந்த நேர்ச்சிகளையும் அந்த சுவையான அனுபவத்தையும் நான் குடிச்சு குடிச்சு பாக்குறேன். திரும்ப திரும்ப தமிழ்நாடு நிறைய இருக்குன்னு வழங்குகின்றாய்க்கும் அருளார முதத்தை வாரி விதிங்கினேன் விக்கினேன். நிறுத்த முடிய அப்படிதா சரி நிறுத்த முடியலீங்க விக்கிக்கிட்டே என்னாரு தலங்கரும் தேனன்ன தண்ணியை தந்து உயக்குள்ள ஒரு அர்த்தம் தண்ணி விடுங்க அர்த்தம் இல்லாருங்க அதை வாங்கி குடிச்சிட்டு மீண்டும் அதான் விக்கி போச்சப்பாரு என்ன பண்றது முடியல அவ்வளவு அதனால பார்க்க விழுங்கியும் உள்ளகில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரை குறைத்து உவாக்கடல் நல்ல நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்த்தால் தோறும் தேய்க்கிட செய்தனும். அவன் தந்த அந்த அருளாரம்பதத்தை என்ன பண்ணு கேட்டா என்ன பண்ண என்னுடைய உடம்புல ஏத்துனான். என் உடம்பு என்ன அஞ்சு அடி இருக்கலாம் ஆறு அடி இருக்கலாம் அவ்வளவுதான் வருது. ஆனா என்ன பண்ணாரு அவங்க இருக்கிற அருளாரம்பதமும் நிறைய இருக்குது. பார்த்தா எங்கெங்க வந்து வைக்கலான்னு பார்த்த என்ன பண்ணார் செய்யும் பூசணி ஏனத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா தானிய நிறைய கரைச்சதுல எல்லாத்தையும் வச்சு ஒரு ராத்திரி தொங்க வச்சு மறுநாள் கழுவுவாங்க. இல்லைன்னா இங்கே அவ்வளவு விஷயம் அதனால சின்னது வந்து கிண்ணம் அதுலயும் ஊத்துற சாணி தண்ணி தண்ணி அது முழுது இருந்தது சாணிக்கு அவ்வளவு ஆற்றல். யார் எந்த எம்பிபிஎஸ் சொன்னாங்க பசுஞ்சாணத்துக்கு அவ்வளவு ஆற்றல் அதனாலதான் தண்ணீர் அணிஞ்சா ஒன்றும் வரல. ஆனா இன்னைக்கு தயார் பண்ற குங்குமம் ஒழுங்கே போட்டுது ஏன் மக்குன்னு அர்த்தம் நல்ல குங்குமே இனிமேனு கேட்டா கொடுத்தா பிரசாதம் அம்பாள் பிரசாதம் சிவசிவ சிவசிவன்னு சொல்ல வேண்டும். ஏன் இங்க வச்ச தொலைச்சிக்கிட்டே போட மாட்டேங்க டாக்டர் கேட்டோம்னா ஆமா சார் அது என்ன மஞ்சள்ல செஞ்சா பரவாயில்ல நல்லவா இது எதுல செய்யறானோ அதனால என்ன வச்சிருந்தா நெத்தியே போடு. அதனால ஆசீர்வாதம் பெருமாட்டி ஆசீர்வாதம் இருக்கட்டும் அது குங்குமத்தினால வேணா இப்படியே இருக்கட்டும் வேண்டியது என்ன பண்றது முடியல. அதனால அப்படி இல்லாமல் இப்ப என்ன பண்ணாரே இந்த ஆரபுதத்தை என்ன பண்ணாரா ஒவ்வொரு மயிர்கால் தோறும் இந்த மயிர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு தொலை இருக்குமில்ல அதுல பூரா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொட்டினாராம் எது அவனுடைய அமுதத்து. இந்த அமுதத்தை ஆன்மாவில உடம்புல மயிர்கால் தோறும் தேய்க்கிட செய்தன அதுதான் மயிர்காலுங்கிறது தூரம்னு நடக்கும் அதுல தேக்குவாராம் எவ்வளவு கொள்ளுமோ கொள்ளும் என்னையா முக்கா இன்னும் கொஞ்சம் ஊத்துப்பா இன்னும் கொஞ்சம் ஊத்துப்பா வடிகிற மாதிரி இருக்குது அட வடிகிற வரைக்கும் ஊத்துன்னா வடிகிற வரைக்கும் ஒவ்வொரு மயிர்கால் தோறும் கீழே வடிகிற வரைக்கும் ஊத்துணும் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊந்தழை குரம்பை தோறும் எனக்கு சாமி உங்க உடம்புலயானால் ஆம் அந்த பாதி உடம்புல இந்த உடம்பு என்ன அதுக்கு என்ன அருகதை உடையதா தகுதி உடையதா இல்ல ஆனாலும் அவன் கருமையினால அப்படி கேட்கிறான் ஏன் உடம்பு ஒண்ணும் இல்ல மோசமான உடம்பு தான் இல்ல ஏ அல்லூரா ஆமா குரம்பை கொண்டு இந்தேன் பாய்ச்சி இறப்பிய அற்புதமான அமுத தாரைகள் எப்பு தொலை தோறும் ஏற்றினும் உருகுவது உள்ளம் கொண்டோர் உருச்சை யாங்கு
எனக்கு அள்ளூராக்கை அளித்த நமித்தனம். இந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த உள்ளம் இருக்குதுங்கிறது என்னன்னு கேட்டா உள்ளம்னா உருகும். எது தீமை கண்டால் அல்லது பிரச்சையாருடைய துன்பம் கண்டால் ஐயோ இப்படி வந்துட்டுதுன்னு உருகும் சரிங்களா. அப்படி உருகும். எனக்கு என்ன பண்ணார்னா இறைவனாகிய தன்னை நினைத்து உருகுவதற்காகவே இந்த உள்ளத்தை உருகுகின்ற உள்ளமாக ஆகிட்டேன். எனவே நான் உருகல, அவர் செய்து வச்சுட்ட தன்மை, அதனால நான் உருகிறேன். உருகுவது உள்ளம் கொண்டோர் அள்ளூராக்கி. அள்ளூராக்கினா அள்ளூறுதல்னா வாய் ஊறுறது. எதுன்னு சொன்ன சில பேச்சு கேட்டா அப்படிங்களா அப்படின்னது. நெல்லிக்காய அருமையா பண்ணி அதை வந்து ஒரு நாலு நாளைக்கு நல்லா அம்மா மாதிரி விட்டு ஊறுகா போட்டு அந்த ஊறுகா பக்குவமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. ரொம்ப சொல்லாதீங்க சார், வாய் ஊறுது. அந்த மாதிரி வாய் ஊறும், வாய் ஊறும்படியாக செய்யும். ஒல்லிய கண்ணல் கணிதேர் களிரன, கண்ணல் கணிதேர் களிரன, தடைமுறை என்னையும் இருப்பதாக்கினும். இது வரைக்கும் நன்றி உணர்வு. இப்ப பிரிவாத்தாம் சொன்ன மாதிரி பிரிவாத்தம் என்ன, இந்த யானைக்கு ஒரு நோய் வருமா, அது என்னன்னு, யானை உண்ட விலங்கனின் விலங்கனி நோயின்னு பேரு. அந்த விலங்கனி நோய் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல யானை உண்ட விலங்கன்னா அந்த விளாம்பழத்தை யானை சாப்பிட்டதுன்னா அது மீண்டும் மலமா வரும்போது அந்த விளாம்பழம் விளாம்பழமாவே இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விலங்குதா யானை உண்ட விளாங்கனிங்கிறது நிறைய ஓமி இலக்கியத்துல வருது. வந்தா யானையானது விளாம்பழத்தை உண்டுட்டுதுன்னா மீண்டும் அது மலமா வரும்போது அந்த விளாம்பழமாவே வரும். ஆனால் இது முழுங்கின விளாம்பழத்துல உள்ள இருக்கிற எல்லாம் இருந்து சத்து இருந்திருக்கும். இது மலமா வரும்போது வெறும் ஓடுதான் இருக்கு, ஆனா உடையாது, ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க. இது நடக்கிற காரியமா தெரியாது. இப்பதான் அண்மை காலத்துல யானை உண்ட விளங்கனா விளங்கனிங்கிறது ஒரு நோய், யானைக்கு வர நோய். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா யானை உடம்புல ஒன்னும் ஒரு சின்ன புண்ணோ புழுவோ இருக்காது, ஆனா ஒண்ணுமே நசிந்து போயிருக்கும். உடம்பு இழைச்சு போடும், இழைச்சு உருக்கிட்டு வந்துடும் அப்படியே, ஆனா உடம்புல ஒண்ணு இருக்காது. அதுதான் யானை உண்ட விலங்கினி என்று சொல்றாங்க. அப்போ யானை உண்ட விலங்கினியானது எப்படி வர வர வர வர ஒண்ணு, ஆனா வெளியே வந்து எதுவுமே இருக்கு, நல்லா மூஞ்சி இருக்கும், முகம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா ஒண்ணும் இருக்காது. செம்பே குறைஞ்சு ஒண்ணு சாப்பிடாது அப்படியே ஒடுங்கி போயிடும். அது யானை உண்ட விளங்கினது. அந்த யானை உண்ட கண்ணல் கணிதேர் களிரன, ஒல்லிய கண்ணர் கணிதேர் கணியன, அந்த விளாம்பழத்தை உண்ட களிறு போல எனக்கு ஒரு அனுபவத்தை உண்டாக்கணும். என்ன கடைசியில் எல்லார் யாரையும் இவ்வளவு செய்த பெருமான் திடீர்னு எல்லா அடிவர்களையும் அழித்து கொண்டு போன என்னை மட்டும் விட்டுட்டான். அது எது போல, யானை உண்ட விளங்கனி நோய் மாதிரி. என்னையும் இருப்பதாக்கினா கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டான். என்னில் கருணை வாழ்ந்தேன் கலக்க அருளோடு பராவமுது ஆக்கினன். ஆனா அதனால நான் ஒண்ணும் குறை சொல்லக்கூடாது. என்னை இந்த நிலை கொண்டு வந்தவனே அவன் தான். என்னமோ என்ன காரணத்தால பெரிய விட்டுட்டுதான், எனக்கு அருள் கொடுத்ததெல்லாம் அவன் தான். யார் சாமி இந்த மாதிரி ஆளுனாரு, பிரமன்மால் அரியா பெற்றியோனி. ரெண்டு பேர் போய் தேடி பார்த்தாங்க பாரு, காண முடியல பாரு, அவரு தான் இந்த வேலை என்ன பண்ணது. பிரமன்மால் அரியா பெற்றியோனி என்று பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்று பிரிவாற்றாம். அதே தத்தளிக்கிறது. இதுதான் நமக்கு திரு அண்ட பகுதி என்று அமைந்ததை நாம் நிறைவாக ஆக்கினோம்.

ஓர் தூவன் மதிசூடி காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடு உடைய சுடலை பொடி பூசி

அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரம் நேவிய பெம்மாலிவனந்தே, பெம்மாலிவனந்தே, பீடுடைய பிரமாபுரம் நேவிய பெம்மாலிவனந்தே, இவனந்தே உள்ளங்கவர் கல்வன், இவனந்தே உள்ளங்கவர் கல்வன், பிரமாபுரம் நேவிய பெம்மான்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நம சிவாய். சைவம்.org-இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.